0: அனாதி தேவனே நமது அடைக்கலம் என்ற தலைப்பில் ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: உபாகமம் 33:26 முதல் 29 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உபாகமம் 33:26 எல்லாரும் சேர்ந்து சத்தமாக இணைந்து நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உபாகமம் 33:26 இங்கே டிவியிலையும் பார்த்து நீங்கள் வாசிக்கலாம். சத்தமாக வாசிப்போம். யசூரனுடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தம் மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், உடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானம் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோத்திரங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்த பின்பு மொத்தமாக இஸ்ரவேல் ஜனத்தின் சந்தோஷத்துக்காக ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை மிகவும் திட்டமாக தெளிவாக இந்த வசனங்களில் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய சகாயமான வானங்களின் மேலும் மேகங்களின் மேலும் இறங்கி அவர் வருவார். உனக்கு அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறான். ரெண்டாவது, ஆண்டவர் உனக்கு ஒரு அடைக்கலமாக இருப்பார், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அவர் சத்துருக்களை அவர் உனக்கு முன்பாக துரத்தி அவர்களை அழித்து போடு என்று உனக்கு கட்டளையிடுவார். ஆண்டவர் சொல்கிறார், நீ சுகமாய் நீ தனித்து வாசமாக இருப்பாய். ஆண்டவர் உனக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் உனக்கு கட்டளையிடுவார். நீ அந்த தேசத்தில் சுகமாய் இருப்பாய். நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஆகினால் நீ ஒரு பாக்கியவானாக இருப்பார். அவரே உனக்கு மகிமையின் கேடகமாக பட்டயமாக உனக்கு இருந்து உன் சத்துருக்களை அவர் துரத்தி போடுவார். அந்த சத்துருக்களெல்லாம் இச்சகம் பேசி உனக்கு அடங்கியிருப்பார்கள், நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். முதலாவது, நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உயர்ந்தவர், எல்லா தேவர்களிலும் மகிமையான தேவன் என்பதை நீங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 86:8-9-10 வாசிப்போம். சங்கீதம் 86:8-9-10.
2: ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை.
1: தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை.
2: உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை.
1: உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பே கிடையாது.
2: ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக
1: பணிந்து
2: உமது
1: நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள்.
2: தேவரீர் மகத்துவம்
1: உள்ளவரும்
2: அதிசயங்களை
1: செய்கிறோமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தெய்வம், நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் ஒருத்தர் தான் தெய்வம். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. உம்முடைய ஆண்டவரே அதிசயங்களை நீர் செய்கிறது மாத்திரமல்ல, உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஜாதிகளெல்லாம் வந்து உமக்கு பணிந்து கொள்வார்கள். உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது. கர்த்தராகியது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலாக தேவன் உயர்த்தினார். எல்லா நாவுகளும் அவரை கர்த்தரென்று அறிக்கை பண்ணும், எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வத்துக்கு ஒப்பான தெய்வம் ஒருவரும் இல்லை, நிகரும் இல்லை. எரேமியா 10:6, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் உயர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய நாமம் வல்லமையில் பெரியது. அவருடைய நாமத்தை கூப்பிட்டால் அவருடைய பிரசன்னம் வரும். அவருடைய நாமத்தை கூப்பிட்டால் ஆண்டவருடைய வார்த்தைகள் இறங்கி மக்களை சுகமாக்கும். அவருடைய நாமம் வானத்துக்கு கீழே கொடுக்கப்பட்ட ஒரே நாமம், நானே வழி, நானே சத்திய, நானே ஜீவன். என் நாமமே அல்லாமல் இரட்சிப்படைய வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. எங்கள் கையில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று 40 வருஷமாக இருந்த சப்பானியின் கால்களுக்கும் கரடுகளுக்கும் பலன் கொடுத்தது எங்கள் சுய சக்தி அல்ல, எங்கள் சுய பக்தியும் அல்ல. அவருடைய நாமமே இவனுக்கு சர்வாங்க சுகத்தை அன்றைக்கு கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது போல அவருடைய நாமமே வல்லமையில் பெரியதாக இருக்கிறது. 1 Samuel 2:2 வாசிப்போம்.
2: கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை.
1: கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை.
2: உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை.
1: உம்மை அல்லாமல் வேறு ஒருவருமே இல்லை.
2: எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை.
1: எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இந்த உலகத்தில் இல்லை. ஆமேன். அவர் ஒருத்தர் தான் உறுதியான கண்மலை. அவர் ஒருவர் தான் பரிசுத்தம் உள்ளவர். அவரை போல வேறு ஒருவரும் இல்லை. வானத்திலே நீங்கள், பரலோகத்திலே தேவ தூதர்கள், சேராபீன்கள், கேருபீன்கள் எல்லாம் வந்து அவரை ஆராதிக்கும் போது அவங்க முகத்தை மூடிக்கிட்டு, அவங்க கால்களை மூடிக்கிட்டு, 2 சிட்டையை வைத்து பறந்து அவரை பார்த்து ஒரே காரியத்தை ஓயாமல் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர்கள் ஒருவருமில்லை ஆண்டவரே. தேவர்களில் ஒப்பானவர் ஒருவருமில்லை என்ற பாடலை நாம் பாடுவோமாக. ஆமென்.

0: பல்ல உயர்த்தி ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் ஒருத்தரும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வானத்தின் சகாயராய் இறங்கி வந்து வான மண்டலங்களின் மூலமாய் மேகங்களின் மூலமாய் இறங்கி வருகிற உமக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. உம்முடைய நாமத்துக்கு ஒப்பான வல்லமையுள்ள நாமம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. உம்முடைய அதிசயங்களை செய்கிற தேவனே, உமக்கு ஒப்பானவர் நிகரானவர்கள் ஒருவருமே இல்லை. ஆண்டவரே, யாத்ராம் 8:10 வாசிப்போம்.
1: அதற்கு அவன்
0: நாளைக்கு என்றான்.
1: அப்பொழுது இவன் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை
0: கை வைத்து, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. ஆண்டவர் எகிப்திலே பார்வோனுக்கு இருதயம் கடினப்பட்டது. வாதை வந்து கொண்டே இருந்தது. ஒரு வாதை, தவளைகள் எல்லாம் பார்வோனுடைய வீட்டுக்குள்ளும் அவன் ஊழியக்காரனுடைய வீடுகளுக்குள்ளும் எகிப்தியருடைய வீடுகளுக்குள்ளும் அவங்களுடைய படுக்கை அறைகளுக்குள்ளும் அவருடைய சாப்பாட்டு அறைகளுக்குள்ளும் அவங்க வச்சிருந்த தண்ணீர்களுக்குள்ளும் தவளையாக வந்து இறங்கிவிட்டது. அப்பொழுது மோசேயை பார்த்து பார்வோன் சொன்னான், உங்கள் தேவனிடத்தில் நீங்கள் வேண்டி கொண்டால் இந்த தவளையின் வாதை எங்களை விட்டு போய்விடும். அது அப்படி நடக்கும். ஆனால் ஒன்றை மாத்திரம் நீர் புரிந்து கொள்ளணும், இந்த தேவனுக்கு ஒப்பான தேவன் ஒருத்தரும் இல்லை என்பதை நீர் புரிந்து கொள்ளப்பட கடவுது என்று சொல்லி வார்த்தையின்படி ஆக கடவுள் சொன்ன உடனே எல்லா தவளைகளும் தண்ணிக்கு தானாக போயிட்டு நம்முடைய தேவன் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவருக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை என்பதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யாத்ரா உபாகமம் 3:24 வாசிப்போம். உபாகமம் 3:24.
1: கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு
0: உமது மகத்துவத்தையும்
1: உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும்,
0: எல்லாரும் சொல்லுங்க கை வைத்து, வானத்திலும் இந்த பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்கவன் ஒருவருமே இல்லை. ஆண்டவரே, அப்படிப்பட்ட தெய்வம் ஒருத்தரும் இல்லை. வானத்திலும் பூமியிலும் இவரை போல தெய்வம் வேற ஒருத்தரும் இல்லை. அவர் செய்கிற அதிசயமான காரியத்துக்கு தக்க ஒப்பான ஒருத்தரும் இல்லை. 1 ராஜாக்கள் 8:23
1: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்திலும்
0: கீழே பூமியிலும்
1: உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள்
0: முழு இருதயத்தோடு
1: உமக்கு முன்பாக நடக்கிற
0: உமது அடியாருக்கு
1: உடன்படிக்கை
0: கிருபையையும் காத்து வருகிறேன். ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள், அவர் கிருபைகள், அவர் பண்ண உடன்படிக்கை, இதை காத்து வருகிற தேவன். வானத்திலும் பூமியிலும் இப்படிப்பட்ட தேவனுக்கு ஒப்பான தெய்வம் ஒருவருமே இல்லை. ஆண்டவர் நம் தேவனைப் போல ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய வானங்களில் மேலும் ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். இவருக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. நீ கூப்பிடும்போது ஆண்டவர் அப்படி இறங்கி வருவாராம். நெருக்கத்திலே சங்கீதக்காரன் தாவீது, எல்லா சத்துருக்களும் அவனுக்கு விரோதமாக எழும்புனாங்க. சவுல் அவனை பின்னால் ஒரு வேட்டையாடுவது போல் அவனை வேட்டையாடினான். ஒரு தெள்ளுப்பூச்சி போல் அவனை நடத்தினான். அவன் சத்துருக்களிலிருந்து விடுதலையான போது அவன் ஒரு பாட்டு பாடுகிறான். அந்த பாட்டில் சங்கீதம் 16:6 வாசிக்கும்போது அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவனுக்கு உதவி செய்ய வான மண்டலங்களில் மேகங்களில் ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிறார். அவர் குமுறி எழும்புகிற ஒரு அனுபவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிக்கலாம்.
1: எனக்கு உண்டான நெருக்கத்தில்
0: கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். தேவனை நோக்கி அபயமிட்டேன்.
1: தமது
0: ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார்.
1: என்
0: கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய்
1: அவர்
0: செவிகளில் என்ன செய்துட்டு ஏறிட்டு. நீ கூப்பிட்ற சத்தத்தை கேட்டு அவர் செவியில் அதில் ஏறின உடனே ஆண்டவர் என்ன செய்கிற, அடுத்த உடனே பூமி அசைகிறது, ஆமென், அதிர்கிறது. அவர் கோபம் கண்டபடியினால் பர்வதங்களின் அஸ்திபாரங்களெல்லாம் குலுங்கி அசைகிறது. ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்டு இறங்கி வருவாரே, ஆனால் அது எந்த சிறைச்சாலையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக அசையும், அதனுடைய கதவுகள் திறக்கும், உன் கட்டுகள் எல்லாம் கலந்து போகும். அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவர் நாசியிலிருந்து புகை எழும்பும், அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டு அதனாலே தழல் என்ன செய்தது, மூண்டது என்று வாசிக்கிறார். அதுக்கு பின்பு வானங்களை தாழ்த்தி அவர் இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருவீன்கள் மேலே ஏறி வேகமாய் சென்று காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்து உன் இடத்தில் உதவி செய்ய நம்முடைய ஆண்டவர் வருவார். எத்தனை பேர் அதை நல்ல விசுவாசங்கள், நம்ம ஆண்டவருக்கு ஒப்பான தேவன் உனக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உடையராய், இந்த வருஷம் முழுசதும் இருந்த தேவன் தொடர்ந்து வழி நடத்த அவருக்கு ஒப்பான தேவன். ஆமென், ஆண்டவரே உம்மை போல நல்ல தேவன் வேற ஒருத்தருமே இல்லை. ஆண்டவரே உம்மை போல ஒரு நல்ல தேவன் வேறு யாரும் இல்லை என்று நாம் பாடுவோமாக. ஆமென்.

0: அவரை போல அவர் ஒப்பான தெய்வம், அவரை போல ஒரு நல்ல தெய்வம், அவரை போல ஒரு வல்லமை உள்ள தெய்வம், அவருக்கு ஒப்பான நிகரான தெய்வம் இந்த உலகத்தில் ஒருத்தருமே இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம். அவர் உனக்கு உதவி செய்ய சகாயம் உள்ளவராய் இறங்கி வருவார். உபாகமம் 33:27, அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கும். நம்முடைய தேவன் அடைக்கலம் கொடுக்கிறவர். அடைக்கலம் என்று சொன்னால், ஒரு கோழி தாய்கோழி தன் குஞ்சுகளை அப்படியே ஆகாரத்துக்காக அது மேய்ந்து கொண்டிருக்கும் போது கழுகு அந்த குஞ்சுகளை பிடிப்பதற்காக பறந்து வரும்போது அந்த தாய்க்கோழி தன்னுடைய செட்டைகளை விரிக்கும். விரித்தவுடனே அந்த கோழி குஞ்சுகளெல்லாம் ஓடி வந்து அந்த செட்டைகளுக்கு கிளை அடைக்கலம் புகுவது போல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் அவன் தங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி, ஆண்டவருடைய செட்டை உனக்கு எப்பொழுதும் அடைக்கலமாய் விரிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91 சொல்லுகிறது, அவர் தலைமுறை தலைமுறையாய் தேவரீர் நீர் எங்களுடைய அடைக்கலமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமானவர். உம்முடைய நாமம் பலத்த துருக்கமாண்டவரே, நீதிமான் அதற்குள்ளே ஓடி அவன் சுகமாக இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி, ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களுக்கெல்லாம் விலக்கி நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர். அவர் சத்துருக்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக துரத்துவார். துரத்துவது மாத்திரமல்ல, அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் நீ சத்துருக்களுக்கு கட்டளையிடு, அவன் உன்னை விட்டு ஓடி போவான். எத்தனை பேர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள. ஆமீன். உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உன்னை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. இந்த தேவன் உனக்கு ஒரு அடைக்கலமான ஒரு தேவன். இந்த ஆண்டவர் உனக்கு கொடுத்த அதிகாரத்தை நீ பயன்படுத்தி உன் சத்துருக்கள் உனக்கு முன்னாலேயே ஓடி போக ஆண்டவர் உனக்கு கிருபை அளிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவருடைய வல்லமையை நீ உணரணும். அவருடைய புயங்கள் உனக்கு ஆதாரமாயிருக்கிறது. அவர் இதுவரைக்கும் உன்னை தாங்கி வந்தார். இந்த ஆண்டு எவ்வளவாய் அவருடைய புயங்கள் உன்னை தாங்கி இருக்கிறது. ஆமே. எவ்வளவாய் ஆண்டவர் உனக்கு அடைக்கலம் கொடுத்து எத்தனையோ பயங்கரமான வியாதிகள் தாக்கினாலும் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் உன்னை நடத்த ஆண்டவர் வல்லமை உடையவராயிருக்கிறபடியினால், ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம். சத்துரு உனக்கு விரோதமாக வரும்போது நீ ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறார். சங்கீத 44:2-3-4 வசனங்களை வாசிப்போம். சங்கீத 44:2-3-4,
1: அவர்கள்
0: புயமும்
1: அவர்களை
0: ரட்சிக்கவில்லை.
1: நீர்
0: அவர்கள் மேலே பிரியமாயிருந்தபடியினால்
1: உம்முடைய
0: வலது கரம்,
1: உம்முடைய
0: புயம்,
1: முகத்தின்
0: பிரகாசம்
1: அவர்களை ரட்சித்தது.
0: நம்முடைய புயம் அல்ல, நம்முடைய பட்டயம் அல்ல, அவருடைய புயம், அவருடைய பலத்த கரம், அவருடைய முகத்தின் பிரகாசம் தான் உம்முடைய ஜனத்தை ரட்சித்தது. கீழே வாசிங்க, கீழே வாசிங்க. தேவரே,
1: நீர் என் ராஜா,
0: நீர் என் ராஜா,
1: யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவே,
0: யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு
1: உம்மாலே எங்களுக்கு சத்துருக்களை கீழ்த்தாழ்த்தி
0: உம்முடைய சத்துருக்களை நீர் கீழே தள்ளி
1: எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை,
0: எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை
1: உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம்.
0: உம்முடைய நாமத்தினாலே எங்கள் சத்துருக்களை என்ன செய்வோம், மிதிப்போம். சத்துருக்களை ஆண்டவர் கீழே தள்ளுகிறார். சத்துருக்களை நம்முடைய கால்களின் கீழே மிதிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே. ஆமேன். சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே சீக்கிரம் நசுக்கி போடுவார். ஏற்கனவே அவன் தலையை நசுக்கின தேவன் நம்ம காலுக்கு கீழே அவனை வச்சு நசுக்குகிற தேவன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சாத்தானை மேலே ஏற விடக்கூடாது. அவங்க கால்களுக்கு கீழே ஆண்டவர் நசுக்கி வைத்திருக்கிறார். எந்த பில்லிசூனியம் எந்த சத்துருவும் உன்னை மேற்கொள்ள முடியாத அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு நாம் இருப்போமே ஆனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். மூன்றாவதாக உபாகமம் 33:28 வாசிப்போம். உபாகமம் 33:28.
1: இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான்.
0: இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான்.
1: யாக்கோபின் ஊற்றானது,
0: யாக்கோபின் ஊற்றானது
1: தானியமும்
0: தானியமும் திராட்சரசம் உள்ள
1: தேசத்திலே
0: இருக்கும்.
1: அவருடைய வானமும்
0: பனியை
1: பெய்யும்
0: இஸ்ரவேல் சுகமாக தனித்து வாசம் பண்ணுவான். ஆண்டவர் நம்மளை சுகமாக வாசம் பண்ண வைக்கிற தேவன். இந்த வரப்போகிற ஆண்டில் கடந்த ஆண்டு போல் அல்ல, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் சுகமாக நீ வாழ கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிங்க. ஆண்டவர் என் குடும்பத்தை சுகமாக வாசம் பண்ண வைப்பார். சுகமாக நான் தனித்து வாசம் பண்ணுவேன். மற்றவங்க நெருக்கி என்னை ஒடுக்கி வாசம் பண்ணுறதில்லை. நான் விடுதலையோடு சுகமாக தனித்து இருக்கிற ஒரு நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் அதை நல்லா நம்புறீங்க? ஆண்டவர் இந்த சுகம் வாழ்வு உனக்கு துளிர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உன் அரண்மனைக்குள்ள சமாதானத்தையும் உன் சுகத்தையும் ஆண்டவர் கொண்டு வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சுகம் எப்படி வரும்? யாக்கோபின் ஊற்றினால் உனக்கு வரும். யாக்கோபு ஊற்று என்று பார்க்கும்போது யாக்கோபு கிணறு ஒன்று இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த கிணற்றில் உட்கார்ந்து சற்று இளைப்பாறி கொண்டிருக்கும் போது ஒரு அலக்கழிக்கப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சரியில்லாத ஒரு பெண், பாவத்தில் விழுந்து கிடந்த ஒரு பெண்ணை ஆண்டவர் சந்திக்கிறார். அவர்கிட்ட போய் தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்டார். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், நீர் யூதன், நான் ஒரு சமாரிய பெண், என்னிடத்தில் தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறீரே? அப்போ இயேசு சொன்னார், உன்னிடத்தில் தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருப்பாய், ஆனால் அவரே உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அவரே உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும். ஐயா, எனக்கு அந்த ஜீவ தண்ணீர் வேணும் என்று அவள் கேட்டாள். அவள் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் எடுக்க வந்து அவள் வாழ்க்கையில் திருப்தி இல்லாத அவளுக்கு ஆண்டவர் அன்னைக்கு ரட்சிப்பின் ஊற்றாகிய ஜீவ தண்ணீரை கொடுத்த போது அவள் ஊரெல்லாம் ரட்சிப்புகள் நடத்த அவளை ஆண்டவர் பயன்படுத்தினது போல இன்றைக்கும் கர்த்தர் உனக்குள்ளே ஊறுகிற ஊற்றை ஆண்டவர் கட்டளையிடும் பொழுது உனக்கு தானியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். தானியம் என்பது ஆண்டவருடைய ஏற்ற காலத்தில் ஏற்ற வசனத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஆமேன், ஹல்லேலூயா. திராட்சரசன் சொல்லும்போது ஆண்டவர் உனக்குள்ளே மகிழ்ச்சியை ஊறிக்கொண்டே இருக்க வைப்பார். உனக்கு நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் தருகிற மகிழ்ச்சி உனக்குள்ளே அது அப்படியே நிரந்தரமாக இருக்க ஆண்டவர் ஒரு ஊற்றை உனக்கு தருகிறதை பார்க்கிறோம். வானத்தின் பனியை தருகிறார். 32:1-2 வாசிங்க. உபாகமம் 32:1-2 வாசிங்க.
1: வானங்களை செவி கொடுங்கள்,
0: வானங்களை செவி கொடுங்கள்,
1: நான்
0: பேசுவேன்.
1: பூமியே,
0: பூமியே,
1: என்
0: வாய்மொழிகளை நீ கேட்பாயாக.
1: மழையானது
0: இளம் பயிரின் மேலே பொழிவது போல என் உபதேசம் பொழியும்,
1: பனித்துளிகள்
0: புல்லின் மேலே இறங்குவது போல
1: என்
0: வசனம் இறங்கும். ஆண்டவர் வசனத்தை அனுப்பி சுகமாக்குவார். எத்தனை பேர் நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வாரம் ஒரு மகள் வந்து சாட்சி சொன்னாள், தன்னோட வாழ்க்கையில 11 வருஷம் குழந்தையே இல்லை. ஒரு புது வருட ஆராதனையில ஆண்டவர் உனக்கு திறந்த வாசலை இந்த வருடம் கட்டளையிடுவார் என்று சொன்னபோது அந்த வசனத்தை அந்த மகள் வைத்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தபோது 11 வருஷம் குழந்தை இல்லாத அந்த அம்மாவுக்கு அவள் கற்பத்தை திறந்த வாசலாக வைத்து ஆண்டவர் அவர் குழந்தையை கொடுத்தார். அவளுக்கு இப்போ 1 வயசு இருக்கிறது. அதை கொண்டு வந்து காண்பித்தார். இந்த வசனத்தை, அந்த வாக்கு தத்தத்தை நான் விடாமல் வைத்து ஜெபம் பண்ண போது கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். ரெண்டு கை வைத்து, ஆண்டவரே உம்முடைய வசனம் பனியை போல இறங்கட்டும், ஒரு ஊற்றாக எனக்குள்ளே இருக்கட்டும். ஆண்டவரே எனக்கு வசனங்களை தாரும், வாக்கு தத்தங்களை எனக்கு தாரும், திராட்சை ரசத்தின் மகிழ்ச்சியை எனக்கு தாரும். நான் வீட்டில் சுகமாய் தங்கி தனித்திருக்க எனக்கு உதவி செய்யும் ஐயா. நான் உம்மோடு கூட வாசம் பண்ணுகிற சுகத்தை, சுக வாழ்வை எனக்கு தாரும். இந்த வருஷத்தில் கத்தர் வரப்போகிற ஆண்டிலும் கத்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவார்னு விசுவாசிக்கிறவங்க கையை அசைத்து, கத்தாவே சுகமாய் நான் உம்முடைய சமூகத்தில் தங்கியிருக்க எனக்கு உதவி செய்யும். ஆமேன். சங்கி உபாகம் 33:29 வாசிப்போம். உபாகம் 33:29,
1: இஸ்ரவேலே நீ பாக்கியவான்,
0: இஸ்ரவேலே நீ ஒரு பாக்கியவான்,
1: கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே,
0: கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே,
1: உனக்கு ஒப்பானவன் யார்,
0: உனக்கு ஒப்பானவன் யார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்க நீ நினைக்கிற, ஏன் தான் இந்த உலகத்துல பிறந்தனோ நான், ஏன் தான் ரட்சிக்கப்பட்டனோ நான், ஏன் தான் எனக்கு இவ்வளவு கஷ்டமோ, இல்ல, இஸ்ரவேலே நீ ஒரு பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்துல இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவர்களும் இந்த உலகத்துல இல்லை. உங்களை போல ஒப்பான மனுஷர் இந்த உலகத்துல இல்லை. ஹல்லேலூயா. உன் மேல கத்தர் ஒரு முத்திரையை வச்சிருக்கிறார், உன் மேல கத்தர் ஒரு வெளிச்சத்தை போட்டிருக்கிறார், கத்தர் உன் மேல வரங்களை தந்திருக்கிறார், உன் மேல ஒரு ஆண்டவருடைய அதிகாரம் இருக்கிறது, உனக்கு ஒரு தேவ சாயல் இருக்கிறது. நீ வித்தியாசமான ஒரு ஆள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வித்தியாசமான நீ ஒரு ஆள், நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம், நீ வித்தியாசமான ஒரு ஜனம். உனக்கு அவரே மகிமையின் பட்டயமும் கேடகமாயிருக்கிறார். உன் சத்துருக்கள் உனக்கு முன்னால் நிற்க மாட்டார்கள். அவருடைய கேடகம் என்று சொல்லுவது அவர் உனக்கு கொடுத்த விசுவாசம், அவருடைய பட்டயம் என்று சொல்லுவது அவர் உனக்கு கொடுத்த விசுவாச வார்த்தைகள், வசனங்கள். ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் உனக்கு வசனத்தை தருவார். சத்துரு வெட்கப்பட்டு போகத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்ய, அடையாளங்களை செய்ய என் தேவன் வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. இந்த தேவன் உன்னை அப்படி விசேஷமான பாக்கியமான கர்த்தர் மாற்றியிருக்கிறார். எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறதோ, எவனுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய வாழ்க்கையில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட பாக்கியவான்களின் கூட்டத்தில் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறான். நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம். உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் ஓடி போவார்கள். அவங்கெல்லாம் உனக்கு விரோதமாக பேசினவங்க உனக்கு இச்சகமாக பேசுவாங்க. அம்மே, உனக்கு சாதகமாக பேசுகிறதுக்கு ஆண்டவர் வாயை திறப்பார். அவங்க மேடுகளெல்லாம் நீ மிதித்து போடுவாய் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதித்து இந்த வரப்போகிற ஆண்டில் மகிமையாக ஆண்டவர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. கை உயர்த்தி கர்த்தருக்குள்ளே நம்ம எல்லாரும் விடுதலையோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோட, ஆரவாரத்தோட கூட நாம் இருப்போமாக. ஆமேன். அனாதி தேவன் உன் அடைக்கலம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அந்த பாடலை நாம் பாடுவோமாக. அனாதி தேவன் உன் அடைக்கலம், உன்னுடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கும்.

கொடுக்கும் நேரம் அவரை அப்படியே ஆராதிக்கலாம். எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் வாழுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் வாழுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் வாழுகை செய்கிறவர். நமக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் கண்களுக்கு அநேக காரியங்கள் புரியவில்லை, எங்கள் சிந்தைக்கு அநேக காரியங்கள் எட்டவில்லை. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நீர் எல்லாவற்றையும் புரிந்தவர். மக்கே ஆராதனை ஆண்டவரே, மக்கே ஆராதனை, மக்கே ஆராதனை. We worship you, Jesus. We worship you, Father.

எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய செயலில் குறைவே இல்லை, உம்முடைய செயலில் குறைவே இல்லை, நீர் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்கிறீர், நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். அவைகள் எனக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, நான் விரும்புகிறேனோ விரும்பவில்லையோ, நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். உம்முடைய செயலில் ஒரு நாளும் குறைவு வந்ததே இல்லை அப்பா, குறைவு வந்ததே இல்லை.

நீர் எங்களை சரியான பாதையில் எங்களை நடத்துகிறவர். நீர் எங்களை சரியான வழிகளில் நடத்துகிறவர். உம்முடைய வழிகளில் ஒரு குறைவும் இல்லை, உம்முடைய பாதைகளில் ஒரு தவறும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை நீர் நடத்துகிறீர், உம்முடைய வழிகளில் எங்களை நீர் நடத்துகிறீர். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக, வழி நடத்துவதாக. We just want to worship you, Jesus. Hallelujah. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹலலூயா. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹலலூயா.

நான் எதை குறித்தும் நான் கலங்க போகிறதில்லை. ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன். நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன். ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தேவன். அன்றைக்கு அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் தங்களுக்கு காட்டின வழியிலே அவர்கள் நடந்து வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை சரியான பாதையில் ஆண்டு நடத்தினார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர்கள் ஏதோ அந்த பிள்ளையை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை அப்படின்ட்டு விட்டுல, அவர்கள் திரும்பி செல்லும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு வழி காட்டினார். நீங்கள் எந்த வழியாக போகணும் அப்படின்றத ஆண்டவர் அவர்களுக்கு சரியான வழி நடத்தினார். ஆண்டவர் நம்ம பாதி வழியில் கொண்டு வந்துட்டு இல்லை, அவர் வேலை நடக்கிற வரைக்கும் நம்மளை நடத்திட்டு விடுறவர் அல்ல. நாம் திரும்பி சென்று நாம் சேரும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் வழி தெரியாமல் எந்த பாதையில் செல்வதென்று தெரியாமல் கலங்கி போய், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிகாட்டும், நீர் எங்களுக்கு பாதை காட்டும் என்று ஒருவேளை ஆண்டவரிடத்தில் நீங்கள் இன்றைக்கு ஒரு ஜெபத்தோடு ஆண்டவரே, Lord, it's only you that can show us the way. ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.

நீர் ஒருவரே எங்கள் பாதைக்கு தீபம், எங்கள் நடைகளுக்கு நீர் ஒருவரே வெளிச்சம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதை காட்டும் அப்பா, நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு நீர் போதித்தருளும் ஆண்டவரே. அவர் பாதை காட்டுகிறவர் மாத்திரமல்ல, பாதை இல்லாத இடங்களில் பாதைகளை உருவாக்குகிறவர் நம் தேவன். வழி இல்லாத இடங்களில் வழிகளை செய்கிறவர். He makes a way where there's no way. Today maybe you might be just stuck in a corner, stuck in crossroads, you have no way to go. எந்த பக்கமும் செல்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இங்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் வழிகளை இன்றைக்கு உருவாக்க உண்மை உள்ளவர். His ways are not our ways, His thoughts are not our thoughts. He still has the power to make the ways. Just believe with me.

எனக்காய் அவர் பாதைகளை காட்டுவார், பாதைகளை உருவாக்குகிறவர் பாதை காட்டுவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You make a way where there's no way for.

ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு இறையரசு வரட்டும், யுவர் கிங்டம் கம். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 47. சகல ஜனங்களே, கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீது எங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோப்பின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தேர்ந்தெடுப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களுடைய பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 6:10-13. உமது ஆட்சி வருக, ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமக்கே. யுவர் கிங்டம் கம், ஃபார் யுவர்ஸ் இஸ் த கிங்டம், த பவர் அண்ட் த க்ளோரி ஃபார் எவர். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன் ஒரு பெரிய எழுப்புதல் வரும் என்று நாம் யாவரும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் வெறுமனே நம்மை உற்சாகப்படுத்தவும் நமக்கு நன்றாயிருக்கிறது என்று சொல்வதற்காக அல்ல தேவன் எழுப்புதலை அனுப்புவது. இல்லை, அவரது நோக்கமெல்லாம் உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உலகத்திற்காக இறக்க தமது குமாரனை அனுப்பினார். உலகத்தை பாவத்திற்காய் கண்டித்து உணர்த்தி பாவிகளை யட்சகரிடம் நடத்த ஆவியானவரை அனுப்பினார். உலகமெங்கும் சாட்சிகளாய் புறப்பட்டு செல்ல தமது 120 சீடரை அன்று தூய் ஆவியினால் நிரப்பினார். அவர் என்ன செய்தாலும் உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே அவரது பிரதான முடிவான நோக்கம். வேல்ஸ் நாட்டு எழுப்புதல் வீரன் ஈவான் ராபர்ட்ஸ் என்பவர் 1878-1951 வரை வாழ்ந்தவர். இப்படி ஜெபித்தார், ஆண்டவரே, சபையை வளைத்து உலகை ஆசீர்வதிய, bend the church and bless the world. கடந்த கால எழுப்புதல்கள் பல அநேக மிஷினரி நற்செய்தி இயக்கங்களை பிறப்பித்துள்ளன. ஆனால் எழுப்புதல் ஆசீர்வாதங்களை தலைவர்கள் தீவிரமான நற்செய்தி பணிக்கு நேராக திருப்பி விடாததால் சீக்கிரம் அணைந்து போன துக்கமான எழுப்புதல் சரிதைகளும் உண்டு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பெந்தேகோஸ்தைக்கு முன் தமது சீடரிடம் பேசியதெல்லாம் என்ன தெரியுமா? இறையரசை பற்றியதே. அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவாந்த திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்படியானால் அவர் அவர்களோடு பேசிய முக்கியமான கருப்பொருள் இறையரசு, விண்ணரசு, தேவனுடைய ராஜ்யம். இயேசுவின் சிந்தையை தவறாய் புரிந்து கொண்ட அவருடைய சீடர்களோ அவரை பார்த்து, ஆண்டவரே, இக்காலத்தில அரசாட்சியை நீர் திரும்ப இஸ்ரவேலருக்கு கொடுப்பீர் என்று கேட்டார்கள். எருசலேம் துவங்கி உலகின் கடைசி வரை சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதால் தனிப்பட்டோருடைய இருதயங்களில் உருவாக போகும் ஆன்மீக அரசாட்சியை குறித்து, தி ஸ்பிரிச்சுவல் கிங்டம், தி ஸ்பிரிச்சுவல் ரூல், தி ஸ்பிரிச்சுவல் ரெயின், அதை குறித்தே அவர் பேசுவதாக அவர்களுக்கு மறுமொழி அவர் கொடுத்தார். நற்செய்தி பேராணை விண்ணேகுதலுக்கு முன்னர் தான் கொடுக்கப்பட்டது. இறுதி கட்டளையாக அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? புறப்பட்டு போங்கள் என்றார். எல்லா நாட்டினரிடமும் உலகம் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, படைப்பு அனைத்தையும் சந்திக்க, எல்லா சத்தியங்களையும் உபதேசிக்க, அவரது அதிகாரத்தோடு அவரது சாட்சிகளாக பரிசுத்தாவியின் வல்லமையோடு என்னாலும் அவர்களோடு இருக்கும் அவரது பிரசன்னத்தோடு. எழுப்புதல் தன்னில் தானே முடிவடைவதில்லை, அதன் முடிவு நற்செய்தி பணியாயிருக்கட்டும். உமது ரட்சிப்பின் மகிழ்ச்சியை திரும்பவும் எனக்கு தந்து, பர்சனல் ரிவைவல், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எதற்காக நன்றாயிருக்கிறது என்று சொல்லி அப்படியே அனுபவித்துக் கொண்டு போவதற்கல்ல, அப்பொழுது
பாவகருக்கும் அது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இதுதான் 51 சங்கீதத்தில் தாவீதின் ஜெபம். நமக்கு ஏன் எழுப்புதல் தேவை என்று நாம் இன்னும் சரிவர அறியாததே எழுப்புதல் தாமதிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்று நான் நினைக்கிறேன். நற்செய்தி பணியில் முடிவு பெறாத எழுப்புதலும் எழுப்புதல் இல்லாத நற்செய்தி பணியும் வீண் என்றே நான் சொல்லுவேன். எனது மனைவி டாக்டர் லில்லியன் ஸ்டான்லி அவர்கள் ஒரு பாடல் ஏற்றி பாடியுள்ளார்கள், அதை நான் இங்கு பாட முயற்சிக்கிறேன்.

உமது ஆட்சி வருக, ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றும் உமக்கே. எங்கள் மகா பெரிய தேவனே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் அமைக்க போகிற 1000 வருட அரசாட்சிக்காகவும், நெடுகவே நித்திய நித்தியமாய் அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், மன்னாதி மன்னனாய், தேவாதி தேவனாய் அவர் இருக்க போகிறார், அவரோடு கூட நாங்களும் அரசாள போகிறோம் என்ற இந்த வெளிப்பாட்டிற்காக, இந்த ஒரு நாளை எதிர்நோக்கியவர்களாக இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் வாழ்க வாழ்க வாழ்க என்று சொல்லுவோமே, வாழ்த்தி உம் பொற்பாதம் பணிகிறோம் கர்த்தாவே. எழுப்புதல், உயிர்மீட்சி, மறுமலர்ச்சி, ஆசீர்வாதங்கள், அருள்மாறி, இவை எல்லாவற்றையும் நாடி செல்லும் நாங்கள். இவை எல்லாமே பாவிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்களுடைய மந்தையில் கூட்டங்கூட்டமாக சேருவதற்காகத்தான் என்பதை மறந்து விடாதிருக்க உதவி செய்யும். நோக்கத்தை மறந்து இடையில் உள்ள ஆசீர்வாதங்களிலே மெய்மறந்து நாங்கள் உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை தவற விட்டு விடாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் ஊரை எங்களுக்கு தாரும், எங்கள் மாவட்டத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் மாநிலத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் நாட்டை எங்களுக்கு தாரும், இந்த உலகத்தை எங்களுக்கு தாரும். அதை உம்முடைய பாதத்திலே நாங்கள் பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

நாம நம்ம வாழ்க்கையில மூணு விதமான மக்களை சந்திக்கிறோம். அவங்க யார் தெரியுமா? இலை மக்கள், கிளை மக்கள், வேர் மக்கள். இலை மக்கள்ங்கிறவங்க கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருப்பாங்க. அவங்கள நாம நம்பவே முடியாது. அவங்க தேவைக்காகத்தான் அவங்க நம்ம கிட்ட வருவாங்க. நமக்கு ஏதாவது தேவைன்னு நம்ம அவங்க கிட்ட போனா அவங்க காணாம போயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இவங்க நாம செல்வத்தோட ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியா இருந்தோம்னா நம்ம கிட்ட வருவாங்க. ஆனா நாம கஷ்டப்படும் போது இவங்க நம்மளை விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம போயிருவாங்க. அடுத்த விதமான மக்கள் கிளை மக்கள். இவங்க ரொம்ப வலிமையானவங்க. ஆனா இவங்க கிட்டையும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள் நமக்கு வந்துச்சுதுன்னா நமக்கு உதவி செய்வாங்க. அதுவும் அவங்க செய்யற உதவியால தங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னா செய்வாங்க. அவுட் ஆஃப் த வே போய் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பிரச்சனை கொஞ்சம் அதிகமாச்சுன்னா கூட இவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அடுத்த விதமான மக்கள் வேர் மக்கள். இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க மற்றவங்க பார்க்கணும், பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இவங்க நமக்கு தோள் கொடுப்பாங்க. இவங்க நம்ம பதவி பொருள் அந்தஸ்துக்காக நம்ம கிட்ட பழகல, நமக்காக நம்மளை நேசிக்கிறவங்க இவங்க. இவங்க தான் நம்முடைய உண்மையான நண்பர்கள். இப்படிப்பட்ட மக்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, இப்படிப்பட்டவங்க எனக்கு இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? வருத்தப்படாதீங்க. இயேசு சொல்றத கேளுங்க, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இப்படி ஒரு நண்பர் நமக்கு இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க.

ஒரு காதல் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜிஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் ஆவிகளை பற்றி அறிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கான வாழ்வும் வார்த்தையின் நிகழ்வின் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆவியானவர் ஞானத்தின் ஆவி. இதற்காக ஜீவ வார்த்தையானது எசாயா 11:2 இருந்து, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் என்பதாகும். சாதாரணமாக ஒரு குழந்தை பெற்றோரிடமிருந்து ஓரளவு ஞானத்தை பெற்றுக் கொள்கிறது. பின்பு ஆசிரியரிடமிருந்து, நண்பர்களிடமிருந்து, வாழ்க்கையின் அனுபவங்களில் இருந்து ஞானத்தை பெற்றுக் கொள்கிறது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த ஞானம் மிகவும் அவசியம். அதே நேரத்தில் உலக ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. உலக பாரம்பரியங்கள், உலக பழக்க வழக்கங்கள், உலக ஆசாபாசங்களின்படி அந்த ஞானம் செயல்படுகிறது. அப்போஸ்தலர் பவுல் இந்த உலக ஞானத்தை குறித்தும் இப்பிரபஞ்சத்தின் ஞானவான்களை குறித்தும் அதிகமாக பேசியிருக்கிறார். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களானார்கள். ரோமர் 1:22. அதே நேரம் சாத்தானுடைய தீய ஞானமும் இருக்கிறது. அவன் ஹிட்லரை தெரிந்து கொண்டு தன்னுடைய தந்திரமான கொடூரமான ஞானத்தின் விளைவாக லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்களை கொன்று போட்டான். 2 உலக மகா யுத்தம் வந்ததற்கு ஹிட்லர் பெற்றிருந்த தீய ஞானமே காரணம். ஆனால் கர்த்தரோ உங்களை ரட்சித்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி ஞானத்தின் அபிஷேகத்தை கிருபியாய் தந்தருளுகிறார். அந்த ஞானம் பரத்திலிருந்து வருகிற தெய்வீக ஞானமாகும். இந்த ஞானத்தை நீங்கள் பெற விரும்பினால் எல்லா ஞானத்துக்கும் உறைவிடமான கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவருடைய ஞானத்தை குறித்து வியந்து போற்றிய அப்போஸ்தலர் பவுல், ஆ, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது என்று கூறி மகிழ்ந்தார். ரோமர் 11:33. இயேசு கிறிஸ்துவிலே இந்த ஞானம் வெளியரங்கமானது. இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவருக்கு இந்த ஞானம் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது என்று கேட்டார்கள். ஆமென்பானவர்களே, அவர் ஞான ஸ்நானம் பெற்ற போது ஞானத்தின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கி தங்கி இருந்தார். அந்த ஞானம் அவரிடம் இருந்தபடியால் யாரும் அவரை குற்றம் சாட்ட முடியவில்லை. எந்த கேள்வி கேட்டும் அவரை மடக்க முடியவில்லை. அவரை பிடிக்க வந்த போர்ச்சவர்களும் கூட அவர் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினதில்லை என்றார்கள். யோவான் 7:46. தேவ பிள்ளைகளே, அந்த ஞானத்தை கர்த்தரிடம் கேளுங்கள். அந்த ஞானத்தின் ஆவியை கர்த்தர் பேதமையான தன்னுடைய சீசர்களுக்கு கொடுத்தார். மீன்பிடித்துக் கொண்டிருந்த படிப்பறிவில்லாத பேதுருவை கர்த்தர் எவ்வளவு ஞானமாய் பயன்படுத்தினார். ஞானமுள்ள பிரசங்கம் செய்யும் ஆத்துமாக்களை 1000 சம்பாதிக்கும்படி கல்விமானின் நாவை அவருக்கு தந்தருளினார். மேலும் அப்போஸ்தலர் பவுல் அந்த ஞானத்தின் காரணமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து நமக்கு வெளிப்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு ஞானமாக இருப்பாராக. உங்களுடைய நினைவுக்காக, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இவ்வாறு யாக்கோபு 1:5 சொல்லுகிறது. ஞானத்தை விரும்புகின்றீர்களா? ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட விரும்புகின்றீர்களா? தேவனிடத்தில் கேட்டு வாஞ்சியோடு பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவரே ஞானம், அவரே புத்தி, அவரே அறிவுமாய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் நாளைய தினத்தில் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மெல்லி கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். பாகம் ஒன்று. செய்தி வழங்குபவர் சகோதரன் ஜெபராஜா.
1: பரிசுத்த தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மாறாத தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகத்துவமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவாக பரலோகத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற வானத்து மண்ணாவை எங்களுக்கு தாரும். நாங்கள் உண்டு ஆத்மாவிலே பலனடைந்து ஆண்டவரே உமக்குள்ளே வளர்ந்து நாங்கள் உமக்காய் எதையாயிலும் சாதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு பேசும், பேசுகிற வார்த்தையை நாங்கள் கிரகித்து அதற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். வசனத்தை குறித்த சந்தேகத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை, வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிற ஆவிகளை, ஆண்டவரே வசனத்தை கேட்க முடியாதபடி கணனத்திரியை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். தேவ மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும். உமக்கு மாத்திர மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 62:4 வாசிக்கலாம்.
2: நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும்.
1: ஆண்டவர் ஏசாயாவை கொண்டு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் வருங்காலங்களில் நடப்பதை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 4 ராஜாக்கள் அரசாண்ட போது யூதேயா தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. உசியா என்று சொல்லக்கூடிய ராஜாவின் நாட்களிலும், அவனுடைய மகன் யோதாமின் நாட்களிலும், அவனுடைய மகன் ஆகாஸ் என்று சொல்லக்கூடிய ராஜாவின் நாட்களிலும், அவனுடைய மகன் எசேக்கியாவுடைய நாட்கள் வரைக்கும் இந்த ஏசையா தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே இருந்தார். 4 ராஜாக்களையும் பார்க்கிறான். இந்த தீர்க்க தரிசியினுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நான் யோசித்து பார்க்கும் பொழுது, இன்றைய நாட்களில் ஒரு ஊழியனுடைய உள்ளம் வேதனைப்படுவதை அப்படியே அங்கே பார்க்க முடிகிறது. இந்த தீர்க்க தரிசி உசியா என்று சொல்லக்கூடிய ராஜாவுடைய நாட்களிலே தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தான். இந்த உசியா தீர்க்கதரிசியை பற்றி நீங்கள் வாசிக்கும் பொழுது 2:26 இந்த உசியாவை பார்க்கலாம். நான் பின்பு அங்கு வருகிறேன், இப்போ யாரும் எடுக்க வேண்டாம். அதே சமயத்தில் 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 14:15-16 இப்படிப்பட்ட அதிகாரங்களில் இவர்களை பற்றி நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவர் சாலமோனுடைய மகன் ரெகோபியாமுடைய நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் தேசம் 2 பிரிந்தது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதபடினாலே 10 கோத்திரம் தனியாக வடதிசை ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. கீழே யூதா பென்யமின் கோத்திரத்தார் மட்டும் தாவீதை பின்பற்றினார்கள், தாவீதின் குடும்பத்தை பின்பற்றினார்கள். அது தென் திசை ராஜ்யம் அல்லது யூதேயா என்று அழைக்கப்பட்டது. இந்த யூதேயா தேசத்தில் இருந்த ராஜாக்கள் எல்லாம் சிலர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள், சிலர் கீழ்ப்படியவில்லை. ஆனால் வடதிசையில் இருந்த எல்லா ராஜாக்களும் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டபடினால் கிமு 722 ஆண்டவர் இவர்களை அசீரியா ராஜாவுடைய கையில் கொடுத்தபடினால் வடதிசை ராஜ்யம் முற்றிலும் அழிக்கப்பட்டு பல நாட்டு மக்கள் வந்து அங்கே குடியேற்றப்பட்டார்கள். அந்த யூதேயா தேசம் எப்படி தனித்தன்மையோடு இருந்ததோ அதே போல தனித்தன்மையோடு இருந்த தன்மையை இஸ்ரவேல் தேசம் இழந்து விட்டது. இன்றைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இஸ்ரவேல் தேசம்னு சொல்கிறோம். இந்த யூதேயா தேசத்தில் இருந்த ராஜாக்கள் சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் ஆண்டவரை விட்டுவிட்டார்கள். ஆண்டவருக்குள்ளே ஒரு ராஜா வைராக்கியமாக வாழும்போது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் ஜனங்களை நன்றாக கட்டி எழுப்ப முடியும். எந்த ராஜா தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறானோ அவன் தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் அடக்கி ஆள ஆரம்பித்தான். தேவனுடைய கிரியை, தேவனுடைய ராஜ்யத்தின் பணி அங்கே தடைபட ஆரம்பித்தது. என்ன கண்மாணவர்களே, இந்த உசியா ராஜாவை பற்றி நான் சொல்லும் பொழுது சில காரியங்களை சொல்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு ராஜா, நன்றாக ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தவன், ஆண்டவருடைய காரியங்களிலே அதிகமாக அவன் ஈடுபட்டவன். அவனுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த அர்ப்பணத்தை பார்த்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உங்களையும் என்னையும் இப்பொழுது இந்த நிலையில் வைத்திருப்பதற்கு காரணம், இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலையை பார்த்தால் இப்ப கொண்டு வந்திருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் தேவன் மேல் வைராக்கியம், தேவனுக்காக ஒரு தாகம் இதெல்லாம் இருந்ததே, அதுதான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதனால் தான் ஆண்டவர் இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை விட நீ ஆதியில் கொண்ட அந்த அன்பைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உசியா என்று சொல்லக்கூடிய ராஜா ஆரம்பத்தில் ஆண்டவரோடு நன்றாகத்தான் இருந்தான். அவனுடைய நாட்களிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நன்றாகத்தான் இருந்தார்கள். அந்த காலங்கள் பொற்காலங்கள் என்று கூட அழைக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி அவனுடைய நாட்களிலே நன்றாக விடுதலையோடு கூட ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். 26 ரெண்டு நாளாகமும் 26:5 4-5 வாசியுங்கள்.
2: அவன் தன் தகப்பனாகிய அமித்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார்.
1: 16 ஒரு மனிதன் கெட்டு போகக்கூடிய வயது 16. அந்த 16

வாலிபம் உனக்கு திரும்ப கிடைக்காது. இந்த வாலிப நாட்களில் நீ கத்தரை பிடித்துக் கொள்வாயானால் உன் முதிர் வயது வரைக்கும் அந்த பலன் தான் உனக்கு வரும். 50 வயது தாண்டின பின்பு நாம் சாப்பிடுகிற சாப்பாடல்ல நம்முடைய சரீரத்துக்கு பலன். சிறு வயதில் என்ன சாப்பிட்டோமோ அந்த பலன் தான் முதிர் வயதில் நம்மை தாங்குகிறது. அதே போல சிறு வயதிலே 16 வயதிலே அந்த டீன்ஏஜ் பருவத்திலே நாம் எந்த அளவுக்கு கத்தரை தேடுகிறோமோ அந்த பலன் தான் பின் நாட்களில் உனக்கு உதவும். எனவேதான் நம்முடைய சபையில அந்த வயதில் இருக்கிற ஆண் வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்களுக்கு நாம் தனியாக வகுப்புகள் எடுக்கிறோம். அந்த வகுப்புகளுக்கு வராதவர்கள் தேவனை தேடுவதை விட்டு விடுகிறார்கள். 16 வயதில் கத்தரை தேடினான். காரணம் என்ன? சகரியாவின் நாட்களில் என்றால் அங்கிருந்த ஊழியக்காரன் கத்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தபடினால அந்த ராஜாவை கத்தருக்குள் நடத்தினான். நான் ராஜா, எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை என்று அவன் சொல்லாதபடிக்கு நான் ராஜாவாக இருந்தாலும் தேவனுடைய காரியங்களில் ஊழியன் என்னை விட மேன்மையானவன் என்கிற ரகசியத்தை அறிந்தபடினால் அவன் அந்த ஊழியக்காரனுடைய சொல்லுக்கு கீழ்பட்டு கத்தருக்குள்ளே வளர ஆரம்பித்தான். பொருளாதாரத்தில் நீங்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களுக்கு மேல் கத்தர் வைத்திருப்பது கத்தருடைய ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களைத்தான். உலகமெங்கிலும் இருக்கிற கத்தருடைய ஊழியக்காரர்களை அந்த நிலையில் தான் வைத்திருக்கிறார். நீங்கள் பொருளாதாரத்தில் மேலே இருக்கிறீர்கள், ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே உங்களை நடத்தக்கூடிய ஸ்டாண்டர்டை கத்தர் அவர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். சில போதகர்கள் விதிவிலக்கு, விசுவாசிகளை விட கேவலமா இருப்பாங்க, அவர்களை பற்றி நான் பேச வரவில்லை. ஆனால் கத்தரோடு நடக்கிற ஊழியக்காரர்களை பற்றி நான் பேசுகிறேன். இந்த உசியா ராஜா கத்தருடைய காரியங்களை தேடினான். அவன் கத்தரை தேடின நாட்களில் காரியங்களை வாய்க்கப்படும். எந்த ஒரு தேவ பிள்ளை கத்தரை தேடுகிறார்களோ அப்பொழுது உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வேலை, உங்களுடைய திருமண காரியங்கள், உங்கள் படிப்பு எல்லாத்தையும் கத்தர் வாய்க்க பண்ணுவார். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? நீங்கள் கத்தரை தேடும் பொழுது நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் அவனை பலங்கொள்ள வைத்தார். 8 வசனத்தினுடைய பின்பகுதியை நான் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். அவன் மிகவும் பலங்கொண்டான். 9 வசனத்தினுடைய கடைசி பகுதி, கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவன் பலப்பட்டது மட்டுமல்ல, தன் தேசத்தை பலப்படுத்தினான், தேசத்து ஜனங்களை பலப்படுத்தினான். ஒரு தேவ பிள்ளையினுடைய வளர்ச்சி எங்கே இருக்கு தெரியுமா? தான் மட்டும் வளர்வதல்ல, தான் மட்டும் பலப்படுவதல்ல, மற்றவர்களை பலப்படுத்த வேண்டும். அதுதான் வளர்ச்சி. இந்த உசியா ராஜா தான் பலப்பட்டான், மற்றவர்களை பலப்படுத்தினான், தன் தேசத்தை பலப்படுத்தினான், தன் கோட்டைகளை பலப்படுத்தினான். நீங்கள் தேவனுக்குள் பலமாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வீட்டை பலப்படுத்துவீர்கள், உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துவீர்கள், தேசத்தை நீங்கள் பலப்படுத்துவீர்கள், மற்றவர்களை நீங்கள் பலப்படுத்துவீர்கள். நீங்கள் மட்டும் சுயநலமாக நான் இன்னும் அறியணும், இன்னும் நிறைய செய்தி கேட்கணும், இன்னும் வளரணும், இன்னும் அதிகமாக வளரணும்னு சொல்லி யாருக்குமே சொல்லாமல் நீங்கள் மட்டும் சுயநலமாக இருக்க மாட்டீங்க, மற்றவங்களுக்கு சொல்லி அவர்களை ஆதாயம் பண்ணுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். 15 அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அலுகுணம் உண்டாயிற்று. ஆண்டவரை தேடினான், தேடின நாட்களில் காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணினார். பலப்பட்டான், பலப்படும் மட்டும் எல்லாமே அவனுக்கு அனுகூலமாயிற்று. பிரச்சனை எங்க என்றால் அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. கவனிங்க, சிறு வயதில் நம்முடைய தாழ்வில் நமக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது நாம் கத்தரை தேடுகிறோம். ஏனென்றால் நாம் வாழ்க்கையில் உயர வேண்டும், நாம் வாழ்க்கையில முன்னேற வேண்டும். இதற்காகத்தான் கத்தரை என்ன செய்கிறோம்? தேடுகிறோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தக்கூடிய காலம் வரும் பொழுது நம்முடைய மனம் மேட்டிமையாக இருக்கிறதா அல்லது தாழ்மையாக? இங்கேதான் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். உங்களை வளர்த்து கொண்டு வரும் பொழுது, நான் பொதுவாக எல்லாருக்கும் பேசுகிறேன், பாக்கெட்டில் பணம் இல்லாமல் இருக்கும் பொழுது உபவாச ஜபம் வரும். ஆனால் பாக்கெட்டில் பணம் கொஞ்சம் சேர்ந்த உடனே ஜபமே வரமாட்டேங்குது. அப்புறம் கிட்ட உபவாச ஜபம் வர்றது? அன்பான கத்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய அர்ப்பணிப்பை பார்த்து கத்தர் உயர்த்துகிறார், அப்படியே இருப்பீர்கள் என்று நினைத்து. ஆனால் இவன் பலப்பட்ட போது என்ன செய்தான்? மனம் மேட்டிமையானான். மனம் மேட்டிமையாகி என்ன செஞ்சான் தெரியுமா? தன்னை வளர்ப்பதற்கு காரணமாக இருந்த ஆசாரியர்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவன் மனம் மேட்டிமையாகிவிட்டது. பல சபைகளுக்கு நான் போகிறேன், அந்த சபையிலே உருவாகி வளர்ந்து வந்தவர்கள் தங்களை வளர்த்தவர்களையே எதிர்க்கக்கூடிய அளவுகளுக்கு அந்த அவருடைய மனம் என்ன ஆகிவிடுகிறது? மேட்டிமையாகி. ஏனென்றால் தாழ்மையாக நம்மால் வர முடியவில்லை, விட்டுக் கொடுக்க நம்மால் முடியும். நான் உலகத்தில் பல பாகங்களிலே போய் பல ஊழியர்களுடைய

0: சபையில் நடக்கிற காரியங்களை கேட்டபடினால் நான் சொல்லுகிறேன். நான் யாரையும் மனதில் வைத்து நம்முடைய சபைக்காக மட்டும் நான் பேசவில்லை. இதை ஆயிரக்கணக்கான மக்கள் இனி யூடியூப்லும் பார்ப்பார்கள். எல்லாருக்கும் நான் பேசுகிறேன். இதை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நான் பேசுகிறேன். தேவன் நம்முடைய தாழ்மையை பார்த்து நம்மை உயர்த்தும் பொழுது அந்த தாழ்மையில் நமக்கு போதித்தவர்களை ஒரு நாளும் நாம் கனவீனப்படுத்தி விடக்கூடாது. நாம் வளர்வதற்கு யார் காரணமாயிருந்தார்கள்? நமக்கு கற்றுக் கொடுத்தது யார்? நீங்கள் கலெக்டரா இருக்கலாம், ஆனான்னு எழுதி கொடுக்க சொன்ன உங்க டீச்சர் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க ஒழுங்கா அவங்களுக்கு ஆனா எழுத சொல்லிக் கொடுக்காட்ட நீ கலெக்டரா வந்திருக்க முடியாது. இன்றைக்கு என்ன ஆகிறது? நம்மை வளர்த்து விட்டவர்களுக்கு விரோதமாக பேசுவதற்கும் அவர்களை பற்றி குறை சொல்லுவதற்கும் கூடி கூடி உட்கார்ந்து அவர்களை பற்றி 1, 2, 3, 4 கணக்கு போட்டு பேசுறதுக்கு நிறைய பேருடைய மனசு மேட்டிமையாகி விட்டது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்மை வளர்த்தவர்களுக்கு விரோதமாக ஒரு நாள் நம்ம எழும்பவே கூடாது. பாருங்கள், இவன் என்ன செய்தான் தெரியுமா? ராஜாவா வந்ததுக்கு அப்புறம் பலப்பட்டான். பலப்பட்டதுக்கு அப்புறம் அவன்னா ஊழியக்காரன், நானும் ஜெபம் பண்ணாலும் கத்தர் கேட்கத்தானே செய்யறாரு. அவன்லாம் ஒன்னும் தூபம் காட்டவனா? நானே தூபம் காட்டுகிறேன். ஐயா, தூபம் காட்டுவது யாருக்குரியது? தேவனுடைய ஊழியக்காரர்கள் மட்டும் செய்யக்கூடிய சில காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் நாம் எல்லாரும் ஆசாரியர்கள் தான். ஆனால் உங்களை நடத்துவதற்கென்று ஒரு ஸ்தானத்தில் ஊழியர்களை வைத்திருக்கும் பொழுது நாம் அந்த இடத்தை கவனமாய் கவனிக்க வேண்டும், கணம் பண்ண வேண்டும். இந்த ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவன் தான் கையில் எடுத்தான். இந்த நாட்களில் முன்பு ஊழியக்காரர்களுக்கு சலுகை கொடுத்து ஊழியக்காரர்களை நன்றாய் கணம் பண்ணினவன் தான் இந்த உசியா ராஜா. நான் இதை இங்க இப்படியே நிப்பாட்டிட்டு வாசிச்ச முத வசனத்துக்கு விளக்கத்தை சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஏன் அப்படி சொல்லுகிறார்? வாழ்க்கைப்படாதவர்களை பார்த்துதானே வாழ்க்கைப்படுவா என்று சொல்ல வேண்டும். ஏசையா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவுடைய நாட்கள் மட்டும் தீர்க்க தரிசனம் சொன்னான். இந்த எசேக்கியா ராஜாவுடைய நாட்கள்ல தேசம் நன்றாய் இருந்தது. ஆவிக்குரிய காரியங்களிலே ரொம்ப ஜோரா இருந்தது. பஸ்காவை ஆசரித்தான், பலிபீடங்களை செப்பண்ணிட்டான். அது மட்டும் இருக்கும் பொழுது அவன் என்ன தீர்க்க தரிசனம் எழுதுகிறான்? இதே நிலைமை இருக்க போவது கிடையாது. இனி வரக்கூடிய ராஜாக்கள் ஆண்டவரை விட்டு விடுவார்கள். எனவே இந்த தேசத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். ஒன்றுமில்லாமல் போக போகிறது. நீங்கள் ஏசாயாவிலும் எரேமியாவிலும் வாசிக்கும் பொழுது உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று அவர்கள் சொன்னபடியா, உன் காயம் கொடிதா இருக்கிறபடினால், அதை ஆற்றுவதற்கு யாரும் இல்லாதபடினால், அதாவது எருசலேம் மண் மேடாகிவிட்டது. இப்படி ஒரு நாள் வரப்போகிறதை கர்த்தர் தரிசனத்திலே ஏசாயாவுக்கு காண்பித்தார். எனவே ஏசாயாவுடைய நாட்களில் இது நடக்கவில்லை. வரப்போகிற காலங்களில் என்ன நடக்க போகிறது என்பதை ஊழியக்காரனை வைத்து சொல்லுகிறார். அந்த எச்சரிப்பு வந்தும் தாங்கள் சுதாரிக்காதபடினால் அழிந்தே போனார்கள். அதன் பின்பு இரக்கமுள்ள தேவன் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உன் தேசம் வாழ்க்கைப்படும். அதாவது உன் தேசம், ஒரு பெண் எப்படி கைவிடப்பட்ட பெண் மீண்டும் திருமணம் செய்ய போகிறாளோ, ஒருவன் வந்து திருமணம் செய்கிறானோ, அதை போன்ற அர்த்தத்தில் சொல்லுகிறார். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் என்ன? கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்றால் யாருக்கு பார்த்து சொல்லுகிறார்? வாழ்க்கை இழந்து போனவர்களை பார்த்து சொல்லுகிறார். சமாதானத்தை இழந்து போனவர்கள், சந்தோஷத்தை இழந்து போனவர்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய உயர்வை இழந்து போனவர்கள், தேவனோடு இருக்கிற உறவை இழந்து போனவர்கள், வேத தியானத்தை இழந்து போய் மண்மேடாய் காட்சி அளிக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் தேசத்தை நான் அழிக்க மாட்டேன், வாழ்க்கைப்படும். ஆனால் ஏன் அழிந்தது என்பதை நினைத்துப்பார். ஏன் அது மண்மேடாய் போனது? இந்த உசியா ராஜா தூபத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போகிறான். ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள் அப்படியெல்லாம் போகக்கூடாதுன்னு. உசியாவோடு எதிர்த்து நின்றார்களாம். 18 வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
1: ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்க்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்.
0: 80 ஆசாரியர்கள் ஒன்று சேர்ந்து ராஜாவை எதிர்க்கிறார்கள். ராஜா, தேசத்துல கர்த்தர் ஒண்ணு ராஜாவா வச்சிருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய காரியங்கள்ல நினைச்சக்கூடாதுன்னு உனக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் தேவன். இதை மீறாதே என்று தைரியமா எதிர்த்தார்கள். ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆசாரியர்கள் இல்லை. ஊரோடு ஒத்து போய் அப்படித்தான் இன்றைக்கு பயந்து பயந்து சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதிர்த்து நின்றார்கள். அவன் என்ன செய்தான் தெரியுமா? அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். சத்தியத்தை சொல்லுகிற ஊழியக்காரன் மேல் கோபம் கொள்ளுகிறான். இந்த கடைசி நாட்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சத்தியத்தை சத்தியமாய் பேசும் பொழுது ஜனங்கள் கேட்டு உணர்வடைவதற்கு பதிலாக கோபம் கொள்ளுகிறார்கள். நான் யார் தெரியுமா? என்னை பார்த்து இப்படி செய்கிறாயா? எனக்கு விரோதமாக இப்படி பேசுகிறாயா என்று இவன் கோபம் கொண்டான். கோபம் கொண்ட உடனே கர்த்தர் கிரியை செய்தார். அவனுடைய வாழ்க்கையில ஒரு நஷ்டம் வந்தது. குஷ்டரோகியாய் மாறினான். இன்னைக்கு எல்லாருக்கும் குஷ்டரோகம் வர்றதில்லை. ஏதோ ஒரு பாதிப்பு. தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக நாம் எழும்பும் பொழுது, தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் நாம் பேசும் பொழுது, ஏன் இந்த செய்தியை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறாருன்னு தெரியல. நான் எந்த டைரியும் கொண்டு வரல. கர்த்தர் இதுல இருந்து பேச சொன்னார். குறிப்பே எடுக்கலை. நான் ஜபம் பண்ணிட்டு மட்டும் வந்து நிற்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அவனுடைய சரீரத்தில் ஒரு குஷ்டரோகத்தை கொடுத்தார். உடனே அவன் நினைச்சான், கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவனும் அந்த இடத்தை விட்டு வேகமாக வெளியே போக துரிதப்பட்டான். தேவப்பிள்ளையே, ஏன் இந்த அடி விழுந்தது? இவனை உயர்த்தினது தேவன் அல்லவா? உயர்த்தின தேவனை ஏன் அடிக்கிறார்? அவனை ஆசீர்வதித்த தேவனை ஏன் அடிக்கிறார்? எல்லை மீறிய காரியம், சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிற காரியம், தன்னை வளர்த்த ஆசாரியனுக்கு விரோதமாக எழுந்து நின்று கேள்வி கேட்கிற அந்த ஒரு காரியம், அடிமேல் அடி அவனுக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. கடைசியில குஷ்டரோகியா இருந்தால் அவனை தனியாக தனிமைப்படுத்தப்பட்டான். தேவப்பிள்ளைகளே, ஊழியரோடு ஊழியக்காரர்களோடு நாம் வாதாடும் பொழுது என்ன செய்கிறோம்? தனிமைப்படுத்தப்படுகிறோம். யாரோடு நோக்கி எந்த துணையும் இல்லாமல் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம். தனிமைப்பட்டு மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து செத்தான். ராஜாக்களுடைய கல்லறையிலே அவனை வைக்கவில்லை. இவனுடைய காலம் இப்படி முடிந்ததல்லவா? இவன் செத்த போதுதான் ஏசையா தீர்க்கதரிசி உசியா ராஜா மரணமடைந்த வருடத்தில் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறதை பார்த்தா ஆமேன் சொல்லுவோமா? ஐயோ, தேவனை தேடின நல்ல மனுஷனாயிட்டு இவன் வாழ்க்கை கடைசியில் இப்படியா முடியணும்? ஊழியக்காரங்களுக்கெல்லாம் எவ்வளவு சலுகை செஞ்சான், ஊழியக்காரங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சான், அவன் அதை மறக்கலை. நல்ல ஊழியக்காரன் நீங்கள் செய்கிற எந்த உதவியும் மறக்கவே மாட்டான். ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தர் சோத்திரம். அவ்வளவு உதவி செய்தவர்களுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று அழுகிற அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிங்காசனத்தை நீ பார்க்காத, பரலோகத்தில் நான் தான் சிங்காசனத்தில் இருக்கேன். இதில் உட்காரவன் இன்னைக்கு இருப்பான் சாவான். நீ எதை தான் பார்க்கணும்? அந்த சிங்காசனம் என்னன்னைக்கு இருக்கக்கூடிய சிங்காசனப்பா, இங்கிருந்து நான் தான் அங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன்டா. அதுக்கு பின்பு அவனுடைய மகன் யோதாம் வந்தான். யோதாமை பற்றி அதிகமாக சொல்லப்படவில்லை. அவன் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் செய்த மற்ற காரியங்கள்லாம் ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. ராஜாக்கள் புத்தகத்தை எடுத்து பார்த்தா அங்கேயும் நாலு வசனத்தில் தான் இருக்கு, நாலாம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ அவனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லிக்கொள்ற மாதிரி ஒன்றும் இல்லை. தேவப்பிள்ளைய, இவனுடைய தகப்பன் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிலே வாழ்ந்தான், ஆனால் கடைசியில் கெட்டு போய்விட்டான். அவனுடைய பிள்ளை சொல்லிக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டான். தேவ ஜனமே, நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்குள்ளே ஸ்திரமா இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய பிள்ளைகள் ஸ்திரமா இருப்பார்கள். ஆவிக்குரிய அறிவு அல்ல, ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு தேவை. ஆவிக்குரிய அறிவு எல்லாருக்கும் உண்டு, ஆனால் ஆவிக்குரிய அனுபவத்தை கத்த நமக்கு கொடுக்க விரும்புகிறார். தகப்பன்மார், ஆரம்பம் முக்கியமல்ல, உங்களுடைய முடிவு முக்கியம். பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறார்கள். அவன் ஒன்றும் கெட்ட காரியத்தை செய்யவில்லை. கர்த்தர் தகப்பனுக்கு போட்ட அடியில் பிள்ளைங்க தெரியும். பிள்ளைங்க நல்ல கவனிங்க, அப்பா மாட்டா ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அதை பார்த்து கர்த்தரை விட்டுறக்கூடாது. ஐயோ, அவங்க தான் அப்படி இருக்காங்களே, நானாவது கர்த்தரை என்ன செய்யணும்? தேட வேண்டும் என்று நீங்கள் வைராக்கியம் அடைய வேண்டும். அதற்கு பின்பு இந்த யோதாமனுடைய மகன் இருக்கானே ஆகாஸ், இவ யாரோட சம்பந்தம் வச்சான் தெரியுமா? அசீரியா ராஜாவோட சம்பந்தம் வச்சான். சீரியா ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஒன்று சேர்ந்து இந்த எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றாங்க. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும்பொழுது இவன் யாருடைய உதவியை நாடுகிறான்? இந்த ஆகாஸ் ராஜா அசீரியா ராஜாவுடைய உதவியை நாடுகிறான். அசீரியா ராஜா வந்து உதவி செய்கிறான். தேவனுடைய ஆலயத்தில் இருந்து பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் எடுத்து அசீரியா ராஜாவை கொடுத்துட்டு சும்மா அவனை பார்த்துட்டு வரலான்ட்டு அவன்கிட்ட போகிறான். அங்கே போனோமே, அங்கே ஒரு பலிபீடம், பலிபீடத்தினுடைய சாயல், அங்கே ஒரு தெய்வ வழிபாடு உண்டு. இதை பார்க்கிறான். நம்ம ஒரு தெய்வத்தை கும்பிட்டா, நம்ம அப்பா யோதாம் ஒரு தெய்வத்தை கும்பிட்டாரு, அவன் தாத்தா உசியா ஒரு தெய்வத்தை கும்பிட்டாரு, அந்த தெய்வமெல்லாம் நமக்கு உதவி செஞ்சா நம்ம ஏன் அடுத்தவன்ட்ட போய் உதவி கேட்கணும்? அப்போ அவன் என்னை விட பலமா இருக்கானே, அவன் கும்புற தெய்வம் பெருசு போல என்று அந்நிய தெய்வத்தினுடைய பலிபீடத்தை பார்த்து ஆசாரியனிடத்துல அந்த பலிபீடத்தின் சாயலை மாடலை கொண்டு வந்து அந்த அந்நியன் ஆராதிக்கிறானே, அந்த பலிபீடத்தின் சாயலின்படி எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொல்லி கட்ட வைத்தான். ஆக அந்த அந்த அந்த ஆமா அந்த அவனுடைய பேர் என்ன? ஆகாஸ். ஆகாஷ் ராஜா வருவதற்குள்ளாக இந்த ஆசாரியன் அப்படியே கட்டிட்டான். இன்னைக்கு இருக்க ஊழியக்காரன் எப்படி தெரியுமா, கொஞ்சம் மேல இருக்க ஆட்கள் பணம் நிறைய கொடுக்குற ஆட்கள் என்ன சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருவாங்க. இன்னைக்கு நிறைய அப்படி இருக்கு, எல்லாரும் அப்படி இல்லை, கொஞ்சம் துட்டு அள்ளி போட்டா இருந்தால் அடங்கிடுவாரு. கத்தருக்கு உண்மையா ஊழியம் செய்யற ஊழியக்காரன் எத்தனை கோடியை கண்டு மயங்க மாட்டான். கரங்களை தட்டி கத்தோடைய நாமத்தை மையப்படுத்துவோமா? இந்த ஆசாரியன் என்ன பண்ணிட்ட, எதுக்குப்பா வம்பு, ராஜா சொல்றாரு செஞ்சுட்டு போயிடுவோம். அந்த பலிபீடத்தின் சாயலை பார்த்து அப்படியே அங்க பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டாரு, ப்ளூ பிரிண்ட் வந்துருச்சு. அந்த பலிபீடத்தின் சாயலை பார்த்து அப்படியே பலிபீடத்தை கட்டிட்டான். அந்த ஆகாஷ் ராஜா வந்து என்ன செஞ்சான் தெரியுமா, இந்த பலிபீடத்துல தன் பலிகளையும் தன் தகன பலிகளையும், பலி கத்தருக்குரியது ஆமீன் சொல்லுவோமா, தன் பலிகளை தன் தகன பலிகளை பலிட்டு கத்தருடைய வெங்கல தொட்டிய கத்தருடைய ஆலயத்தில் இருந்த தொட்டியை தன் பலிபீடத்துக்கு மாற்றினான். அப்ப எல்லாத்தையும் ஆண்டவருடைய ஆராதனைக்குரிய காரியத்தெல்லாம் தனக்கு சாதகமாக தான் கண்ட ஆராதனைக்குரிய அந்த மெத்தடுக்கு மாத்திட்டான். இன்னைக்கு உலகம் எப்படி தெரியுமா, உலகத்துல என்ன மியூசிக் போடுறானோ அந்த சாயலை கொண்டு வந்து உலகத்தில இருந்து கொண்டு வந்து இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளிலே பாடல்கள் வருகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஐயா சினிமாக்காரனுக்கு ஒரு சாயல் உண்டு. இன்னைக்கு அநேகமான கிறிஸ்தவ பாடல்கள் எந்த சாயலுக்கு வந்துருச்சு, அசீரியா ராஜாவுடைய பலிபீடத்தின் சாயலை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தில் வைத்தது போல இன்னைக்கு உலகத்தில் காணப்படுகிற எத்தனையோ சாயல், ஆராதனை முறைமைகள், ஆராதனை ஸ்டைலு, ஆராதனை செய்யக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் அந்த அந்நிய தூபத்துக்குரிய சாயலாக மாறிவிட்டது. தேவ ஜனங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். தேவனுக்கென்று ஒரு சாயல் உண்டு. தேவன் கொடுத்த சாயல் என்ன தெரியுமா, ஆண்டவர் பலிபீடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மோசேக்கு டிராயிங் பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா. அதற்கு பின்பு தேவாலயம் கட்டும் பொழுது சாலமோன் கட்டினாலும் ஆண்டவர் தாவீதுக்கு அதை டிராயிங் போட்டு கொடுத்தார், அவர் தம்முடைய கையினாலே எழுதி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்கள் இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும், இப்படித்தான் பாட வேண்டும், இப்படித்தான் சபையில் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய கையில ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு மாறாக அட்ராக்ஷன் பல காரியங்கள் உலகத்தில் இருந்தாலும் ஒரு நாள் அது பக்கம் நம்ம போகவே கூடாது. இழுக்கும், அப்படிப்பட்ட சபைகள் இன்னைக்கு கூட்டம் வரும், இழுக்கும். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த பலிபீடத்தின் சாயல் என் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இதற்கு மாறாக எந்த ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடாது. ஆகாஷ் ராஜா அந்த பலிபீடத்தின் சாயலை கொண்டு வந்தான். அது மட்டுமல்ல, எருசலேம் முழுவதும் அவன் விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்து விட்டான். இப்ப யோசிங்க, ஆண்டவருடைய உள்ளம் சிங்காசனத்திலிருந்து பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? சரி, ஆண்டவருடைய உள்ளத்தை விட்டுருங்க, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு ராஜா வர்றான் நல்லா இருக்கு, அடுத்த ராஜா வர்றான் ஒண்ணும் இல்லாம போயிடுது, அடுத்த ஒரு ராஜா வர்றான் நல்லா இருக்கு, என்ன இது, ஆராதனை ஏறி ஏறி இறங்குது. சில விசுவாசிகள் சில நேரத்துல நல்லா ஆராதிப்பாங்க, அடுத்து பார்த்தா இன்னும் நாள் இந்த பக்கம் அந்த உடம்ப பிடிக்கிட்டு போற தண்ணி மாதிரி ஓடும். ஊழியக்காரனுடைய ஐயோ ஆண்டவரே சந்தோஷமாவே இருக்க முடியல, சர்ச்சில் ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வருதே. அந்த ஊர்ல எல்லாம் கண்மாய்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி குளம்னு வச்சுங்க, அந்த குளத்துல எங்கேயாவது கரையில உடப்பு வந்துருச்சுன்னா ஆட்கள் போய் அதை மூடிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு இடத்துல என்ன செய்யும், உடம்பு பிடிங்கிரும், உடனே இதை மூடிட்டு அங்கே போவாங்க, அதை மூடினா அங்கே அங்கே ஓடுற மாதிரி. இந்த ஊழியக்காரனுடைய பொழப்பு என்ன தெரியுமா, ஒரு நாலு பேர் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்களை சரி பண்ணுறதுக்கே ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி அவங்கள சரி பண்ணும்போது அப்பாடான்னு மூச்சு விடும்போது இன்னொரு பக்கம் நாலு உடச்சிக்கிறோம். அந்த நாளை சரி பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இன்னொரு நாலு புதுசாக உடச்சிக்கிறோம். வாழ்க்கை ஆண்டவரே அப்படிங்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், டே நீ இருக்கிறது கொஞ்ச நாள் இருக்க போற, நான் ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை தாண்டா பார்த்து பார்த்து என் மனசு தெளிச்சு போச்சுன்னு அவர் சொல்லுவார். ஆமீன். அப்ப ஆண்டவருடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடத்துகிற ஊழியர்களுடைய மனது எவ்வளவு வேதனைப்படும். ஐயா நீங்க காணிக்க கொடுக்காட்டி கூட நான் கவலைப்பட மாட்டேன், ஆனா நீங்க கத்தரை தேடாட்டி தான் என் உள்ளம் கவலைப்படும். நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளராட்டத்தான் என் உள்ளம் ஆதங்கப்படும். உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாட்டத்தான் நாங்க கண்ணீர் விட வேண்டி இருக்கோம். காசு இல்லாட்டி காசை பத்தி கவலைப்படுறதுல கத்தருடைய சமுத்திரம் முழங்கால் போட்டா லட்சங்களை கொண்டு வந்து கத்தர் கொட்ட வல்லவராக இருக்கிறார். காடைகளை கொண்டு வந்து கொட்டினவர் காசை கொண்டு வந்து கொட்ட முடியாதா, கொட்ட முடியும். ஏசாயாவுடைய உள்ளம் உடையுது. ஆண்டவரே தேசம் ஒரே சீரா இருக்காதா, நான் யோசித்து பார்த்தேன், இந்த செய்தியை என் மனதில் கற்பனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது யோசித்து பார்த்தேன், இப்படி தான் ஆண்டவருக்கும் ஏசாயாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். ஆண்டவர் என்ன ஆண்டவரே ஊழியத்தில் ஒரு பக்கம் ஏறுது இன்னொரு பக்கம் இறங்குது, இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருந்தால் அடுத்து வர்றவன் இப்படி பண்ணுறான், இவன் நல்லா இருக்கான் அடுத்தவன் கேவலமாக இருக்கான், என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லிப்பார், ஏண்டா அந்த நாலு ராஜாக்களுக்கே இவ்வளவு துள்ளுறிய, நான் ஆதாம்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒருத்தன் நல்லா இருக்கான் அவன் பிள்ளை ஒரு வரமாட்டேங்கிறான், அவன் பிள்ளை நல்லா இருந்தால் அதுக்கடுத்த பிள்ளை ஒரு மாதிரி போயிடுது, இது தாண்டா ஊழியோன்னு சொல்லியிருப்பார். அதைத்தான் எனக்கும் கத்தர் கற்றுக் கொடுத்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஆமாம், நல்லா உடுத்தலாம் நல்லா சாப்பிடலாம், ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜனங்கள் மேலே கவனத்தை வைக்கும்போது நீ நிம்மதியாக இருக்க முடியாதுப்பா. எப்பயாவது நாலு பேருக்கு நீ அழுதுகிட்டு தான் இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இந்த ஊழியக்காரன் எப்பவும் யாருக்காக நாலு பேருக்காவது என்ன செய்யணும்? கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே இவங்க வாழ்க்கை இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு அழ அழ அவங்கள கத்த சரி பண்ணி அப்படியே கொண்டு வருவார். அப்படி கொண்டு வரும்போது அடுத்த நியூஸ் வரும், இங்கிட்டு நாள் உடச்சிக்கிடுச்சு பாஸ்டர். அடா ஆண்டவரே, இதுக்கு தான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு கூப்பிடும் போதே சொன்னார், டே உன்னை புதுசாக கார் செய்கிற கம்பெனிக்கோ புதுசாக பாத்திரம் செய்கிற கம்பெனிக்கோ கொண்டு போகல, பிராண்ட் நியூ காரை வெளியே கொண்டு வரல, உன்னை மெக்கானிக் வேலைக்கு தான் அழைச்சிருக்கேன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, 1993 பெங்களூர் பட்டணத்தில் எங்களுடைய போதகரோடு நான் போயிருந்தபோது, ஊழியத்துக்கு கூட போயிருந்தபோது, 3 எழுந்து ஆண்டவர் ஜெபம் பண்ணி பைபிள் வாசின்னு சொன்னார். சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சேன், 3 எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணேன். நெகேமியா 3 எடுத்து வாசினார், பார்த்தா பழுது வார்த்து கட்டினான், பழுது வார்த்து கட்டினான், 32 33 பழுது வார்த்து கட்டினான்னு வருது. இதுக்கு தாண்டா உன்ன அழைச்சேன் அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். இதே செய்தியை ஒரு தடவை தாமஸ் ராஜ் பாஸ்டர் கொடுத்துருக்காரு, மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்துருக்கும் போச்சு, ஆண்டவரே ஷோரூமில் புதுசு புதுசாக இருக்குது இங்கே பழசாக வருதுன்னு கேட்டப்போ சொன்னாராம், உன்னை ரிப்பேர் பண்ண தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கத்திருக்கு சோத்திரம். இதை எனக்கு ஒரு 30 முன்னாடியே ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், 25 முன்னாடி. தெய்வ பிள்ளைகளே, ரிப்பேர் இல்லாத வண்டியாக ஓட பாருங்கள், பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், ரிப்பேரோடு ஓடாதீங்க, ரிப்பேரை சரி பண்ணிட்டு போங்க, இல்லாட்டி இடையில காலை வாரிடும். ஆமே, இந்த ரிப்பேரை சரி பண்ண தான் எங்களை வச்சுருக்கார். புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வருகையில் கைவிடப்பட்டு போகக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. எங்களுடைய ஆதங்கம் எல்லாம் அதுதான். ஆண்டவரே இந்த சபைக்குள்ள கால் வச்ச ஒருத்தராவது எங்கே போயிடக்கூடாது? நரகத்துக்கு போயிடவே கூடாது. எல்லாரும் பரலோகத்தில் காலை வைக்கிறது. ஆகாஷ் ராஜாவுக்கு அப்புறம் அவன் மகன் எசேக்கியா எழும்புனான் பாருங்க, அப்பா செஞ்ச அவ்வளவு அட்டூழியத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு கத்தருக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இங்க இருக்க பிள்ளைகளுக்கு சொல்றேன், அப்பா அம்மா ஒரு ரூட் ஒரு மாதிரி மாறுதுங்கிறதுக்காக நீங்க ரூட்டை மாத்திடக்கூடாது. நீங்க எழுந்து கத்தர்க்காய் வைராக்கியமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். எல்லாம் பிள்ளைங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைங்க மட்டும், உங்க பெரியவங்க எல்லாம் கேட்கல, இங்க இருக்க பிள்ளைங்க மட்டும், இந்த வாலிப பிள்ளைங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா. நீங்க எல்லாம் நடுவில் இருக்கவங்க எல்லாம் சொல்லுங்க, பின்னாடி இருக்கவங்க, அல்லேலூயா. அப்பா உலகத்தினுடைய சாயலை தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தான், மகன் ஆலயத்துக்குள்ள இருக்கிற உலக சாயலெல்லாம் வெளியே கொண்டு போயிட்டு தேவனுடைய சாயலை கொண்டு வந்தான். எசேக்கிய ராஜாவை போல கத்தர் மேல நம்பிக்கை வச்ச மனுஷனை ஒருத்தனையுமே பார்க்க முடியாது. இப்ப எசேக்கிய ராஜாவுடைய நாட்களில் தீர்க்க தரிசனம் சொன்னது யாரு? இந்த ஏசையா. இப்ப ஏசையாவுடைய வாயிலிருந்து சில தீர்க்க தரிசனம் வருது, யாராலையும் நம்ப முடியல. என்ன தெரியுமா? இப்போ நாடு நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்ச நாளில் எல்லாரும் கத்தரை கைவிட்டுருவாங்க, நான் பாபிலோனுக்கு இந்த ஜனங்களை அடிமையாக கொண்டு போக போகிறேன், இந்த ஆலயம் இடிக்கப்பட போகிறது, மண்மேடாக போகிறது, அதை கடந்து போகிறவர்கள் எல்லாம் அதை பார்த்து ஈசல் போட்டு சிரிப்பார்கள், அதை பார்த்து தலையை துலுக்குவார்கள், இந்த தேசத்துக்கு கத்தர் இப்படி செய்து விட்டாரே, கைவிடப்பட்ட தேசம் ஆயிற்று என்று சொல்லுவார்கள், சத்துருக்கள் எல்லாரும் ஈசல் போட்டு சிரிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது ஜனங்களுக்கு புரிய முடியல. எரேமியா தீர்க்கதரிசியும் இந்த காலத்தில் வாழ்ந்த அவர் கடைசியில் யோயாக்கீனுடைய சிதேக்கியாவுடைய நாட்களில் இதை எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்கதரன் சொல்லும் பொழுதும் தேசம் நல்லா தானே இருக்கு, நீ ஏன் கெட்டு போகுன்னு சொல்ற? ஐயா, நீ கெட்டு போனதுனால உன்னால தேசம் கைவிடப்படுகிறது. தேசம் பாவம் பண்ணவில்லை, தேசத்தில் உள்ள மக்கள் பாவம் செய்தபடினால் தேவாலயம் இடிக்கப்படுகிறது, தேவ ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் நடக்கும் சொல்லிட்டு 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் உங்களை கொண்டு வருவேன், அப்பத்தான் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு, உன் தேசம் வாழ்க்கைப்படும். எப்பவுமே நீங்க வாழ்க்கப்பட்டிருக்கணுமா இல்ல அடி வாங்கிட்டு வாழ்க்கப்படணுமா? எப்பவுமே வாழ்க்கை. அப்ப எப்பவுமே கத்தரை தேடணும். எப்பவுமே கத்தரை தேடணும்னா ஒரு பிரச்சனை இல்லை, அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும். இந்த ராஜாக்கள் தங்களுடைய கையில் இருக்கிற அதிகாரத்தை வைத்து ஆவிக்குரிய ஜீவியத்தை தவறாய் கணக்கு போட்டு விட்டார்கள். ஆனால் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிற தேவன், ரிமோட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்கு. எப்பா ஆகாஷ் ராஜாவே, மிஞ்சி மிஞ்சி போனால் எத்தனை வருஷம் நீ வாழ போகிற, ஆனால் அதுக்கப்புறம் உன் மகனை எழுப்பி நான் என்ன செய்கிறேன் பாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா செய்யாதத, எங்கள் அப்பா அம்மா தான் தப்பு பண்ணிட்டாங்க, நாங்களாவது நல்லா இருக்கணும்னு நம்ம பிள்ளைங்க சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா அம்மா நல்லா இருந்தாங்க, நாங்கள் அவங்கள விட நல்லா இருக்கணும்னு சொல்லணும். கரங்களை தட்டி கத்தோடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? அதனால தாய் தகப்பன் நல்ல கத்தரை தேடுங்க, கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வழங்க. இப்போ இந்த பின்னாடி பிள்ளைங்க விளையாடுறாங்க பார்த்தீங்களா, சபைக்கு வரும்பொழுது பிள்ளைகளை ஒழுங்காக உட்கார கற்றுக் கொடுங்க, மடியில் வச்சுக்குங்க, வசனத்தை கேளுங்க, பிள்ளைங்களை பார்த்து சிரிக்காதீங்க, பிள்ளைங்க விளையாடுறத பார்த்து சிரிக்காதீங்க, பிள்ளைங்க மேலே உங்கள் கவனத்தை கொண்டு போகாதீங்க, சிறு வயதிலிருந்து பிள்ளைகள் அதை பார்க்கட்டும். ஆமீன் சொல்லுவோமா? சில நேரத்தில் எனக்கு பின்னாடி இருந்து கம்ப்ளைண்ட் வரும், பின்னாடி இருக்கவங்க பிள்ளைங்களோட விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க, வசனத்தை கேட்க முடியலன்ட்டு இன்றைக்கோடு அந்த பழக்கம் போட்டோம். உங்கள் பிள்ளைங்க விளையாடுறது அடுத்தவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. அதுக்காக இதை மாம்சத்தில் யோசிச்சு நான் பாஸ்ட் இப்படி சொல்லாரு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாற கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ இந்த 4 ராஜாக்களுக்கு அப்புறம் மனாசே வந்தான் பாருங்க. அவன் யாரை பார்த்தான்? தாத்தாவை பார்த்தான். சில வீட்டில் தாத்தா உட்காந்து குடிப்பார், அப்பா ஜெபம் பண்ணுவார். இந்த பிள்ளை யாரை பார்க்கும்? தாத்தா. அப்பா என்ன ரொம்ப கடுபடி பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் ஜபம் ஜபம், எப்போ பார்த்தாலும் பைபிள் பைபிள். பிள்ளைங்க அப்படி யாராவது முறுமுறுத்தீங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. உங்கள் தாய் தப்பனவங்களை ஜெபிக்க சொல்கிறாங்க, ஜெபிக்கிறவங்களா இருக்க கத்தரை தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் தாய் தப்பன் கெட்டு போனதை பார்த்து பிள்ளைங்க கெட்டு போனாங்க தெரியுமா? அந்த மாதிரி சந்தர்ப்பம் இல்லாமல் நீ கத்தருக்குள்ள வளர்வதற்குரிய தாய் தப்பனை கொடுத்தா நீ சந்தோஷப்படணும். இவன் யாரை பார்க்குறான்? தாத்தாவை பார்க்குறான். ஏய், எங்கள் அப்பா மண்டையை போடுற நாள் வரும், நான் வரட்டேன், எங்கள் தாத்தா மாதிரி மாறுறேன். தாத்தாவோட 4 மடங்கு பாஞ்சான். தேசம் எங்கிலும் விக்கிரகத்தை வச்சது முக்கியம் இல்லை, கர்த்தருடைய ஆலயத்திலேயே விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சவன் யாரு? இந்த மனாசே. இப்படி நாளுக்கு நாள் தேசம் சீரழிந்த உடனே எருசலேமை உடைத்து அடித்து மண்மேடாக்கி இந்த ஆலயத்தெல்லாம் அடித்து உதைத்து தேவ சமூகம் அங்கே இல்லை, தேவ பிரசன்னம் அங்கே இல்லை. இப்பொழுது எங்கே போய்விட்டார்கள்? பாபிலோனுக்கு அடிமையாகி போய்விட்டார்கள். இப்போ பாபிலோனுக்கு அடிமையாக இருக்காங்களே, அவங்க ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போக கூடாங்கிறக்காக நீ அடி வாங்கும் போது கூட சார்ந்து கொள்வதற்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிற ஒரு அன்புள்ள தெய்வம் இருப்பார் என்றால் அவர் ஆண்டவராகி இயேசுவை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. மகனே, நான் உன்னை அடிக்க போறேன்னு சொல்லிட்டு தான் அடிப்பாரு. அடிக்கும் போது கூட அழாதரா, நீ அடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு மேன்மையை வச்சிருக்கேன்னு சொல்லுவாரு. அவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். இந்த 70 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்மளை கொண்டு வர போறாரு. இப்போதான் சொல்றாரு, நல்ல கவனிங்க. இப்போ எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சில வசனங்களை வாசிக்கலாமா? எரேமியா 30 அதிகாரத்துக்கு திரும்பிக் கொள்ளுங்கள் சிஸ்டர். சில வசனங்களை வாசிங்க. 30 அதிகாரம் 12 வசனத்தில் இருந்து
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: உன் புண் ஆறாததாயும்
1: உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரும் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் அவுஸ்தவங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்ரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் ஒருங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும்
0: தண்டிப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் நீதியுள்ள தெய்வம், யார் தவறு செய்தாலும் நான் தண்டிப்பேன், ஆனால் என்றென்றைக்கும் நான் கோபமாயிருப்பதில்லை. ஒருவேளை இந்த காலவெளியில நீங்கள் செய்த சில தவறுகளினாலே, அந்த தவறு என்ன, கர்த்தரை தேடாமல் இருக்கலாம், உலகத்தின் சாயலை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து, அதனால தான் நான் சொல்றது, பிள்ளைங்க அந்த முடிவெற்ற காரியத்தில் நான் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது காரணம் என்ன, அது யாருடைய சாயல், உலகத்தின் சாயல், அது அசீரியா ராஜாவுடைய பலிபீடத்தின் சாயல். எனவேதான் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஸ்ட்ரிக்டா இருக்கோம். இப்ப எத்தனை பேருக்கு புரியுது, வாசி சொல்றது சரிதான்ட்டு புரியுதா? உலகத்தின் சாயலை அல்ல, இதெல்லாம் செஞ்சதுனால மனம் ஏற்றுமையானதுனால சில அடி நீங்க வாங்கியிருக்கலாம். ஆண்டவரே இப்படி அடி வாங்கிக்கிட்டே இருக்கனே, இந்த அடி உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை திரும்ப வர பண்ணுவதற்கு, நீ மறுபடியும் ஆண்டவரிடத்தில் நன்றாய் ஜெபிப்பதற்கு, நீ ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமாய் ஸ்திரப்படுவதற்கு, முன்போல் கட்டப்படும். முன்பு எப்படி ஆதி நாட்களில் உன் ஜப ஜீவியம் கட்டப்பட்டிருந்ததோ, முன்பு எப்படி உன்னுடைய வேத தியானம் கட்டப்பட்டிருந்ததோ, முன்பு எப்படி சபையில உன்னுடைய ஐக்கியம் கட்டப்பட்டிருந்ததோ, முன்பு எப்படி ஆண்டவருக்காய் ஓடி ஓடி ஊழியம் செய்யக்கூடிய ஊழியம் கட்டப்பட்டிருந்ததோ, அதே போல என் சபை எனக்கு முன்பாக திடப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு, கடந்த வருடங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் வந்து அடி வாங்கி இருக்கலாம், கண்ணீர் விட்டு இருக்கலாம், பல நிந்தைகள் வந்திருக்கலாம், விசாரிப்பாரற்ற சியோன்னு சொல்லியிருக்கலாம். இந்த 25ஆம் ஆண்டிலே முடிந்து 26க்குள்ளே போக போறோம் இல்லையா, இந்த 25ஆம் ஆண்டு விழாவிலே ஆண்டவனுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னன்னா, எவ்வளவோ ஏற்ற தாழ்வுகளை கடந்து வந்துட்டீங்க, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் அப்படின்னு அர்த்தம், கைவிடப்பட்டவள், மனம் நொந்தவள் என்றுதான் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் மறுபடியும் அந்த அதிகாரத்துக்கு வாருங்கள், 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
1: நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன்.
0: ஆமென் சொல்லுவோமா? நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து போக கூடாததுமாயிருந்தாய். சிலருடைய வாழ்க்கையில உங்களை விசாரிக்க ஆள் இருக்காது, ஏன் யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏன் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், ஏன் நான் மறக்கப்பட்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் கர்த்தரை தேடாதது, சரியானபடி தேடாதது, அல்லது தேடின காரியங்களில் குறைந்திருப்பது, அல்லது மனம் மேட்டிமை அடைந்தது, அல்லது உலகத்தின் சாயலை உள்வாங்கியது, இது ஏதோ இருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ கைவிடப்பட்டவள் போல இருக்க மாட்டாய். இந்த இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலன்னா ஆண்டவர் சொல்றது, இனி நீ ஆள வேண்டாம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்தா என்ன கொடுக்கலாம், இனி நீ. அப்ப இன்னொரு கேள்வி, ஏன் அழுகை வந்தது? அதைத்தான் இவ்வளவு நேரம் பேசினேன், ஏன் அழுகை வந்தது என்று. இப்ப ஆண்டவர் என்ன சொல்ற, இனி நீ அழவே வேண்டாம். 39ஆம் அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 41 வாசிங்கள்.
1: என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும், அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் மித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார்.
0: ஏற்கனவே இந்த தேவ பிள்ளைகள் பாவம் செஞ்சிட்டாங்க, கர்த்தருக்கு விரோதமா அக்கிரமம் செஞ்சிட்டாங்க, அதுக்காக நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா தண்டனையும் கொடுத்துட்டேன், இப்ப என்ன பண்ணுங்க, பட்சமாய் பேசுங்கள். இந்த ஆண்டில் அல்லது இந்த நம்முடைய சபைக்கு ஒரு புதிய ஆண்டு, உலகத்தின் ஆண்டில் 3வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், எந்த இடத்துல உன்னை நொறுக்கணுமோ நொறுக்கிட்டேன், ஆனால் இனி எங்கிட்ட திரும்பி வா. ஆமேன். இனி எங்கிட்ட திரும்பி வந்தேன்னா நான் உன்கிட்ட பட்சமாக பேசுவேன். இதுவரைக்கும் கர்த்தர் உங்களோட கோபமாக பேசியிருக்கலாம், இப்போ நீ மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட வந்தேன்னா ஆண்டவர் எப்படி பேச போகிறாரா, பட்சமாய். அதன் போர் முடிந்தது. இது எதுக்கு சொல்றாரு? மறுபடி 70 வருடம் கழித்து இந்த ஜனங்கள் திரும்பி வருவதற்குரிய தீர்க்க தரிசனம். இப்ப திரும்பி வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். மண்மேடாய் போன இடத்தை ஜனங்கள் வந்து அபகரிக்கிறாங்களே. இப்ப நல்லா கவனிங்க, இந்த தேசம் கைவிடப்பட்ட தேசம். அதுக்கு முன்னாடி அங்க ஆடல் பாடல் இருந்தது, ஆராதனை இருந்தது, வயல்வெளிகள் இருந்தது, எல்லா திராட்சை தோட்டங்கள் இருந்தது. இப்ப ஒண்ணுமே கிடையாது, கைவிடப்பட்டு போயிட்டு, எதிர்காலம் இல்லாமல் இருக்கிறது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. இப்ப அந்த தேசத்துக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. எப்படி? இப்ப 5வது வசனத்தை வாசிங்க, 62:5.
1: வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள்.
0: கொஞ்சம் நீ பாட்டுங்க. ஏற்கனவே இது கைவிடப்பட்ட தேசம், நெகிழப்பட்ட தேசம், ஏற்கனவே ஒரு முறை மக்கள் குடியிருந்த தேசம். அது ஏற்கனவே வனாந்தரம் இல்லை, ஏற்கனவே குடியிருந்த தேசம். இப்பொழுது தன்னை மனம் செய்தது போல வாழ்ந்த ஜனங்கள் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். இப்ப இந்த தேசம் ஒரு விதவை கோலத்துக்கு சமமாக இருக்கிறது. ஒரு கைவிடப்பட்ட விதவை, கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரியை போல இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்பொழுது திரும்ப வரும்பொழுது அந்த தேசத்தை பார்க்கும் பொழுது, தேசமே நீ கைவிடப்பட்ட தேசம், ஒரு விதவைக்கு சமமான தேசம் அப்படி கர்த்தர் சொல்லல. ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு பொண்ணை பார்க்க போகும்போதுல ஒரு கன்னியை எப்படி விவாகம் பண்றாங்களோ அதை போல இந்த தேசத்தை மறுபடியும் மாத்த போறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? நீ செஞ்ச பழைய காரியங்கள் எல்லாம் மறந்துட்டு உன்னை ஃப்ரெஷ்ஷா கர்த்தர் பார்க்க விரும்புற. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. நீ செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறேன், நீ செய்யற அக்கிரமத்தை மன்னிக்கிறேன், உன்னுடைய மீறுதலை மன்னிக்கிறேன், உன்னுடைய மேட்டிமையை மன்னிக்கிறேன். நீ இப்ப மனம் திரும்பி வந்தா பழைய வாழ்க்கையை நான் பார்க்க மாட்டேன், உன்னை ஒரு கன்னிகையை போல பார்க்க விரும்புகிறேன். ஃப்ரெஷ்ஷா பார்க்கிற தெய்வம் உன்னை பழைய குற்றவாளியா பார்க்க மாட்டாரு, உன்னை ஃப்ரெஷ்ஷா ஒரு கன்னியை போல பார்க்க விரும்புகிறேன். ஆமென்.

கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே திங்க் பண்ணுங்க. இத்தனை நாள் இத்தனையோ பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்தது, இத்தனையோ சில சத்துருக்கள் உங்களுக்கு எழும்பினாங்க, சில காரியம் நடக்காம கூட போச்சு, சில காரியம் தாமதமா கூட கிடைச்சது, சில கிடைக்காம கூட போச்சு, சில காரியத்துக்கு அலைஞ்சீங்க, சில காரியத்துக்காக நீங்க உயிரை கொடுத்தெல்லாம் நேசிச்சீங்க, டைம் எல்லாம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க, ஆனா அதெல்லாம் நீங்க சகிச்சு அதெல்லாம் தாங்கி இன்னும் நீங்க இன்னைக்கு உயிரோடு நிக்கிறீங்கன்னு சொன்னா அது உங்க பேனா இல்ல இல்ல, அதுதான் கர்த்தருடைய கிருபை, அதுதான் கர்த்தருடைய கிருபை. பவுல் சொல்கிறார், நான் இத்தனையும் சகித்து நான் நிற்பதும் நிர்மூலமாகாம இருக்கிறேனே, அது நான் என்னுடைய பலனோ இல்ல என்னுடைய சகிப்பு தன்மையோ இல்ல நான் எனக்கு ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா இல்ல இல்ல இல்ல, அதுதான் கர்த்தருடைய கிருபை. அது இருந்ததுனாலதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் டுடே டில் டுடே இந்த நேரம் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இத்தனையும் சகித்து இத்தனையும் இத்தனை நபர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுமின போதும், உங்களை தூஷணம் செய்த போதும், உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும் போதும் சகிச்சு நிற்கிறீங்கல்ல, எத்தனை பேர் சொல்ல முடியும் பாஸ்டர் நான் கர்த்தருடைய இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, நான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனையும் தாண்டி வந்துட்டேன் என் பலத்துல இல்ல இல்ல இல்ல, அதுதாங்க கிருபை. நீங்க மட்டும் கிருபை இல்லைன்னா உங்களெல்லாம் என்னைக்கோ முடிச்சிருப்பாங்க, உங்களெல்லாம் என்னைக்கோ உங்களுடைய நீங்க எல்லாம் டிப்ரெஷன் ஆகி பைத்தியமாய் சுத்தி இருப்பீங்க. இந்த கிருபை இருந்ததுனாலதான் அத்தனை காரியத்துல நீங்க வெளியே வந்தீங்க, எத்தனையோ பேர்த்த நம்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்க நல்லா பேசிட்டு சுத்திக்கிட்டு இருந்தீங்களா, எல்லாரும் ஒரு டைம் வரும்போது உங்களை நானும் ஒதுக்கிட்டு போன போறது கூட அதை சகித்து ஒரு சின்ன சிரிப்போட நீ மூவ் ஆன் பண்ணி வந்து நின்று இன்னைக்கு கத்தரை ஆராதிக்கிற பாத்தியா, அதுதான் கிருபை சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்க.

நல்லவராக இருந்த, உனக்கு நன்மை செய்கிறவராக இருந்த, மித்த மனுஷன் மாதிரி உனக்கு தீமை செய்து உன்னை நட்டாட்டில் விட்டுட்டு போயிருந்தேன்னா இயேசு என்னைக்கோ போயிருப்பாருமா? தம்பி என்னைக்கோ போயிருப்பார். ஆனா உனக்கு நல்லவராக இருந்து உன் பாதையெல்லாம் செவ்வையாக்கி உன்னை வழி நடத்தினார்ல யோசி. அது கையை வேண்டி ஒரு சரணம் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான்.

கையை தட்டி ஏசப்பாட அன்பை ருசிச்சு அவர் கொடுத்த கிருபாசனம் சொல்லதுல அவரை காலை தோறும் புதிதா இருக்கும். அதனாலதான் இன்னும் நீ உயிரோடு இருக்கிற காலையில இருந்து அலாரம் சவுண்டை கேட்கிற அன்னைக்கு சபைக்கு வர உயர்த்தர கத்திர உன்னை நேசிக்கிறார், கிருப வைத்திருக்கிறார். அதை மட்டும் நினைச்சு வா.

எவனும் தேவையில்லை, எவளும் தேவையில்லை. அவன் வேணும், இவன் வேணும், வேண்டாம். திருப்பி ஒருத்தரை கத்தர் வாழ்க்கையில விட்டு தூரம் வச்சுட்டாரா, தள்ளி வச்சுட்டாரா, திருப்பி அவனை சேர்த்தாத, திருப்பி அவளை சேர்த்தாத. ஒரு நண்பன் உனக்கு பின்னாடி பேசி உனக்கு உபத்திரவம் செய்து ஓடி போயிட்டானா, இல்ல வேற சேர்க்கை கூட சுத்திட்டானா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு, பார்த்தா எனக்கே அந்த இன்னொரு ஆப்போசிட் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து, இல்ல என்னுடைய மியூச்சுவல் ஃப்ரெண்டு கூட சேர்ந்தே என்னை கவனிக்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்னை பார்க்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்ன பேச. திருப்பி அவனை சேர்த்தாதே, திருப்பி அவன் கூட இருக்காத. ஒரு வாட்டி உனக்கு அவர்கள் தவறு செய்து உனக்கு துரோகம் செய்து விலகி விட்டார்களா, திருப்பி அவன் இல்லைன்னு அவங்கள சேர்த்தணும்னு சொல்லி தயவு செய்து. மகனே, மகனே, தம்பி, தங்கச்சி, நினைக்காத, போனது போனதாக இருக்கட்டும். கர்த்தர் உனக்கு புதிதான கிருபையை கொடுக்கிறார், அதுக்கு மேல என்ன வேணும். போனவங்க போனதாக இருக்கட்டும், போனவன் போனவளாக இருக்கட்டும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திருப்பி அவங்களை சேர்த்தணும்னு மட்டும் நினைக்காத. கத்துறாங்க, உங்க இல்லாம நல்லா தான் இருக்கிறீங்க, சமாதானமா தான் இருக்கிறீங்க, ஒன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைவில்லையே, ஒன்னும் நீ ஒன்னு சோறு இல்லாம ரோட்ல தெரியலையே, நல்லா சமா, அது காட்டிலும் அவங்க இருந்த போது அது காட்டிலும் இப்போ நல்லா தானே இருக்கிற. சோ டோன்ட் வரி, உன் கிருபை உன்னை நடத்தி வந்தார்ல, சுமந்து வந்தார்ல, அவர் உனக்கு நல்லவராக இருக்கிறார், உனக்கு நன்மை செய்வார். தைரியமா இருக்கு. எதற்காக ஜெபிச்சீங்களோ, எதற்காக அழுதீங்களோ, எதற்காக கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கீங்களோ, அந்த நாள் வரும், கவலையே படாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படி தெரியுமாங்க இருக்கணும். ஏசாயா 40:31 வாசிக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அவருக்காக காத்திருக்கிறீங்க நீங்க. எவ்வளவு பார்த்து சொல்றேன், எனக்கு இயேசு செய்து முடிப்பார். அந்த மாதிரி ஒரு உபத்திரவமான நேரம், ஒரு அழுகையின் நேரம், இல்ல ஒரு அவமானத்தின் நேரம், இல்ல நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத நேரத்துல என்ன தெரியுமா சொல்லணும், காத்திருக்கிறேன், எனக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கோ, புது பலனை அடைந்து ஒரு புது பலத்தோட காத்திருக்கணும். நீங்க காத்திருக்கிற டைம்ல தான் சோர்ந்து போயிடுறீங்க. நடக்குமா, நடக்காதா, செய்வாரா, செய்ய மாட்டாரா, அத ஆண்டவர் வாய்க்க செய்வாரா, வாய்க்க பண்ண மாட்டாரா, சொல்லிட்டார்ல, செய்வார். நீங்க காத்துணும் பலத்தோட. ஏன்னா ஏன் பலத்தோட காத்திருக்கணும்னா, அந்த காரியத்துக்கே ஜெபிச்சிருக்கிறீங்க. புரிஞ்சா, எதற்காக உங்களுக்கு தெரியும், எதற்காக எழுதிங்க உங்களுக்கு தெரியும். அந்த காரியத்தை இயேசு தரும்போது அதை நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு பலம் உள்ளவர்களா இருக்கணும்ல, சத்துவம் பெற்றவர்களா இருக்கணும்ல. அந்த காரியத்தை இயேசு செய்தாட்டு கொடுத்துட்டார், அதை நான் பலவானா, அதை பலத்தோடு ரிசீவ் பண்ணிக்கணும்ல, அதுக்குள்ள பிரவேசிக்கணும்ல. அதுக்காக காத்துருங்க, நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அவர் மனுஷன் மாதிரி பொய் சொல்கிறவர் அல்ல, சொல்லதை செய்து முடிப்பார். நீங்க என்ன தெரியும் பண்ணணும், உங்களுக்கு பெரிய வேலை கத்த கொடுத்துட்டாருமா, அங்கிள், ஆண்டி, தம்பி, தங்கச்சி, வெயிட் பண்ணுங்க. அது எப்படி, சந்தோஷமா, நான் காத்திருக்கிற காரியத்தை இயேசு தருவார். ரொம்ப அப்படியே துள்ளாதீங்க, அப்படியே அப்படியே பந்தாலாம் பண்ணாதீங்க, அமைதலா உட்காருங்க. தாவீது சொல்றேன், என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது என் ஃப்ரெண்டால வராது, என்னுடைய சர்ச் விசுவாசியால வராது, பாஸ்டர்ஸால வராது, ஆமா ஆமா நீ நம்பினவங்களால வராது, உங்களுடைய உறவுகளால வராது. தாவீது சொல்றான், நான் நம்புகிறது அவரால் வரும். உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும் எதை நம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதனால உங்களை பார்த்து சொல்றேன், காத்துரு, பக்கத்துல பார்த்து சொல்ல, காத்துருமா, பொறுத்துரு, கத்தரையே நம்பியிரு, உன் காரியத்தை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, கூட சேர்ந்து பாடுவீங்களா, கார்ட்ஸ் மட்டும் கொடுப்பா சவுண்ட்.

பார்த்த காரியத்தை பார்க்கிற வரைக்கும் பாஸ்டர், என்னென்ன காரியத்தை நான் ஜெபிச்சனோ இயேசுக்கு தெரியும்ல. நினைப்பதற்கு முன்பதாக அறிந்திருக்கிறார்னு வேதத்தில் வாசிக்கிறோம்ல. அப்புறம் பதறீங்க, அப்புறம் துள்றீங்க, நடக்குமா நடக்காதான் ஏன் தூக்கம் இல்லாமல் ஒவ்வொரு ராத்திரியும் புலம்பிட்டு இருக்கிறீங்க. காரியத்தை வாய்க்க செய்வேன் சொல்லிட்டார். ஒரு காரிய சக்தியா இருக்கிறார், சகலத்தையும் உனக்காய் செய்கிறவரா இருக்கிறார். உங்களுக்கு ஒரே ஒரு வேலை கொடுத்துருக்கிறாருமா, தம்பி தங்கச்சி அங்கிள் ஆன்டி காத்திரு பொறுத்து, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா உயர்த்துவார், கண்டிப்பா நடத்துவார். ஏதாவது ஒரு நாள் கர்த்தரை உயர்த்துவார். அந்த நாள் வரும், அந்த நாள் வரும், கண்டிப்பா வரும் வரும். துள்ளாதீங்க, பதறாதீங்க, கத்தாதீங்க. எனக்கு தெரியும் கர்த்தர் வாய்க்க செய்வார். அந்த காரியம் நடக்க விடாம தீயவர்கள் எல்லாம், ஐயோ என் எதிரிகள் எல்லாம் உள்ள போய் சொல்லி தடுத்துருவாங்களா பாஸ்டர், என்னோட காலேஜ்ல சொல்லி எனக்கு எழுத எக்ஸாம் எழுத விடாம பண்ணிருவாங்களா, இல்ல என் வேலையில சொல்லி எனக்கு உயர்வு வர விடாம பண்ணிருவாங்களா, இல்ல ஊழியத்துல என்ன போய் தப்பா பேசி என் ஊழியத்தை கெடுத்து, இல்ல இல்ல இல்ல, எது செஞ்சாலும் தீயவன் செயல் குறித்து ஒரு போதும் பயப்படாத. சங்கீதம் 37 கடைசி 4 வசனங்களை வாசித்து பாருங்க. அவன் இல்லாமல் போய்விடுவான், உன் காரியமோ வாய்க்க செய்யும். கத்தருக்கு காத்திருக்கிறதுனால பேர் அவன் சொல்றீங்க, உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் பக்கத்தில் நின்று உனக்காய் செயலாற்றுவார். சோர்ந்தே போகாதீங்க, உங்க வேலை என்னன்னா காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். உன் வாய் காரியத்தை வாய்க்க செய்கிறவர் இயேசு உனக்காய் சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ரூபாவும் கார்த்திக்கும் திருமணம் செய்து ஒரு வருடம் உருண்டோடிவிட்டது. கார்த்திக்கின் முன்னோர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள். தாயின் மூலம் கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து கொண்ட கார்த்திக் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணம் செய்தான். கணவன் மனைவி இருவரும் நல்ல அன்பும் ஐக்கியமும் இருந்தாலும் ரூபா தன்னுடைய கணவனின் தாயோடு சரளமாக பேச அறியாதவளாயிருந்தாள். அவளுடைய அந்த அமைதி கணவனினுடைய தாயை துக்கப்படுத்துகிறது என்பதை அவள் அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. கார்த்திக் குடும்பத்தில் திருமணம் செய்து வந்த மற்ற மருமக்கள் அனைவருமே தங்கள் மாமியாரோடு மனம் திறந்து பேசும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தந்தையை இழந்த ரூபா அடிக்கடி தன்னுடைய அறையின் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாள். காரணம், அவளுக்கு இருந்த தன்னை குறித்த ஒரு குறைவான எண்ணம்தான். நான் பேசினால் அத்தை என்ன சொல்வார்கள் என்ற ஒரு பயம் தயக்கம் அவளை அழுத்திக் கொண்டே இருந்தது. அதே நேரம், ஏன் என்னுடைய மருமகள் என்னிடம் நன்றாக பேச மறுக்கிறாள், என் மேல் எதுவும் குறையை கண்டுபிடித்து விட்டாளோ என்று மாமியாரும் கலக்கத்தில் இருந்தார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆலயம் சென்ற பொழுது அவர்கள் கேட்ட செய்தி அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்பதே. செய்தியை கவனமாக கேட்ட மருமகள் அத்தையினிடத்தில் அதிகமாக பேசி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த தீர்மானித்தாள். அவளுடைய அத்தையும் மருமகள் வேறு ஒரு பெண் என்ற எண்ணம் இல்லாமல், என் மகளிடம் நான் பேசுவது போல் அவள் தயங்கினாலும் நான் பேசுவேன் என்ற தீர்மானத்தோடு வீட்டிற்கு வந்தாள். அன்று முதல் தன் அத்தையை மகிழ்விக்க ரூபா அடிக்கடி சின்ன சின்ன காரியங்களையும் அத்தையோடு பேச ஆரம்பித்தாள். தன்னுடைய மருமகளை மகளைப் போல நினைக்க ஆரம்பித்த அத்தை அடிக்கடி தன்னுடைய மருமகளை அழைத்து அவளுடன் பேசி மகிழ்ந்தாள். ஆம் நண்பர்களே, நாம் நல்ல உறவில் வளர தேவன் விரும்புகிறார். ஆனால் உறவு வளராமல் அமைதி எனும் வேதனை போர்வையால் மூட தீயவன் திட்டமிடுகிறான். நம் குடும்ப உறவுகளோடு நாமே அடிக்கடி மனம் திறந்து பேசி மகிழ்ச்சியான சாட்சியான வாழ்க்கை வாழ்வோமா? தாழ்வு மனப்பான்மையா அல்லது பெருமையான எண்ணமா? நல்ல உறவிற்கு தடையாயிருப்பது எது என்று கண்டறிந்து அதை தகர்த்து வெற்றி காண்போமா?

ஒன்று சாமுவேலின் புத்தகம் 28 அதிகாரம். அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோடே கூட யுத்தத்திற்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய் என்றான். தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய்க்காவலனாக வைப்பேன் என்றான். சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்ஞனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுளும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுள் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. சவுள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்க தரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுள் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரி இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுள் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு, அவனும் அவனோடே கூட இரண்டு பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரியினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழுப்பி வர செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரி, சவுள் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். அப்பொழுது சவுள், இந்த காரியத்துக்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரி, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரி சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுளை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுளாச்சுதே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரி, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுளுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வியை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுள் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டு முகங்குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுளை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுள், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்க தரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறது இல்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும் படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாயிருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரகத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அந்த க்ஷணமே சவுள் நெடுதாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால்
அவன் பலவீனமாயிருந்தான். அப்பொழுது அந்த ஸ்திரி சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கி இருக்கிறதைக் கண்டு அவனை நோக்கி, இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்து கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும். நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழி நடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும் என்றாள். அவனோ தட்டுதல் பண்ணி நான் புசிக்க மாட்டேன் என்றான். ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரியும் அவனை மிகவும் வருந்தி கொண்டதினால் அவன் அவர்கள் சொற்கேட்டு தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். அந்த ஸ்திரியின் இடத்தில் கொளுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது. அதை தீவிரமாய் அடித்து மா எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டு சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தாள். அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலே புறப்பட்டு போனார்கள். ஆமீன்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானித்த 101 சங்கீதம் 8 வசனங்கள் இருக்கிறது. இந்த 101 சங்கீதத்துக்கு நான் கொடுக்கிற பெயர் தாவீதின் உன்னத வாழ்க்கை. தாவீதின் உன்னத வாழ்க்கை. சில வார்த்தைகளை முதலாவது கோடிடுவோமா? ஒரு மனிதன் உன்னத வாழ்க்கை வாழ்வதற்கு நான் எப்படி இருப்பேன், நான் செய்வேன், ஏன் நான் செய்ய வேண்டும், எதுக்கு நான் மாற வேண்டும் என்றல்ல, நான் என்ன செய்வேன் என்று தாவீது சொல்லுகிறார். அந்த சில சொற்களை மட்டும் முதலாவது கோடிடுவோம். முதலாம் வசனம், முதலாவது கீர்த்தனம் பண்ணுவேன், கீர்த்தனம் நான் பண்ணுவேன். இரண்டாம் வசனம், இரண்டாவது உத்தமமான வழியில் விவேகமாய் நடப்பேன். அண்டர்லைன் பண்ணுங்கள், விவேகமாய் நான் நடப்பேன். இரண்டாம் வசனம் கடைசி, உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன். மூன்றாவது உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன். அண்டர்லைன் பண்ணுங்கள். மூன்றாம் வசனம், நான்காவது தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். என் உன்னத வாழ்க்கைக்கு எந்த தீங்கான காரியத்தையும் என் கண் முன்னாடியில் நான் வைக்க மாட்டேன். அஞ்சாவது வழி விலகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். மூணாம் வசனத்தில் அண்டர்லைன் பண்ணுங்கள், நான் வெறுக்கிறேன். யாரெல்லாம் வழி விலக செய்கிறாங்களோ நான் அவங்கள வெறுக்கிறேன். ஆறாவது நான்காம் வசனம், பொல்லாதவனை அறிய மாட்டேன், பொல்லாதவனை அறிய மாட்டேன். ஏழாவது ஐந்தாம் வசனம், பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், நான் சங்கரிப்பேன். யாரெல்லாம் அவதூறு பேசுறாங்களோ அதை நான் சங்கரிப்பேன். எட்டாவது ஐந்தாம் வசனம், மேட்டிமை கண்ணையும் பெரும் நெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். என்னால் இதெல்லாம் பொறுக்க முடியாது, ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா பொறுக்க முடியாது. இப்படி 8 காரியங்கள், நான் இப்படித்தான் இருப்பேன், லைஃப் இப்படித்தான் இருப்பேன் சொல்லி யாரையும் குற்றம் சாட்டாதபடி வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி அவன் வாழ்கிறான் பாருங்க, அதுக்குத்தான் ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை அவன் அடைகிறான். இப்போ நீங்கள் கொஞ்சம் என்னோட கவனிங்க, இந்த உன்னத வாழ்க்கைக்கு தாவீதுடைய சில குணங்கள் 101 சங்கீதத்திலே. முதலாவது அவனுடைய உத்தம இதயம். ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது கடைசியில், ரெண்டாம் வசனம் கடைசி, என் வீட்டில் உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன், உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன். நான்காம் வசனம், மாறுபாடான இதயம் என்னை விட்டு அகல வேண்டும், அகல வேண்டும், அகல வேண்டும். யாரை குறித்து அவன் பேசல, மக்கள் அப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் அவர்கள் என்று சொல்லல. ஏன் இருதயம் மாறணும்? ஏன்னா இருதயம் தான் முக்கியம். மத்தையில் சொல்லுது, வாய்க்குள் போகிறது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது. இருதயத்திலிருந்து வருகிறவைகள் ஒரு மனிதனை வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும். இப்போ என் வாழ்க்கையை பிசாசு கெடுத்தான், சூனியை கெடுத்தாங்க, அந்த பிரதருக்கு எடுத்தாங்க, இல்லை இல்லை, என் இருதய, அதாவது நான் கெட்டதுக்கே என் வாழ்க்கை தீட்டுப்பட்டதுக்கே காரணம் என் இருதயம். என் இருதயத்துக்குள்ள வருகிற பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கசப்பு, வைராக்கியம் தான் கெடுத்ததே தவிர பிசாசு வெளியே இருந்து கெடுக்க இல்லை. அப்போ இருதயம் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். அதைத்தான் இயேசு 13 அதிகாரத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் உங்களை ஆரோக்கியமாக்க கூடாதபடிக்கு உங்களுடைய இருதயம் கொழுத்து போயிருக்கு. நான் ஆரோக்கியம் பண்ண வந்தேன், நான் பணம் கொடுக்க வந்தேன், சுகம் கொடுக்க வந்தேன், ஆனால் உன் இருதயம் சரியில்லையே. அதனால தான் ஏசாயில் சொல்லும் போது அவர்கள் உதடினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயம் தூரமாக போயிட்டுப்பா, இருதயம் நல்ல இல்லை. ஆண்டோட வேதனை அதுதான், இருதயம், இருதயம், இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அதுக்குள்ள தான் ஜீவ நதி வருது, ஜீவ ஊற்று எடுக்கும். அப்போ சில 5 பேதுரு சொல்லும் போது, பரிசுத்த ஆவியானிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
அப்போ இருதயத்தை பிசாசு நிரப்புறான். இன்னைக்கு இருதயத்தில் 1000 பேர் நம்ம ஒரே இடத்துல நிற்கலாம், ஆனால் அதில் எத்தனை இருதயம் ஒருமனப்படுது. இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், உட்காடுறோம், பாஸ்டரை பார்த்து பேசுகிறோம், விசுவாசிகளோட பேசுகிறோம், ஆனால் இருதயத்தில் ஒருமனம் இருக்கா? ஒரு உன்னத வாழ்க்கைக்கு இருதயம் நமக்கு சரியாக இருக்கணும். ரெண்டாவது தாவீதுடைய காரியம், நல்ல எண்ணம், எண்ணங்கள் நன்றாக இருக்கணும். 10:3 சொல்லுகிறார், தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். எண்ணங்கள் ஒரு மனிதன் தவறும் போது வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் தவறுகிறார். இப்போ நம்ம பொதுவாக எதுவும் சொல்றதில்லை, அவன் நல்ல இல்லை, இவன் நல்லலை, எதுக்கு அவனை பயன்படுத்தணும்? ஆனால் எண்ணத்தில் நம்ம அப்படி வந்துடும், எண்ணத்தில் டிசைட் பண்ணுறோம். வேண்டாம், ஒரு பொறாமை எண்ணத்தில் தான் வருது. ஒரு உன்னத வாழ்க்கைக்கு தாவீது சொல்ல, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், அந்த மைண்டில் கூட எனக்கு வைக்க மாட்டேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை போட்டி வைக்க மாட்டேன். திருச்சபையிலும் ஊழியத்திலும் நல்ல எண்ணங்கள் வேண்டும், ஒருவருக்கொருவர் நல்ல எண்ணங்கள். தவறான காரியத்தை வைத்து பேசுவது பழகும் போதே ஒரு மைண்டில் ஒரு தப்பான ஒரு எண்ணம், பொறாமையின் எண்ணங்கள், வைராக்கியம். அப்ப ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு எண்ணம் தேவை, சரியான எண்ணம் தேவை. 3வது, வெற்றி வாழ்க்கைக்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தேவை. யாரோடு சேர வேண்டும், யாரோடு சேரக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது, வழி விலகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். யாரெல்லாம் வழி விலகிறார்களோ அவருடைய செய்கையை விலக்கிறேன், அது என்னை பற்றாது. 7வது, கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பது இல்லையா, வீட்டில் இருக்க மாட்டேனா? இன்னைக்கு வழி விலக செய்கிறோடு தான் நம்ம பேசுகிறோம். வழி விலக செய்கிறாங்க, யாரெல்லாம் ஆண்டர் விட்டு விலக செய்கிறாங்க, தவறான உபதேசங்கள், தவறான காரியங்கள், வியாபாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வழி விலக செய்கிறது. சர்ச்சுக்குள்ளே பாருங்கள், வழி விலக செய்கிறாங்க பாருங்கள், அவர்களோடு ஒரு தொடர்பு வைக்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்கிறார், வழி விலகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். கபடு செய்கிறன் வீட்டில் நிலை நிற்பதில்லை, அவன் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண் முன்னாடி நிலைப்பதில்லை. கண் முன்னாடி கூட இருக்கக்கூடாதான். ஆண்டர் விட்டு விலகி போய் துன்மார்க்கமாய் போகிறதோடு நீங்கள் எந்த தொடர்பும் வைக்க வேண்டாம். அவர்கள் உங்கள் விருந்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? அவர்களை நீங்கள் அழைத்து அவர்களோடு சந்தோஷமாக இருந்து என்ன பிரயோஜனம்? அவர்கள் போதகரோடு ஐக்கியமாக இருக்கிறார்களா, தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறார்களா, சபையோடு ஐக்கியமாக இருக்கிறவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். ஆகையால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, எவைகளை நான் பிரிக்க வேண்டும், எவைகளை விட்டு வர வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கும் போது அவன் உன்னத வாழ்க்கை வாழ்கிறான். அடுத்தது 4வது, தன்னுடைய குடும்ப வாழ்க்கை. அவன் எப்படி வாழ்கிறான்? 2வது சொல்லும் போது அங்கே சொல்லுகிறார், உத்தமமான வழியில் விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடப்பேன். என் வீட்டில் உத்தம இதயத்துடன் அனுப்பேன், என்னோடு வாசம் பண்ணும்படி. அங்கு கவனிங்க, தன்னுடைய வீட்டுக்கு ஆண்டவரை அழைக்கிறார். குடும்ப வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, குடும்பம் தேவனோடு வாழ வேண்டும். அதே போல என் வீட்டில் நான் எப்படி நடந்து கொள்வேன் என்றால், உண்மையாய் நடந்து கொள்வேன். ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தை உண்மையாய் நேசித்து உண்மையாய் உபசரித்தால் எந்த பிரச்சனையும் வராது. அங்கே சொல்லுகிறார், எப்பொழுது எங்கள் வீட்டுக்கு வருவீர். அப்போ தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற வீடு. அடுத்ததாக 5வது, தாவீதின் உன்னத வாழ்க்கைக்கு அவர் செய்தது என்னென்றால், தீய வார்த்தைகள், துர்ச்செய்தி, அவதூறு பண்ணுகிற வார்த்தைகளை விட்டு தன்னை விலக்கி காத்து கொண்டான். 5வது, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். பிறரை அவதூறு பண்ணுகிறவர்கள், பிறரை கேலி பண்ணுகிறவர்கள்,
அவர்களை விட்டு வெளியே வருவேன். அவிசுவாசமாய் பேசுகிறவர்கள், பொய் பேசுகிறவர்கள், அவதூறாய் பேசுகிறவர்களை விட்டு நான் வெளியே வருவேன். நான் அவதூறு பேச மாட்டேன், நான் அவதூறு பேச மாட்டேன். நான் யாரை குறித்து, மூன்றாவது நபரை குறித்து பேச மாட்டேன். அதுதான் உன்னத வாழ்க்கை. ஆறாவது பெருமையற்ற வாழ்க்கை. பெருமையற்ற வாழ்க்கை ஐந்தாம் வசனம், மேட்டிமை கண்ணையும் பெரும் நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். மேட்டிமை அகந்தை, பெருமை உள்ளவருக்கு நான் அவன் எது அவரே எதிர்த்து நிற்கிறார். பெருமையுள்ளவருக்கு தாவீதே எதிர்த்து நிற்கிறார். பெருமையான பேச்சு, பெருமையான காரியம். இந்த காரியங்களை தியானிங்கள், உன்னத வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆசீர்வாதமாக இருந்தால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அது பிரயோஜனமாக இருக்கும். காட் பிளெஸ் யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அணுதின தியானம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். நெகேமியா 8:10. அமெரிக்காவில் வாழும் கருப்பின மக்களின் சம உரிமைக்காக போராடியவர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவர்களுடைய குடும்ப நண்பராகிய போதகர் ஒருவர் அவருடைய தாய் தகப்பனை ஆறுதல் படுத்தும்படி அட்லாண்டாவில் இருந்த அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார். அதன் பின்பு 2 வருடம் கழித்து மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் சகோதரன் ஏடி வில்லியம்ஸ் தண்ணீரில் மூழ்கி மறித்து போனார். அப்போதும் இந்த போதகர் அட்லாண்டாவில் இருந்து அவர்கள் வீட்டிற்கு சென்று அவருடைய தாய் தகப்பனை ஆறுதல் படுத்திவிட்டு வந்தார். அதன் பிறகு ஆலயத்தில் ஆராதனை நேரம் பியானோ வாசித்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் தாய் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போதும் அந்த போதகர் அவருடைய தகப்பனை ஆறுதல் படுத்தும்படி அங்கே சென்றார். ஆறுதலாக என்ன வார்த்தை சொல்வது என்று அவருக்கு தெரியவில்லை. வீட்டில் ஜூனியரின் தகப்பனை தவிர வேறு யாரும் இல்லை. அவர் அனைத்து உறவுகளையும் இழந்து போயிருந்தார். இந்த போதகர் பெட்ரூமில் இருந்த அந்த தகப்பனை பார்ப்பதற்கு சென்றார். போதகரை பார்த்ததும் அவரே வெளியே வந்து போதகரை வரவேற்றார். மேலும் அவர் அந்த போதகரை பார்த்து, நான் இப்போது இங்கே இருப்பதை குறித்து சந்தோஷப்படுகிறேன், மேலும் என்னோடு மீதம் இருப்பவைகளுக்காக தேவனை துதிக்கிறேன் என்றார். இவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த போதகருக்கு விளங்கவில்லை. எனவே போதகர் அவரிடம், இன்னும் உங்களிடம் என்ன மீதம் இருக்கிறது, அனைவரும் மறித்து விட்டார்களே என கேட்டார். அதற்கு அந்த தகப்பன், என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகத்தின் உறவுகள் மாறி போனாலும் நம்மை விட்டு பிரியாதவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஒரு சிறிய இழப்பு வந்தாலோ, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டாலோ மனிதர்கள் தங்களை மாய்த்துக் கொள்கின்றனர். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கோ அந்த சூழ்நிலையில் தேவன் தம்மில் நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதுவே நமது பலன். நமக்கு முன்னோடின பரிசுத்தவான்களும் வேதாகம புருஷர்களும் இழப்பின் போதும் தோல்வியின் போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருந்தும் கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்திக் கொண்டும் இருந்ததால் அவர்கள் இழந்தவைகளை மீண்டும் பெற்றார்கள். யோபுவின் இழப்பு மிகப்பெரிய இழப்பு. எல்லாவற்றையும் யோபு இழந்து போனாலும் கர்த்தருக்குள் தனக்கு இருந்த விசுவாசத்தை யோபு இழந்து போகவே இல்லை. ஆகவே யோபு இழந்த அனைத்தையும் இரட்டிப்பாக தேவன் அவருக்கு தந்து அவரை ஆசீர்வதித்தார். தாவீதின் உடைமைகள், அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள் அனைவரையும் அமலேக்கியர் சிறைப்பிடித்து சென்றார்கள். தாவீது மிகவும் அழுதான். ஆனாலும் தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டதால் இழந்து போன அனைத்தையும் திருப்பிக் கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, கடினமான சூழ்நிலைகளில் நாம் நம்மை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவே நமது பலன். நம் தேவன் நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அவர் நம்மை வழி நடத்துவார், மீட்டு தருவார். பேதுரு கடல் மீது நடந்தபோது மூழ்க தொடங்கினார். தான் மூழ்கி போய் விடுவேனோ என்று பயந்தபோது இயேசு கிறிஸ்து அவரை கைப்பிடித்து தூக்கிவிட்டு கடல் மீது மீண்டும் நடக்க வைத்தார். அந்த தேவன் நம்மோடும் இருக்கிறார். நம்மையும் மூழ்கி போக அனுமதிக்க மாட்டார். நம்மை மீண்டும் நிலைநிறுத்துவார். ஆகவே நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்போம்.

கூடி வந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில குடும்ப தரிசன கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த கூட்டத்திற்கு தலைப்பு குடும்ப தரிசன முகாம். ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாத முகாம் என்று நினைத்தால் கொஞ்சம் வித்தியாசமாக என்னுடைய செய்தி இருப்பது அதற்கு பொருந்தாதது போல தெரியும். ஆகையினாலே நான் மறுபடியும் ஐ வுட் லைக் டு எம்பசைஸ், இங்கே வந்திருக்கிறது குடும்பத்திற்கு உரிய தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே. ஆகையினாலே நான் பேசப்போகிற செய்தி கொஞ்சம் மற்ற செய்திகளை காட்டிலும் மற்றவர்கள் பேசுவதை காட்டிலும் நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஐயா, உனக்கு இந்த காரியத்தை குறித்து பேசுவதற்கு உனக்கு தகுதி உண்டா என்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிலே தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் தரிசனத்தை தந்தார், நீங்கள் பீகாருக்கு கடந்து சென்றீர்கள். இட் இஸ் யுவர் பர்சனல் விஷன். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட தரிசனம். நாங்கள் அறிந்திருக்கிறபடி நீங்கள் பீகாருக்கு போக விரும்பாத நாட்களிலே, குடும்ப சூழ்நிலைகள் ஒத்து போகாத நாட்களிலே, வேலை நிமித்தம் கட்டப்பட்டிருந்த நாட்களிலே, ஊழியத்தின் நிமித்தமும் நான் 9 மணி நேரம் கம்பெனிக்கு வேலை செய்து 6 மணி நேரம் ஊழியத்திலே ஓடினேன். அந்த நாட்களில் தான் ஆண்டவர் இழுத்து கொண்டு போனார். அப்படி ஊழியத்தின் நிமித்தம் நீங்கள் போகக்கூடாது இருந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தனியான தரிசனத்தை கொடுத்தார். நீங்கள் ஒரு தனி மனிதனாக புறப்பட்டு போனீர்கள். ஓகே, பட் ஹவு டிட் யூ டிரான்ஸ்ஃபர் தட் விஷன் டு யுவர் ஃபேமிலி? உங்களுடைய தாய், உன்னுடைய மனைவி, உன்னுடைய மக்களுக்கு எப்படி ஐயா தரிசனத்தை கடத்தி விட்டீர்கள் என்கிற கேள்வி உங்களுடைய இருதயத்திலே துணிக்கலாம். முதலாவது அதை குறித்த சின்ன காரியத்தை சொல்லிவிட்டு, என்னுடைய தகுதி ஆண்டவரால் உண்டாயிருந்தாலும் நான் ஒரு காரியத்திலே கவனமாக இருப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுத்தவன், நான் பிராக்டிஸ் பண்ணாததை நான் ப்ரீச் பண்ணவே கூடாது. நான் பாடுகிறத நான் அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, நான் அதை என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தாதபடிக்கு பாடுவதற்கு எனக்கு உரிமை இல்லை என்பதை சம்பூர்ணமாக 100% நம்புகிறவன் நான். ஆகையினாலே என்னுடைய காரியம், நான் இந்த தரிசன குடும்ப தரிசன முகாமுக்கு பேசுவதற்கு தகுதியானவனா என்பதற்காக சில காரியங்களை என்னை மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல, நான் எப்படி கடத்தி விட்டேன் என்னுடைய குடும்பத்தில் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கும் என் மனைவிக்கும் திருமணமான முதல் நாளிலே நான் அவளை ஆல் நைட் பிரேயருக்கு கூட்டி கொண்டு போனேன். சாயங்காலம் ஒரு சின்ன ரிசப்ஷன் மாதிரி வைத்திருந்தார்கள் தூத்துக்குடியில். திருமணம் செய்த அந்த சாயங்காலம் என்னுடைய தாப்பனாவோடு என்னுடைய தாயோடு வேலை செய்தவர்களுக்காக வைத்திருந்தார்கள். அதெல்லாம் முடித்துவிட்டு 9 மணி ஆகிவிட்டது. அதற்கு பிறகு என் மனைவியை கூட்டிக் கொண்டு முதல் முறையாக வாக்கிங் போறது, ஆல் நைட் பிரேயருக்கு போகிறேன். இப்பொழுதுதான் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேச ஆரம்பிக்கிறோம். கவனியங்கள், உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசாவே இருக்கும். இந்த பைத்தியக்காரன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமான்னு கூட இருக்கலாம். ஏனென்றால் இந்த நாட்களினுடைய திருமணங்கள் நடக்கிற காரியங்களும் நான் செய்து கொண்ட முறையும் கொஞ்சம் வித்தியாசமானது. நாங்கள் போகும்போது என்னுடைய வீட்டிலிருந்து கால்வெல் ஹைஸ்கூலுக்கு எதிர்த்தார் போல் இருக்கிற YMCA என்கிற ஹாலில் அங்கே ஆல் நைட் ப்ரேயரில் நான் பேச வேண்டும். நான் போகும்போது என் மனைவியை கொஞ்சம் சோதித்து பார்த்தேன். முதலாவது என்னுடைய தரிசனத்தோடு சரியாக

போது நான் உள்ளே இருந்து கேட்டேன் என்று சொன்னாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோதிரம். திருமணத்திற்கு முந்தின நாள் மாப்பிள்ளை வீட்டில் போய்விட்டோம். கிராமத்தில் இருக்கிறபடினால கிராமத்தின் வழக்கத்தின்படி முழு கிராமமும் அங்கே வந்திருக்கிறது. என்னுடைய மாமனாரும் மாமியாரும் எல்லாருக்கும் பழக்கமானவர்கள், சின்ன ஊர் ஆகையினால் முழு கிராமம் வந்திருக்கிறது. உபதேசியார் ஒருவர் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்கிறேன், யார் பிரசங்கம் பண்ண போகிறார் என்று. அவர் ஒரே வரியிலே சொல்லிவிட்டார், நீங்கள் இருக்கும்போது வேறு யார் பிரசங்கிக்க வேண்டும் என்று. நான் சொன்னேன், நான் மாப்பிள்ளையாக வந்திருக்கிறேன் என்று. அதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை, உங்களை பிரசங்கியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டதினால நான் அந்த ஆரம்ப அதாவது ஆயத்தமான திருமணத்திற்கு ஆயத்தமான அந்த கூட்டத்தில் முதல் நாள் செய்தியை அந்த இடத்துல செய்தியை கொடுக்கும்படியாக நான் எழுந்து நின்றபோது நான் இறுதியாக ஒரு ஆல்டர் கால் கொடுத்தேன், ஒரு அழைப்பை கொடுத்தேன். முதலாவது ஒப்பு கொடுத்தவர் என்னுடைய மாமனார். ஸோ ஐ வான் ஹிம் ஈவன் பிஃபோர் மை மேரேஜ். என்னுடைய மேரேஜுக்கு முன்னால் என் தரிசனத்தை, அவர் ஆண்டவருக்குள்ளே இருந்ததுனால தான் பிள்ளையை கொடுத்தாரு, ஆனால் என் தரிசனத்துக்கு அவரை வளைச்சி போட்டு முதலாளாக ஒப்பு கொடுத்தது அந்த கூட்டத்திலே முடிஞ்சு போச்சு. மாமனார் வின்மணியாச்சு தரிசனத்திற்கு. இப்பொழுது மனைவியை கூட்டி அவள் சொன்னாள், நான் நேற்றைய தினத்தில் வீட்டுக்குள்ளே இருந்து கேட்டேன், உங்கள் முகத்தைத்தான் பார்க்கவில்லை, ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து கேட்டேன் என்று சொன்னாள். இப்பொழுது போகும்போது அவளை நான் கொஞ்சம் சோதிக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் நேற்றைய தினத்தில் பேசின செய்தி கேட்டாயல்லவா, கொஞ்சம் காரசாரமாக பேசுகிறாள், கடபுடான்னு பேசுகிறாள், இங்கே மாத்திரம் இல்லைம்மா நான் வட இந்தியாவிலும் இப்படி தான் பேசுவேன், ஆகையினால நான் எந்த நேரமும் கொல்லப்படலாம், எந்த நேரத்திலையும் எனக்கு மரணம் சம்பவிக்கலாம், ஒருவேளை நீயும் நானும் பீகாரில் போய் இறங்கி போன இடத்திலே அவனை கடுக்கிற கூட்டத்தில் என்னை கொன்று போடுவார்கள் என்றால் நீ விதவையாவதற்கு ஆயத்தமா. நல்லா கவனிச்சு பாருங்க, முதல் நாள்லேயே அவட்ட பேசுகிற பேச்சு நீங்கள் சொல்லுவீங்க, நீர் பயங்கரமான பைத்தியம்னு சொல்லுவீங்க. ஐ நெவர் பாதர்ட் பிகாஸ் அன்லஸ் சம்படி இஸ் கனெக்டட் வித் மை விஷன் தே கேனாட் ரன் அலாங். என்னோடு வாழ்நாளெல்லாம் ஓட வேண்டுமே, அப்பொழுது தேவன் எனக்கென்று ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார் என்றால் அதோடு கூட இணைந்து போகிறவளும் அவருக்குள் வராவிட்டால் எங்களுக்குள் போராட்டமே வெடித்து விடுமே என்பதை மனதில் கொண்டவனாகத்தான் நான் கேட்டேன். ஆனால் என் மனைவி என்ன சொன்னா தெரியுமா, என்னையும் ஆண்டவர் பீகாருக்கு கூப்பிட்டாரு, நீங்க போனா போங்க, நான் கடைசி வரை பீகார்ல ஊழியம் செய்து என் ஆண்டவருக்காக மரிக்க ஆயத்தம். Finish. I was 100% sure about her calling as well as commitment. Calling தான் நிறைய பேருக்கு இருக்குது, கமிட்மெண்ட் தானே வரமாட்டேங்குது. நிறைய பேருக்கு அழைப்பு உண்டு, ஆனால் அதில் ஒப்பு கொடுத்த ஓட்டத்தை அவர்களால் செய்ய முடிகிறதில்லை. சரி, ஒன் மினிட் டைம். நான் பீகாருக்கு போகும்போது என்னுடைய குடும்பத்தாரிலே அதிகம் பாடுபட்டது என்னுடைய தாய். ஏனென்றால் நான்கு பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம், ஒரே மகன், மூத்த மகன், அவனுடைய சம்பாத்தியம் நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காயிலும் உதவாது என்று உதவாதா என்று எந்த தாயும் யோசிக்க முடியும் அல்லவா. ஆகினால்தான் அவர்கள் நான் ஊழியத்திற்கு போகும்போது அதிகமாக வருத்தப்பட்டவர்கள். என் தந்தை வருத்தப்பட்டது உண்டு, என்னுடைய தங்கைமார் வருத்தப்பட்டது உண்டு, எல்லாரும் சேர்ந்து அழுதது உண்டு. இனந்தெரியாத இடத்திற்கு போகிறான், எங்கேயோ போகிறான், இனி நம்மை கைவிட்டு விடுவான் என்று தான் அவர்கள் எல்லாம் யோசித்தார்கள். உண்மையிலேயே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், நான் என்னுடைய தாய் மரிக்கும் வரை நான் ஒரு ரூபாயாயும் அவர்களுக்கு தந்தது இல்லை ஊழியத்தில், நாட் அ சிங்கிள் ரூபி. அவர்கள் தான் எனக்கு காணிக்க கொடுப்பார்கள், ஏனென்றால் டீச்சராக இருந்தபடியானாலும் அதற்கு பிறகு ரிட்டையர்ட் ஆனபடினாலும் அவர்கள் தான் எனக்கு பணம் கொடுத்திருப்பார்களே ஒழிய நான் அவர்களுக்கு ஒரு ரூபாய் தானும் தரவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஊழியத்திற்கு போகும்போது அதிகமாக வேதனைப்பட்டது என்னுடைய தாயார் தான். அவர்கள் பல முறைகளிலே சொல்லியிருந்தாலும் அவர்கள் மறிக்கிறதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாக அவர்கள் மிகவும் சுகவீனமாக தேவனிடத்திலே போகிற நேரம் வருமோ என்கிற நிலையிலே இருந்த நேரத்தில் நான் அவர்களை சந்திக்கும்படியாக நேரிட்டது. ஊழியத்தின் நிமித்தம் வந்திருந்தேன். அந்த ஊழியத்தின் நிமித்தமாக என் தாயிடத்தில் போய் அவர்கள் மறிப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாக வந்தேன். நான் அவர்களை பார்த்து

அம்மா, நீங்க இறந்தா புதைக்கிறதுக்கு உங்க ஒரே மகன் வரமாட்டாதபடி சூழ்நிலைகளும் ஊழியமும் அதிகமாக இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவள் பக்கத்தில் உட்கார்ந்து கவனிங்க கொஞ்சம் நல்லா. முழு குடும்பத்தையும் தரிசனத்தில் கொண்டது எளிதல்லவா? இது குடும்ப தரிசனம். உங்களுடைய தனிப்பட்ட தரிசனத்தை குறித்து நான் பேச வரவில்லை. குடும்பத்தை தரிசனத்திற்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எனக்கு காண்பித்த கிருபைகளை உங்களுக்கு சொன்னால் அது உங்களுக்கு விளங்கும் என்பதற்காக இவைகளை சொல்கிறேன். அம்மா பக்கத்தில் ஒரு சேரை போட்டு இழுத்து உட்கார்ந்து படுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வயசு நிமித்தமாக, வயது நிமித்தம், வியாதி நிமித்தமாக அல்ல, வயது நிமித்தமாக 87 வயது அவர்கள் படுத்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒன்றும் தெரிந்துவிட்டது, இனி அதிகம் நாள் இவர்கள் தாக்கு பிடிக்க மாட்டார்கள் என்று. ஆகையினால் தான் நான் சொன்னேன், அம்மா நீங்கள் அறிந்திருக்கிறபடி உங்களுடைய பிள்ளை ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆகையினால நீங்கள் மரித்த செய்தி வரும்போது உங்களை புதைக்க நான் வர முடியாமல் போக முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று என் தாய் சொன்ன ஒரே வார்த்தை, என்னைக்கோ நான் பலிபீடத்தில் உன்னை வச்சிட்டேன்ப்பா, உன்னையும் நான் கிளைம் பண்ண மாட்டேன். I don't have any expectation because I laid you on the altar the very day you left for the ministry. நீ பீகாரின் தரிசனத்தை பெற்று போனேன் என்று சொன்னாயல்லவா, அந்த நாளிலேயே நான் உன்னை பலிபீடத்தில் வைத்து விட்டேன். ஆகையினால் நீ வரமாட்டாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நான் கவலைப்பட போகிறதில் இந்த மீதி இருக்கிற நாட்களில் I said I want her for my vision. நன்றாக கவனிங்க. அதன்படி அவர்கள் இறந்தபோது நான் புதைக்க வரவில்லை. எப்படி என்று கேட்பீர்கள். ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் வந்தது. என் 3வது தங்கை கூட இருந்தாள். அவள் தான் சொன்னாள், அம்மா ஆண்டவரிடத்தில் போய்விட்டார்கள் என்று. அடுத்த கேள்வி கேட்டாள், நீ வருவாயா? நான் சொன்னேன், அரை மணி நேரம் கழித்து சொல்கிறேன். இதற்குள் என்னுடைய வளாகத்தில் இருந்த மற்றவர்களுக்கெல்லாம் தெரிந்துவிட்டது. சிலர் ஓடி வந்தார்கள், அண்ணன் இப்பொழுதே கிளம்புங்க, நாங்கள் உங்களை கல்கத்தாவில் கொண்டு 8 மணி நேரத்தில் அல்ல 6 மணி நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறோம் ரோட்டில், பை ரோடு. கல்கத்தாவில் இருக்கிற 7 மணி ஃப்ளைட்டை நீங்கள் எப்படியாவது பிடித்து விடலாம். அப்படி பிடித்து சென்னை போய், மதுரை போய், அதற்கு பிறகு நீங்கள் தூத்துக்குடி போய் அட்லீஸ்ட் ஃபியூனரல்லையாவது நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்று என்னை சேர்ந்த என்னுடைய தலைவர்கள் நெருக்குகிறார்கள். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் எடுத்திருந்த தீர்மானம், தேவன் சொல்லாமல் யாரும் மரித்தாலும் நான் போவது இல்லை என்பதை நான் 55 வருடங்களுக்கு முன்னதாகவே தீர்மானித்த அந்த தீர்மானத்தை மனதிலே கொண்டவனாக நான் வெளியே தனியாக போனேன். வெளியே போய் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், ஆண்டவரே வாட் டு யூ வாண்ட், நீர் என்ன விரும்புகிறீர்? நன்றாய் கவனிங்கள் அருமையானவர்களே. அடுத்த நாள் 47 இளைஞர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். அடுத்த நாளில் அவர்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு போகத்தான் செய்ய வேண்டும். நாங்கள் இருக்கிற பகுதி கொஞ்சம் சென்சிட்டிவான பகுதி. ஆகையினால அடுத்த நாள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுங்கிற அந்த 47 இளைஞர்களும் அங்கிள் கையில் தான் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று விரும்பினதினால அது முதலாவது நின்றது. அதற்கு அடுத்த நாள் நான் மாஸ்கோ, ரஷ்யாவின் தலைநகராகிய மாஸ்கோவுக்கு போக வேண்டும். அங்கே ஒலிம்பிக் ஸ்டேடியத்தில் 1000 போதகர்கள் முழு ரஷ்யாவிலிருந்தும் வரவழைக்கப்பட்டார்கள். சைபீரியாவில் எனக்கு கொஞ்சம் நன்றாகவே தெரியும். சைபீரியா வடபகுதிகளிலே அங்கே உள்ளவர்களுக்கு என்னை நன்றாக தெரியும். அங்கே உள்ளவர்கள் வந்திருந்தார்கள். பீட்டர்ஸ்பர்க்கிலிருந்து வந்திருந்தார்கள். பலவிதமான பட்டணங்களிலிருந்து வந்து 1000 பேர் கூடுகிறார்கள். 2 பேர் தான் அங்கே பிரசங்கிகள், ஒன்று நான், இன்னொன்று டாக்டர் ரவி சக்கரியாஸ் மறைந்து போனவர். அப்பொழுது எனக்கு சிங்கப்பூரில் இருக்கிற சகோதரன் ஃபோன் பண்ணுகிறார், ஜபா, அவர் என்ன ஜபான்னு தான் கூப்பிடாரு, ஜபா டோன்ட் ஃபெயில் டு கம், ரவி இஸ் நாட் குட், ரவி மிகவும் வியாதியோடு இருக்கிறபடியினால அவர் வருவார், ஒரே ஒரு கூட்டம் தான் பேசுறதுன்னு சொல்லி இருக்கிறாரு, மீதி செமினார்லாம் நீ தான் பார்க்கணும், உன்னை எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால, உனக்கு அநேகரை தெரியுங்கிறதுனால எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறோம், அதனால வராமல் இருந்துடாதுன்னு அதுக்கு முந்தின நாள் தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. நல்லா கவனிங்க,
இப்ப இந்த ரெண்டு காரியங்களும் எனக்கு முன்னதாக நிற்கிறது. நான் வெளியே போய் ஆண்டவரே என்னுடைய தாயை புதைக்க நான் எத்தனை அவசரமாக போய் புதைக்க வேண்டுமோ அல்லது அவர்களுக்கு சொல்லிவிட வேண்டுமோ? ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், எது முக்கியம்? ஃபினிஷ், தட்ஸ் எண்ட் ஆஃப் இட். 20வது நிமிஷத்தில் எனக்கு வந்த காரியம் எது முக்கியம், அவ்வளோதான். நான் ஃபோனை வைத்து ஃபோனை எடுத்து என் தங்கையை கூப்பிட்டு சொன்னேன், அம்மா நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், என்னுடைய ஊழியத்து நிமித்தம் நான் வரக்கூடாமல் இருக்கிறேன் என்று சொன்னபோது என் தங்கச்சி சொன்னா, எங்களுக்கு தெரியும், பிகாஸ் ஐ ப்ரிப்பேர்ட் த ஹோல் ஃபேமிலி டு ரன் அலாங் வித் மை விஷன் விச் காட் ஹஸ் கிவன். எனக்கு கொடுத்த தரிசனத்தை என் தங்கைமார் புரிந்து கொண்டார்கள், என் தாய் புரிந்துதான் தேவனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். நன்றாக கவனிங்க, மாமனாரை முதலே கூட்டத்திலேயே சரி பண்ணியாச்சு, மனைவி ஒப்பு கொடுத்தல கேட்டாச்சு, அம்மா ஒப்பு கொடுத்தல கண்டாச்சு, தங்கச்சியுடைய எதிர்பார்ப்புதல் இப்படித்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டாயிற்று. இப்ப என் பிள்ளைகள் எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. மூன்று பிள்ளைகளுக்கும் ஒரே நேரத்தில் திருமணத்தை வைக்க ஆண்டவர் உதவி செய்தார். ரெண்டாவது பையன், மூன்றாவது பையன், நான்காவது மகள், ஒரே ஆராதனையில் வச்சா சொந்தக்காரங்களுக்கும் வர்றதுக்கு செலவு அதிகம் இருக்காது, ஒரே சாப்பாட்டில் எல்லாம் முடிஞ்சு போகும் என்று சொல்லி பல காரணங்களின் நிமித்தமாக நாங்கள் ஒரே மேடையில் திருமணத்தை ஒழுங்கு செய்ய கத்தர் உதவி செய்தார். காடு அடிக்காதனால யாருக்கும் தெரியாது, ஏன்னா காடுனா என்ன அடிக்கணும், எங்கே கல்யாணம், யாருக்கு கல்யாணம், எப்போ கல்யாணம், இவ்வளோ தானே தெரியணும், எதுக்கு போய் எதுக்கு காசு செலவழிக்கணும், காடு அடிக்கலை. அப்படி வாய்மொழியாகவே கேட்டு கேட்டு கேட்டு அந்த திருமணம் நடந்தது. ஆனால் திருமணத்திற்கு முன்னதாகவே என் பிள்ளைகள் மூன்று பேரையும் திருமணமாகிற பிள்ளைகளையும் மருமக்கள் மாரையும் கூப்பிட்டு நான் சொன்னேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு திருமணத்தில் எல்லாரும் ஒருவேளை கிஃப்ட்டு கொடுப்பாங்க, கைண்ட்ஸாக கொடுத்தா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் கேஷாக கொடுத்தா எல்லாத்தையும் எனக்கு தந்துடணும். கொஞ்சம் கடப்படான ஆள் தான், அது உண்மையாகவே ப்ராக்டிஸ் பண்ணுற ஆள், கேஷ் கொடுத்தது நான் வந்துடணும். அப்போ என் மக தான் கேட்டா, என்ன செய்ய போறீங்க டாடி? அதை வச்சு நான் சொன்னேன், நீங்கள் மாத்திரம் எனக்கு பிள்ளைங்க இல்லை, எத்தனை நூறுகளை வளர்க்குறோமா, அநாத பிள்ளைகளையும் மிஷினரி பிள்ளைங்களையும் வளர்க்குறோம் இல்லையா, அதனால உங்களுக்கு கொடுக்குற கேஷ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துடணும், ஒரு பைசா கூட உங்கள் கையில் இருக்கக்கூடாது, நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவேன், கலெக்ட் பண்ணி அதை ஒரு ஃபண்டாக வச்சு அதிலிருந்து மிஷினரி பிள்ளைகளுக்கும் நம்முடைய அநாத இல்லங்களிலே அல்லது நம்முடைய ப்ராஜெக்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைங்களுக்கும் ஒரு 10,000 ரூபாயாவது கொடுக்கறதுன்னு தீர்மானிச்சிருக்கேன்டா, அந்த ஃபண்ட் அப்படி உண்டாக்கப்படும் என்று சொன்ன போது என் பிள்ளைங்க சொன்னாங்க, அப்போ நாங்கள் ஜோம் பண்ணுறோம், கொடுக்குறவங்க நிறையா கொடுக்கட்டும்னுட்டு. ஐ வாண்ட் ஆல் மை சில்ட்ரன் ஸோ தட் தேட் கேன் கெட் அலாங் வித் த விஷன். எல்லாரையும் அதே தரிசனத்தில் ஓடுவதற்கு நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன், நம்ப மாட்டீர்கள். என்னுடைய மகள் திருமணமான பின்பு ஹைதராபாத்தில் இருக்கிற மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு இன்டர்ன் செய்யணும், அவள் ரஷ்யாவில் மெடிக்கல் படித்திருந்தா, ஒரு வருஷம் இன்டர்ன் பண்ணணும், எம்சிஐ கிளியர் பண்ணியிருந்தா, அவளுக்கு பல லட்சங்கள்லாம் கேட்டாங்க. ஆனால் மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல் ஹைதராபாத்தில் இருக்குது. இவள் ரஷ்யாவில் இருக்கும்போது தன்னுடைய அறையில் இருந்த 4 பிள்ளைகளையும் ஆண்டவர்கள் கொண்டு வந்தால் அத்தனை பேரும் தெலுங்கு ஸ்பீக்கிங், ஆகையினால இவளுக்கு தெலுங்கு நன்றாக பேச வந்து விட்டது. இன்டர்வியூக்கு போனால் இன்டர்வியூவில் தெலுங்கில் இவள் பதில் சொல்ல, பீகார் பொண்ணு தெலுங்கில் பேசுகிறான்னு சொல்லி ஃப்ரீயா உடனே அடுத்த நாளே ஜாயின் பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, ஒரு காசும் செலவழிக்கலை. இப்போ என் மருமகனையும் நான் ஒரு வருஷம் அங்கே அனுப்பணும், அங்கே அனுப்பின போது என்ன நடந்தது தெரியுமா, ஐ நியூ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஏராளமான நண்பர்கள் ஹைதராபாத்லேயும் இருக்கிறாங்க, நான் ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி என் பிள்ளைங்க வராங்க ஒரு வீடு பார்த்து வாடகை கொடுங்கன்னு சொல்லவில்லை. Because I want them to go as a pioneer. ஒரு இடத்துக்கு போனால் எப்படி செட்டில் ஆகணும்னு அவங்களுக்கு படித்துக்கொள்ளணும்னு சொல்லி மகனையும் மருமகனையும் நான் அனுப்பினேன். ஒரு வாரம் கழித்து தான் நான் அவர்களுக்கு ஃபோன் செய்தேன், வீடு கிடைத்ததா, ஏனென்றால் ஸ்டேஷன்லேருந்து எப்படியோ தட்டு தடுமாறி
ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துட்டாங்க. நான் என் மகாட்ட கேட்டேன், என்னம்மா ஒண்ணுமே இல்லாம போயிருக்கீங்க, ஏன்னா காசெல்லாம் தான் நான் பிடிங்கிக்கிட்டேனே, என்ன காசே இல்லாம போயிருக்கீங்க, எப்படி மேனேஜ் பண்றீங்கடா அப்படின்னு கேட்டபோது என் மகள் சொன்னா, நாங்க கீழே தான் படுக்கிறோம், பாயில தான் படுக்கிறோம், நீங்க பீகார் போகும்போது பாயில தானே படுத்தீங்க டாடி, நாங்க இங்க மெடிக்கல் டாக்டரா இருந்தானே, உங்க மருமகன் இன்ஜினியரா இருந்தானே, எங்களுக்கு கீழே படுக்கிறதுல ஒரு கவலையும் இல்லை என்று சொல்லி தங்களுடைய பிரயாணத்தை, வாழ்க்கை பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். They not only adopted the vision, but they started living on that vision. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, so that you can understand me, நான் என்ன பேசினாலும் கொஞ்சம் காரமாக பேசுறது மாத்திரமல்ல, I mean business. ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் சொல்ல போகிற காரியங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக, எவ்ரி வேர்ட் ஐ அட்டர் ஹியர் இட் வில் கேரி எ கிரேட் மீனிங் பிகாஸ் இட் இஸ் அ ப்ரூவன் வேல்யூ. இது சோதிக்கப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கிறதுனால இவைகள் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் பூரணமாக நம்புகிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரே, கேட்கப் போகிற அனைத்து வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்துவதற்கு இருக்கிற தடைகளை உடைக்கும்படியாக எங்களோடு கூட இடைபடுவீராக. இந்த குடும்ப தரிசன கூட்டத்தில் நாங்கள் குடும்பமாக செயல்படுவதற்கு தேவன் வைத்திருக்கிற வார்த்தைகள் எங்களோடு கூட பேசும் என்று அவரை நோக்கி பார்க்கலாமாம்.

0: இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளில நேரம் இருக்குமானால் நான்கு முக்கியமான குடும்பங்களை, சரித்திரத்திலே தாக்கத்தை உண்டாக்கின குடும்பங்களை, சரித்திரத்தின் திசையையே மாற்றி அமைத்த நான்கு குடும்பங்களை வேத புஸ்தகத்தில் இருந்து உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அவர்களை குறித்து நாம் தியானிக்கும் போதே நமக்குள்ளே ஒரு பெரிய கிளர்ச்சி உண்டாகிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக முதலாவதே நான் சொல்கிறேன். சாதாரணமாக குடும்ப வாழ்க்கையில் இணைஞ்ச உடனே நாம் பிள்ளைகளை எதிர்பார்ப்பது வழக்கம். வாழ்த்துகிறவர்களும் அப்படித்தான் வாழ்த்துவார்கள். குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதமாக தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாக உங்களை வாழ்த்துகிறோம் என்று சொல்லித்தான் எல்லா திருமணங்களிலேயும் கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறதை கேட்டிருக்கலாம். அதை பெரியவர்கள் ஆசீர்வாதமாக சொல்லுவதை பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று தமிழ் பழமொழியை கொஞ்சம் திரித்து பேசுவதை பார்க்கலாம். பதினாறு பேர் என்பது வேர், ஆனால் அதை நம்ம வழக்கமாக சொல்றோம். இப்ப ரெண்டு பெத்தாலே போதும் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. நான் ஒரு காரியத்தை இப்பொழுது என்னுடைய சகோதரருக்கு அடிக்கடி இப்ப சொல்றேன். போன மாதத்தின் இறுதியில, சாரி, போன மாதத்தின் இறுதியில இல்லை, பத்தாம் தேதி, கடந்த மாதம் பத்தாம் தேதி வேலூர்ல இருக்கிற சகோதரன் ஸ்டான்லியை சந்திக்கும்படியாக நான் கடந்து சென்றேன். அவரோடு கூட சில காரியங்களை பேச வேண்டியிருந்தது. அப்பொழுது என்னுடைய மகனும் மகளும் மருமகனும் தன்னுடைய ரெண்டு குட்டி பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்தார்கள். நாங்கள் குடும்பமாக அவளை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினோம். என்னுடைய மகள் இப்பொழுது பிஜி பண்ணி கொண்டிருக்கிறாள் சிஎம்சியில். ஆகையினாலே அவள் அங்கிருந்தபடினால அவர்களுடைய குடும்பத்தையும் கூட்டி கொண்டு நான் சென்றேன். அப்பொழுது டாக்டர் லில்லியன் ஸ்டான்லி என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு விளையாட வேண்டும் என்று சொல்லி இரண்டு அந்த ஃபேன் மாதிரி சுத்துகிற அந்த பிளாஸ்டிக் டாயை கொடுத்தார்கள், பொம்மையை கொடுத்தார்கள். நீங்கள் அதை பார்த்திருக்கலாம். அதிலே ஒரு வெளியே எடுத்தால் அதில் அந்த பபிள்ஸ் உண்டாக்குறதுக்கு சோப்பு தண்ணி மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அதை ஊதுனா அது பபிள்ஸாக உண்டாக்கும். ஒரு பையன் ரெண்டாவது வகுப்பு படிக்கிறான், செகண்ட் ஸ்டாண்டர்ட். இன்னொரு பிள்ளை எல்கேஜி படிக்கிறான். இந்த ரெண்டு பிள்ளைகளும், ரெண்டு பசங்களும் பயங்கர ஆக்டிவ் பாய்ஸ். நாட்டி பாய்ஸ்னு சொல்கிறதுக்காக ஆக்டிவ் பாய்ஸ்னு சொல்லுவேன். தே ஆர் வெரி நாட்டி, ரியலி நாட்டி. அவங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அது டாக்டர் லில்லியன் ஸ்டான்லிக்கு தெரியும். ஏன்னா என் மகளை பார்த்துருக்காங்க, என் பிள்ளைங்களை பார்த்துருக்காங்க, பேர பிள்ளைங்களை. ஆகையினால அவங்க கொடுத்தாங்க. நானும் நினச்சேன் நம்ம பேசும்போது இவங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போனவங்க இப்படி பேசி கொண்டார்கள். யார், செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாய் டீச்சிங் த எல்கேஜி பாய். உட்கார வச்சு, தம்பி நான் செய்கிறத பாருடா, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொல்லும்போது முதல்ல அந்த எடுத்து ஊதினோடனே நிறைய பபிள்ஸாக வந்தது, பெருசு சின்னதெல்லாம் வந்தது, கலர் கலராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவன் சொன்னான், திஸ் இஸ் ஹவு காட் கிரியேட்டட் த யூனிவர்ஸ். இப்படி தான் ஆண்டவர் முழு உலகத்தையும் உண்டாக்குனாரு, சூரியன் சந்திரன் அப்படிலாம் உண்டாக்குனாரு. தட் வீ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். மறுபடியும் அவன் என்ன செஞ்சான், ஃபூன் ஊதுனான். ஊதினோடனே எல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு உடஞ்சிச்சு. திஸ் இஸ் வாட் சாட்டன் டஸ். ஆண்டவர் உண்டாக்குனதை அழிக்கிறதுனே சாத்தான் செய்கிறான் அப்படின்னு சொன்னான். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ வெரி குட். ஓகே, அப்பா அம்மா நல்ல ஸ்கிரிப்சரை சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கலாம். ஆனால் மூணாவது சொன்னது தான் எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என்ன ஆச்சரியமாக போச்சு தெரியுமா? அவன் மூணாவது எடுத்துக்கிட்டு மெல்ல ஊதுனான். அதாவது ஒவ்வொரு பபுளாக வர்ற மாதிரி. அவன் சொன்னவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன், எல்கேஜிக்கு டீச் பண்ணுறான். என்ன டீச் பண்ணான், திஸ் இஸ் அவர் பேரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஒன் பை ஒன் சில்ட்ரன். ஏன் இதை நிறைய இடங்களில் சொல்லிட்டேன் இப்போ, ஏன் தெரியுமா? இந்த காலத்தில் சிப் பொருத்தி தான் மாறானுங்க. மேலே வரும்போதே நம்மளை காட்டிலும் 10 மடங்கு ஞானவான்களாக வராங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் டீச்சிங் த எல்கேஜி சைல்ட் ஹவு யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்டு. இந்த உலகத்தை நீ எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை பெரிய டீச்சரில், PhD செல்ல, சாதாரண செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாய் டீச்சிங் டு த, அவன் சின்னவன் சொல்றான், ஓ நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். எல்கேஜி படிக்கிறவன் சொல்றான், நவ ஐ அண்டர்ஸ்டாண்ட். நல்லா கவனிங்க அருமையானவர்களே. ஆகையினால பிள்ளைகளையும் இன்வால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இந்த நாட்களிலே நமக்கு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டதுனால இந்த தரிசனம் உங்களோடு நின்றுவிடக் கூடாது. ஒருவேளை உங்களுக்கு தேவ பணியை குறித்தும் தேவன் தேசத்தை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு தரிசனம் உண்டானாலும் அது கடத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன். அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான்கு குடும்பங்களை நான் உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம், நான் சொன்னது போல ஒரு திருமணத்தில் எப்பொழுதும் நாம் நினைக்கிறது என்ன தெரியுமா? நமக்கு திருமணமாகி தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற வேண்டும் என்பது தேவ சித்தம் என்பதை மாத்திரம்தான் அதிகமாக வலியுறுத்துகிறோம். பட் வி ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் எ பியூட்டிஃபுல் டீப்பர் ட்ரூத். ஒரு அழகான ஆழமான உண்மையை நான் புரிந்து கொண்டதே இல்லை. ஏனென்றால் அந்த நாட்களிலே முதலாவது நாட்களிலே சில்ட்ரனை குறித்து என்ன எதிர்பார்ப்பு பேரண்ட்ஸ் வைத்திருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும். ஆதியாகமம் ஐந்தாவது அதிகாரம் 29வது வசனத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் ஐந்தாவது அதிகாரம் 29வது வசனம்.
1: கர்த்தர் சபித்த பூமியிலே,
0: கர்த்தர் சபித்த பூமியிலே
1: நமக்கு உண்டான வேலையிலும்,
0: நமக்கு உண்டான வேலையிலும்,
1: நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும்,
0: நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும்
1: இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி,
0: இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி
1: அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான்.
0: நோவா என்று பெயரிட்டான். What is the beauty behind this words? ஐயா, இந்த வசனத்திற்கு பின்னதாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் மிகவும் நேர்த்தியாக இருக்கும். This is the expectation of every parent. நமக்கு வயசான போது, நம்முடைய கைகால்கள் தளரும் போது, நம்முடைய பலன் குறையும் போது, நமக்கு ஓடவும் முன்னே மாதிரி வேலை செய்யவும் முடியாத போது நம்முடைய பிள்ளைகள் நம்மளை தேற்றுவார்கள், நம்மை ஆற்றுவார்கள், நம்மை பராமரிப்பார்கள் என்பது எல்லா பெற்றோரும் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பே. லிசன், ஆனால் இந்த லாமேக்கு ஒரு காரியத்தை மறந்து விட்டான். நல்லா கவனிங்க. ஒருவேளை லாமேக்கு குறித்து நீங்கள் கேட்காமல் இருக்கலாம். வேதம் அறிந்தவர்களோடு கூட பேசுகிறேன், வேதத்திலே வாஞ்சையோடு கூட தான் வந்திருக்கிறீர்கள். இந்த லாமைக்கு குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யூ கோ பேக் அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஈனோக். ஏனோக்கில் இருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏனோக்கை குறித்து அதே அதிகாரத்தில் நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 21வது வசனத்திலிருந்து சில காரியங்களை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன், பார்க்கலாம்.
1: ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான்.
0: போதும் ஐயா, இந்த ஏனோக்கு என்று சொன்ன உடனேயே யூதா புஸ்தகம் நமக்கு ஞாபகம் வருகிறது. யூதா எழுதின நிருமம் ஞாபகம் வருகிறது. 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு பரிசுத்தவான்களோடு ஆண்டவர் இந்த பூமியிலே வெளிப்படுவார் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னதை யூதா ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிறது அதில் குறிப்பிட்டு சொல்வதை நீங்கள் அறிந்திருக்கலாம். பழைய சாரா நௌரஜ் பாடல்களை நான் விரும்பி பாடுவதற்கு காரணம் அநேகம் அவர்கள் காத்திருந்து அவர்கள் அந்த பாடலை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, she brought the doctrinal truth in every song. தேவ உபதேசத்தின் காரியங்களை துல்லியமாக பாடல் வாயிலாக சபைக்கு தெளிவாக போதிக்கிற அந்த திறமையை ஆண்டவர் கிருபையை அவர்களுக்கு தந்திருந்தார். எனக்கு தெரியும், ஜோசப் பாலச்சந்திரன் திருமணத்துக்கு முன்னால சென்னையில் இருக்கும்போது ஒழுங்கா அந்த சாலன்ல கூட்டத்தில் போய் 3 மணியிலிருந்து சாயங்காலம் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் இருக்கிற ஆராதனையில அடிக்கடி கலந்து கொள்கிறவர்கள். வென் சிவா சலாய் கவனிங்க, இன்னைக்கு வர்ற பாட்டு அநேக பாட்டை என்னால் ரசிக்க முடியல. மியூசிக் அசிங்கமா இருக்குது, நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஒரு பாட்டையும் என்னால் ரசிக்க முடிகிறது இல்லை. ஏன் என்று கேட்பீர்கள். அவங்க எப்படி பாடினாங்க தெரியாம,

0: வேதத்தை படிக்காதவனு ஏனோக்கு தீர்க்கதரிசி என்று இருந்தார், அவர் என்ன சொன்னார்னு பாடும் போதே தெரியணும்னு சொல்லி, இயேசு கிறிஸ்து வருகிறா என்கிற காரியத்தை மனதிலே அடக்கி அந்த வரிகளை எழுதினவர்கள் அந்த ஏழாம் தலைமுறை ஏனோக்கு தீர்க்கதரிசி ஆகியிருந்த எப்போ இயேசு பரிசுத்தவான்களோடு கூட மத்திய ஆகாயத்திலே வருவார் என்பதை இயேசு மரிப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக. Listen, read your Bible. This is a treasure given in your hands. இதற்குள்ள ஏராளமான பொக்கிஷம் உண்டு. ஏதோ யாரோ சொல்கிறார் என்று ஒரு காரியத்தை மாத்திரம் பிடித்து ஓடிவிடாதீர்கள். ஏழாம் தலைமுறைக்கு ஏனோக்கு சொன்னான், அதாவது ஆதாமில் இருந்து ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு ஒரு வெளிப்பாடு. ஆண்டவராகிய இயேசு மேகங்களோடு கூட வருகிறார், பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார். இன்றைக்கு சீக்ரெட் கம்மிங் இல்லை, ரகசிய வருகை இல்லை என்று பிரசங்கிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் ஏனோக்கு தெரியும், பரிசுத்தவான்களோடு கூட அவர் திரும்ப வருவார். இந்த பூமியை நியாயந்திருக்க கரங்களை அவிழ்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. She was very clear in her understanding. அந்த ஏனோக்கு தீர்க்கதரிசியாய் வாழ்ந்தவன். அந்த ஏனோக்கை குறித்து வேதம் சொல்கிறது, 300 ஆண்டுகள் தேவனோடு கூட சஞ்சரித்து வந்தான். He was a family man. அவன் குடும்பஸ்தன். ஆனாலும் ஆண்டவரோடு கூட சஞ்சரிப்பதற்கு அவனுக்கு ஒரு தடையும் இல்லை. At the age of 65, his first son was born. 22வது வசனத்தை வாசிங்க.
1: ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்,
0: முன்னூறு வருஷம்
1: தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து
0: குமாரரையும்
1: குமாரத்திகளையும் பெற்றான்.
0: இதுவே நீ அறிந்திருக்கலாம், மெத்துசலோ என்று அவன் முதலாவது பிள்ளைக்கு பெயரிட்டதற்கு காரணம் என்ன? நல்லா கவனிங்க. இன்னைக்கு பிள்ளை பிறந்ததுன்னா குடும்பத்தில் பெயர் வைக்கிறதுக்கு 4 பேர்கிட்ட கேட்டு பரிசுத்தவான்களை போட்டு தொந்தரப்படுத்தி, பாஸ்டரை போட்டு தொந்தரப்படுத்தி, அல்லது கூகுளில் போய் எந்த பேர் சூட்டபிளாக இருக்குது, கூப்பிடுறதுக்கு எது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தண்டி பண்டி கண்டி ஏதாவது ஒன்று சொல்கிறது. நான் அதனால் எந்த பிள்ளையும் பேர் சொன்னிச்சுன்னா உடனே கேட்குறது, உனக்கு பேருக்கு அர்த்தம் தெரியுமா, எந்த ஊருக்கு போனாலும் சரி எதா சொல்லுவான். அவன் சொல்லுவான், எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூப்பிட வசதியாக இருக்குன்னு வச்சுட்டாங்க. நோ சார், நோ. When God trusts you with something, உன் கையில் ஒரு பிள்ளையை ஒன்று நம்பி கொடுத்தாருன்னா, நீ உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுலேருந்து அந்த காரியத்தை புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கைக்கு உன் பிள்ளையை அப்பொழுதே நீ இயக்கிவிட வேண்டும். நான் எப்படி பேர் வச்சிருக்கேன்னு கொஞ்சம் பேருக்கு தெரியும். என் பிள்ளைக்கு முதல் பிள்ளைக்கு கோ ஃபோர்த், ரெண்டாவது பிள்ளைக்கு ஹென்ஸ்வர்த் ஸ்டில் கோ, அது பிறகு மூணாவது பிள்ளைக்கு பிரிங் ஃபோர்த், எல்லாம் போ. என் பிள்ளையு கூப்பிடும் போது எனக்கு பின்னால் ஆண்டவர் தட்டி விட்ட மாதிரி இருக்கணும். அவனையும் தட்டி விட்ட மாதிரி இருக்கணும், என்னையும் தட்டி விட்ட மாதிரி இருக்கணும். எங்க ஆளுங்களுக்கு வாயில நுழையாது, அதை பற்றி ஹூ பாதர்ஸ். தமிழ் ஆளுங்களே கோபோர்த்துமாங்க, ஏன்னா எழுதுனது அப்படி தானே. ஹூ பாதர்ஸ்? தட் ஷுட் பி மோட்டிவேட்டிங், தட் மஸ்ட் பி எ டிரைவிங் திங். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவன், தேவனோடு கூட வாசம் பண்ணுகிறவன், தேவ இருதயத்தை அறிந்தவன். அவன் பிள்ளைக்கு பேர் கொடுக்கிறான், மெத்துசலோ, மெத்துசலா. நல்லா கவனிங்க, இந்த மெத்துசலானா என்ன அர்த்தம் தெரியுமா? When he is dead, that will come. இவன் மரிக்கும் நாளிலே அது வரும். கொஞ்சம் மனசுல ஞாபகம் வச்சுங்க, இந்த மெத்துசலா என்கிற பேருக்கு அர்த்தம் அவன் மரிக்கும் நாளிலே அது வரும். தேவனோடு நடந்தவன் இன்றைக்கு நீயும் நானும் மத்திய ஆகாயத்தில் அவரை சந்தித்து அவரோடு கூட இந்த பூமியிலே ஆளுகை செய்ய வரப்போகிறோம் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக அறிந்திருந்த ஏனோக்கு இந்த சின்ன காரியம் தெரியாதா? ஆண்டவர் சொல்லி இருந்தா. இன்றைக்கு இவைகளை புரிந்து கொள்ளவில்லை நாம். If I get a baby, if I get a son or a girl, the first thing I must ask, Lord, you have trusted me with a child. ஏதோ ஒரு காரியத்திற்காக கொடுத்திருக்கிறீர். இதை குறித்த தேவ நோக்கம், இவனுடைய காலத்தில் தேவம் தேசம் எப்படி இருக்கிறது என்கிற தெளிவு தேவ ஜனங்களுக்கு உண்டானால் நலமாயிருக்கும் என்று சொல்லுவேன். மெத்துசலா, இவன் சாகும் போது அது வரும். இது அந்த நாட்களிலே கடத்தப்பட்டே கொண்டேதான் வந்தது. நீங்க அறிந்திருக்கிறபடி வேதத்தை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பூமியில அதிகம் நாள் வாழ்ந்த ஆள் யார் தான்? வாய் வாய் சார், 969 வருடங்கள் வாழ்ந்தானே மெத்சலா. வாய் வாசி ஸ்பெஷல், வாசி ஸ்பெஷல், பட் ஒன் திங் ஐ நோ, ஐ வில் டெல் யூ. எனக்கு ஒரு காரியம் அதில் விளங்குது. என்ன விளங்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வீட்டில் போய் உட்கார்ந்து ஒரு பெண்ணையும் பேனாவும் எடுத்து, அவனுக்கு இத்தனை வயசில் பிள்ளை பிறந்தது இத்தனை வருஷம் இருந்தான், அவனுக்கு இத்தனை வருஷம் பிள்ளை பிறந்தது இத்தனை வருஷம் இருந்தான், அவனுக்கு இத்தனை வருஷம் இருந்தது அப்படின்லாம் போட்டிருக்காருல. என்ன ஆவியானவருக்கு பைத்தியமா பிடிச்சிட்டு பிடிக்கல, எனக்கும் உனக்கும் ஒன்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றுதான். என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் தெரியுமா? நீங்க வாசிங்கன்னா, கால்குலேட் பண்ணீங்கன்னா, எந்த வருஷத்துல மெத்துசலாம் மரித்தானோ அந்த வருஷத்துல ஜலப்பிரளயம் வந்தது. Enoch could see the end of the world. ஏனோக்கு உலகம் எப்ப முடிய போகும் தெரியும். அதனாலதான் பேர் வைக்கும் போது இவன் சாகிற அன்னைக்கு, இவன் சாகிற அன்னைக்கு அது வரும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். ஆனா லாமேக்கு மெத்துசலாவுக்கு பிறந்திருந்தாலும் கூட வாசிக்கலாம் 25வது வசனம்,
1: மெத்துசலா 177 வயதான போது லாமேக்கு பெற்றான்.
0: ஆமா, லாமேக்கு பெற்றான். ஆனா லாமேக்கு மெத்துசலாவை குறித்து தேவன் வைத்த காரியமும் அவங்க தாத்தா ஏனோக்கு சொன்ன காரியமும் விளங்கவும் இல்லை, அதை அறிந்து கொள்ள முயற்சிக்கவும் இல்லை. ஆகையினால்தான் நம் பெற்ற பிள்ளைக்கு, இந்த பிள்ளை என்னைய தேத்துவான், என்னைய காரில் கூப்பிட்டு போவான், என்னைய அப்படி படுக்க விட மாட்டான், எனக்கு வாயில ஊட்டுவான், நான் படுக்கையில் போனாலும் பார்த்துடுவான். பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, கொஞ்சம் கீழ்ப்பிடிதான் ஆகணும். நான் கொஞ்சம் மோசமான ஆள், முரட ஆள், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு திரும்பி கேளுங்க, உங்களை பற்றி தான் சொல்கிறாங்க. அம்மா பிள்ளைய இடுப்பில் வச்சுட்டு நிலா நிலா வா வா நில்லாமல் ஓடிவான்னு பாடும்போதும் கூட என்ன சொல்லுவா தெரியுமா? நல்லா சாப்பிடா கண்ணா, அப்போ தானே பெரிய பிள்ளையாகி அம்மாவுக்கு வயசான பிறகு நீ என்னைய சுமப்ப. அடே, அதில் கூட சுயநலம் தான். தாயின் அன்பை போல் ஒன்றும் இல்லைன்னு நாங்கள் நான் இந்த முதல் கான்வர்சேஷன்லேயும் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த தாயை போல் அன்பு என்ன என்ன சாக்ரிஃபைஸ், ஊட்டி ஊட்டி திணிச்சு குத்தி குத்தி திணிக்கிறதுக்கு காரணம் என்ன? எனக்கு வயசான பிறகு நீ சுமடான்னுட்டு. ஆர் வி நாட் ப்ராக்டிசிங் லைக் த அஞ்ஞானிகளை போல நாம் நடக்கவில்லையா? அஞ்ஞானிகளை போல யோசிக்கவில்லையா? ஆனால் நமக்கு பேர் மெஞ்ஞானிகள். ஒருவேளை யூ மே நாட் பி விஞ்ஞானி, ஆனா மெஞ்ஞானி நீங்க. ஆண்டவர் சொன்ன அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார், பட் வி பிஹேவ் லைக் திஸ் ஹீதன். நாம் மற்றவர்களை போலதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம மெஞ்ஞானிகளா இருந்தா கொஞ்சம் வித்தியாசமா யோசித்திருப்போம். லாமேக்கு நோவா பிறந்தவனு நம்ம காலத்துல தேத்துவான் ஆத்துவான் நம்மளை தூக்கி சமப்பான். நான் ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? அதனாலத்தான் மெத்துசலா மறிக்கும்னால லாமேக்கு மறித்து போன. தாத்தா போகும்னால அப்பா போயிட்டாரு. நிறைய குடும்பங்கள்ல நடக்கிறதானே, தாத்தா இருக்கிறாரு. ஏன் தாத்தா இருக்கிறாரு? 964வது வயதிலே. நீங்க இதெல்லாம் வீட்டில் போய் கால்குலேட் பண்ணி பாருங்க. 964வது வயது மெத்துசலாவுக்கு இருக்கும்போது லாமேக்கு தூக்குமணி டுவாங் டுவாங் போட்டாச்சு. ஏன்னா லாமேக்கு தேத்துமா ஆத்துமா வேண்டாண்டா, உன் புத்தி வெறும் உலகத்தான் புத்தி, போ. மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், நோவா பிறக்கும் முன்னதாகவே அவனுடைய குடும்பத்தாரில் ஒரு காரியத்தை ஆண்டவர் கிட்டத்தட்ட 969 இயர்க்கு முன்னால சொன்னது லாமேக்கு விளங்கவும் இல்லை, செயல்படுத்தவும் இல்லை. அதனால தான் எப்பவும் சொல்லுவேன், த ஜெனரேஷன் இன் விச் யூ லிவ் You must have a right understanding about that generation. எந்த தலைமுறையில தேவன் உன்னை பிறக்க பண்ணினாரோ அந்த தலைமுறையின் காரியங்களை வேதத்தின் ரகசியத்தின் வேதத்தின் படத்தில் நீ பார்க்காத வரைக்கும் நீ தேவனுக்காக ஓடுவதெல்லாம் வீணாகி விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் தாவீதை குறித்து எழுதியிருக்கிறது 13வது அதிகாரம் அப்போஸ்தல் நடபடிகளில் 36வது வசனத்தில், David served his own generation according to the will of God and slept. தாவீது தன் தலைமுறையினருக்கு தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்து மரித்தான். நல்லா கவனிங்க, ஏதோ வந்தோம், ஒரு ஆளா பிறந்தோம், அப்பா அம்மாவை நம்ம பெத்தாங்க, படிக்க வச்சாங்க, ஏதோ ஒரு வேலை செய்தோம், குடும்பத்துக்கு சாப்பாடு போட்டோம், பிள்ளைகளை பெற்றோம், கொஞ்சம் ஆண்டவருக்கு ஏதோ செஞ்சோம், ஓடிட்டோம் என்கிற வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு

0: சொல்றேன்
1: எதுக்கு தெரியுமா? மெத்துசலாவுக்கு மாத்திரம் 969 நீண்ட ஆயுசை கொடுத்தாரு. போய் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, 4வது அதிகாரத்தை ஆதியாகமத்தில் மனிதர்கள் எண்ணமே கெட்டு போச்சு, இருதயம் எல்லாம் பொல்லாதானவைகள் என்று கர்த்தர் கண்டா. 6வது அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க, இன்னும் கேவலமாகுது, இன்னும் கேவலமாகுது. நித்தம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் ஆண்டவரங்கள் சொல்கிற பாரியத்தை பாருங்கள். 5வது வசனம்,
0: மனுஷனுடைய அக்கிரமம்,
1: மனுஷனுடைய அக்கிரமம்
0: பூமியிலே பெருகிறது என்றும்,
1: பெருகிறது என்றும்
0: அவன் இருதயத்தின் நினைவுகளின்,
1: இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம்
0: நித்தமும்,
1: நித்தமும்
0: பொல்லாததே என்று,
1: பொல்லாததே என்றும்
0: கர்த்தர் கண்டு,
1: கர்த்தர் கண்டு ஆறும்
0: மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர்
1: மனஸ்தாபப்பட்டார்.
0: அது அவர்
1: இருதயத்திற்கு
0: விசனமாயிருந்தது.
1: God was suffocated, suffocating inside. நித்தமும் பொல்லாததா இருக்குது, யோசனையா பொல்லாததா போச்சு, நினைவெல்லாம் பொல்லாததா போச்சு. It's not only the actions but even the thoughts were wrong and wicked. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவனை என்ன நேர்த்தியா தன்னை போல இருப்பான்னு, தன்னோடு உறவாடுவான் என்று சொல்லி ஆண்டவர் உண்டாக்கின மனிதன் தன்னை கெடுத்தது மாத்திரமல்ல, எல்லா அசிங்கத்தையும் செய்யறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, நித்தமும் இவனுடைய யோசனை வரைக்கும் பொல்லாததா இருக்கு. How can I tolerate? அந்த வசனத்தை நீங்க ஒழுங்கா ஆண்டவருடைய இதயத்தோடு ஒட்டி உங்க இதயத்தை வைத்து படிச்சீங்கன்னா நீங்க உடனே முழங்கால அழுவீங்க, முகங்குப்புற விழுந்து அழுவீங்க. தேவஜனமே, மனிதனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்படுகிறா, வசனமா இருக்குது அவருக்கு. God was suffocating, suffocating. So every time அவருடைய wrath, அவருடைய கோபம் பற்றியும் போதெல்லாம் அழிக்க போறேன், கொன்ற போறேன். பட் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலான்னு சொல்லி சொல்லி வந்ததுனால தான் மெத்துசலாவுக்கு 969 வருஷம் வரைக்கும் பார்த்துட்டாரு. கிருபை, நீண்ட கிருபை. பக்கத்தில் உங்க சொல்லுங்க, தேவன் எத்தனை கிருபை உள்ளவர், எத்தனை கிருபை உள்ளவர். He had every right to destroy everybody. எல்லாரையும் அழிக்கணும், ஆனா இல்லை. அந்த ஒரு காரியத்துக்காக தான் மெத்துசலாவுக்கு லாங் லைஃப். ஏன்னா ஆண்டவரும் சொல்லிட்டாரு, ஏனோ கதை வச்சு தான் பேர் வச்சுட்டான், இவன் சாகிற நாளில் அது வந்துடும். என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஆண்டவர் கிருபை அதனால தான் பூமி அனைத்திலையும் ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்த போது என் சத்திய வேதம் சொல்கிறது, பூமியில் இருந்தவர்களுக்குள்ளே யோ நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஏனென்றால் அவன் தேவனோடு சஞ்சரித்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னையும் மற்றவர்களையும் ஜீவ ஜந்துகளையும் பார்க்கும்படி ஒரு பேழையை உண்டாக்குவாயாக. பிஃபோர் டெஸ்ட்ராயிங் எவ்ரிதிங், காட் ஹாஸ் டு கெப்ட் சம்திங் ஃபார் ஹிம். எல்லாவற்றையும் அழிக்குமனதாக தனக்கென்று ஒன்றை பாதுகாக்க வேண்டும். நல்லா கவனிங்க, நோவா தாத்தா கப்பல் கட்டலை. நோவா தாத்தா என்ன கட்டினாரு சொல்லுங்க எல்லாரும், பேழை என்னது சார்? பேழைக்கும் கப்பலுக்கு என்னையா வித்தியாசம்? நோவா பில்ட் அன் ஆர்க். நான் இன்னும் சொல்லணும்னா தமிழில் சொல்லட்டுமா உங்களுக்கு விளங்குற மாதிரி? பொட்டி கட்டினான், 3 அடுக்குள்ள பொட்டி. ஒரு ஸ்டிப்பு போட்டா அடுத்த ஸ்டிப்பு போட்டா போடுறீங்களா? இங்கே ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பா நீங்கள் வச்சுருக்கீங்களா? அந்த பெட்டி தான் கட்டினான். ஏன்னா அதுக்கு டிரைவிங் ஃபோர்ஸ் கிடையாது. துடுப்பு வலிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் இருந்ததா? நோ. பாய்மரம் இருந்தா காத்துல போற மாதிரி? நோ. நான் தான் உனக்கு டிரைவிங் ஃபோர்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு டிரைவிங் ஃபோர்ஸ்டா. மனுஷ உதவியும் கிடையாது, இயற்கை உதவியும் கிடையாது. பக்கத்தில் உங்க சொல்லுங்க, நீங்க அப்படி வாழணும்னு ஆண்டவர் விரும்புறாரு? குடும்பத்தை காப்பாத்தணும்னா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, குடும்பத்தை காப்பாத்தணும்னா, வரப்போகிற அழிவுக்கு காப்பாத்தணும்னா, மனுஷனை நம்புறது விருதா, இயற்கை நியதிகளை நம்புகிறது விருதா. அதனால கத்தர் நம்பணும்னு சொல்லி அவனை பேழையை கட்ட சொன்னார். நான் அதில் பதிலாக பிராக்கெட்டில் எழுதிங்க பெட்டியை கட்ட சொன்னார். இட் இஸ் ஜஸ்ட் அ பாக்ஸ். சரி, டைரக்ஷனாவது கொடுக்கறதுக்கு ஒரு சுக்கான் வச்சிருக்கூடாது. சுக்கான் இருந்ததா? நோவா கேனாட் டைரக்ட் ஹிஸ் ஷிப். வாழ்க்கை படையிலே நம்ம பாடுவோம், வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருகிறவரேன்னு பாடுறது நல்லா இருக்கும். ஆனால் மேக சம்பம் இந்த பக்கம் போச்சுன்னா இந்த பக்கம் போறவங்க நிறைய பேர். ஃபாதர் எழுதிட்டாருன்னு பாடுறோம், வாழ்க்கை பயணத்திலே மேக தூணாய் வருபவரே, என்னமோ இவங்க மேகத்தையே பிடிச்சிட்டு போற மாதிரி தான். மேகம் தெரியுதான்னு பார்க்கறதுக்கே நேரம் இல்லை நமக்கு. மேகம் எங்க இருக்குன்னு தெரியவே செய்யாது. அதனால் பாடும்போது வாழ்க்கை பயணத்தில் மேக தூணாய் வருபவர் அழகா பாடுறோம். என்ன ஆண்டவர் வனாந்திரத்துக்கு கூட்டு பண்ணார் தெரியுமா? எதுக்கு தெரியுமா கூட்டு பண்ணாரு? ஏய், யூ டோன்ட் ஹேவ் அ டிரைவிங் ஃபோர்ஸ் as well as you have no direction to go. It is me who lead you. பக்கத்துல இருந்து கையை பிடிச்சி கண்ணுக்குள்ள பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கையை பிடிச்சி என்ன பார்க்காதீங்க, அவங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உன் குடும்பத்தை வரப்போகிற அழிவுக்கு முழுசும் காக்கணும்னா உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் கூட இருக்கிற மிருக ஜீவன்களையும் காக்கணும்னா நீ படிக்க வேண்டிய முதல் பாடம், ஆண்டவரே உம்மை மாத்திரம் நம்புவேன், நீங்க மாத்திரம் கரம் பிடித்து நடங்க. சிம்பிள், சிம்பிள். நோவா மட்டும் ஆண்டவர் ஒரு சுக்கான் கொடுத்துருந்தானா? இந்த பக்கம் அலவரம்போது, இந்த பக்கம் அலம்போது உள்ள இருக்கிற யானையும் பூனையும் இப்படி சொல்லிட்டு இப்படி பண்ணி உள்ள சண்டை போட்டுரும். அது என் மேல என் உழுகுற, என் மேல உழுகுற. பஸ்ஸுக்காரன் நாலு தடவை பத்து பத்து தான் உங்க மதுரை பஸ்ல பிரேக் போட்டான், முன்னால் இருக்க பின்னால் வரான், பின்னால் இருக்க முன்னால் போறான்ல, அதை மாதிரி யோனா இந்த அலையை பார்த்து அந்த அலையை பார்த்து போட்டிருந்தானா? இங்க போய் அங்க போய் யானைக்கும் பூனைக்கும் சண்டை வந்துருக்கு, எதுக்கு என் மேல விழுந்து விழுற? நிறைய குடும்பத்தில் சண்டை வர்றதுக்கு எதுக்கு தெரியுமா காரணம்? வாத்தியார் கையில் டுக்கான் இவரே உண்டாக்கிக்கிட்டாரு. ஆனால் பாடும்போது மட்டும் உண்மையே நம்புவேன். பக்கத்தில் உங்க மறுபடி கையை பார்த்து சொல்லுங்க, உங்க கதை இவருக்கு எப்படி தெரியும்? இவருக்கு எப்படி ஐயா தெரியும் உங்க குடும்பத்தில் நடக்கிறது? ஆமா ஆமா, புருஷன் முடிஞ்சாது என்னங்க, நான் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், நீங்க டாக்டருங்கிறீங்க, அவனை பாருங்க எப்பவும் நட்டும் போல்ட்டுமா தான் தெரியுறான், அவனுக்கு இன்ஜினியரிங் தான் வரணும். அவர் சொல்லுவார் உடனே, மனுஷனுக்குள்ளேயும் ஆண்டவர் நட்டு போல்ட் வச்சிருக்காருடி. இப்போ பாதி பேருக்கு நட்ஸ் எல்லாமே நட்டு போல்ட்டு தான். ஹலோ, சிலர் பேக் அண்ட் பேக்கேஜோட தான் ஊருக்கு போறாங்க, ஏன்னா அங்கே போனால் மாட்டணும். எதுக்கு தெரியுமா? அந்த அம்மா ஒன்று சொல்ல, இந்த அம்மா ஒன்று சொல்ல. வாழ்க்கை பயணத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், காரில் போகும்போது ஜிபிஎஸ் போட்டிங்கன்னு தொலைஞ்சிங்க, அது பக்கத்தில் ஒய்ஃப் வச்சிங்கன்னா இன்னும் தொலைஞ்சிங்க. ஜிபிஎஸ் அக்கா சொல்லுவா, லெஃப்ட் ரைட் லெஃப்டில் திரும்புங்க, அத்தான் அறிவு இருக்கா, நேத்தாலும் வந்து இந்த பக்கமாக திரும்புங்க. இப்போ எந்த அக்காவை கேட்குறது? ஜிபிஎஸ் அக்கா சொல்கிறா வலது பக்கம் திரும்பினுட்டு, இந்த அக்கா சொல்கிறா இங்கே. ஏன்னா ஸ்டேரிங் யார் கையில் இருக்குது? அதான் பிரச்சனையே, அதான் பிரச்சனையே. நோவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த பாடத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிதான். நோவா, இவ்வளவு அகலம் இருக்கட்டும், இவ்வளவு நீளம் இருக்கட்டும், இவ்வளவு உயரம் இருக்கு, இவ்வளவுதான். மேக் அப் பாக்ஸ் மூணு அடுக்கு வச்சிருக்கேன், எல்லாத்தையும் உள்ள அள்ளி போடு. அதுக்கப்புறம் கதவை பூட்டி சாவி வேற எடுத்துட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லை, அப்பப்ப திறந்து பார்க்கறதுக்கு ஒரு ஜன்னலோடு சரி. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, நீங்க உபயோகப்படுத்துகிற விண்டோஸ் அல்ல, அது கம்ப்யூட்டரில் வர்ற விண்டோஸ். அதுக்கு பெரிய அர்த்தம் இருக்குன்னு நான் பர பேசுறேன். நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட், எ மேன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் த ஹார்ட் ஆஃப் காட். எங்க தாத்தா அவை பற்றி சொல்லிட்டு போயிருந்தாரு, எங்க தாத்தாவுக்கு தாத்தா ஏன் நோக்கு சொல்லியிருந்தாரு, இவர் செத்தாலே வந்துருடான்ட்டு. வந்துட்டு வந்தபோது என் குடும்பத்தை காப்பது எப்படி? நீயும் நானும் அறிவோம், வாசிக்கலாம். ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரம்
2: நமக்கு நன்றாக தெரியும். ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரத்தில் பேதுரு தெளிவாக இதை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கலாம். எல்லா வசனங்களையும் வாசிக்கிறதுக்கு நேரமில்லை, ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கலாம். மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
0: பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே
2: வானங்களும்
0: ஜலத்தினின்று தோன்றி
2: ஜலத்தினாலே
0: நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே
2: அழிந்ததென்பதையும்
0: மனதார அறியாமல் இருக்கிறார்கள்.
2: பிரியமானவர்கள் தான் ஆரம்பிக்கிறார், பிரியமானவங்க தான், ஆனா அறியாமல் இருக்கிறார்கள்.
0: இப்பொழுது
2: இருக்கிற வானங்களும்
0: பூமியும்
2: அந்த வார்த்தையினாலேயே
0: அக்கினிக்கு
2: இரையாக வைக்கப்பட்டு
0: தேவ பக்தி இல்லாதவர்கள்
2: நியாயம் தீர்க்கப்பட்டு
0: அழிந்து போகும்
2: நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. We know, as a Christian, you know, as a Bible lover, you know, வேதத்தை நேசிக்கிற ஜனங்களுக்கு தெரியும், இந்த உலகம், இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே. நான் அதனால தான் ஒரு பாட்டு இப்படி எழுதினேன், கடைசி கவி. அந்த பாட்டில் கடைசி கவி நான் இப்படி தான் எழுதினேன்,

மாஞ்சம் அவர்தான், கோட்டை அவர்தான். அவரை சேர்ந்து ஆராதிக்கலாமா? சொல்லுங்க அப்பா, உண்மையில் மாஞ்சையா இருக்கிறபடினாலே என்னை விடுவிப்பீர். இந்த பாடலை ஒரு ஜபமா, ஒரு அறிக்கையா, விசுவாச அறிக்கையாய் பாடுவோம். இந்த நாட்களில் கர்த்தரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறவர்.

ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர். வெகு விரைவில் என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திருப்பீர். இந்த ஆபத்து நாட்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், தேவ சமூகத்தை நோக்கி காத்திருப்போம். அவர் தான் நமக்கு உதவி வருகிற கன்மலை, உதவி தருகிற அடைக்கலம் அவர் தான். அவரை சேர்ந்து பாடி ஆராதிக்கலாமா? ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர், வெகு விரைவில் சீக்கிரத்தில் பதில் கொடுப்பார். அவரை சேர்ந்து பாடலாமா? அது விசுவாசமாய் அறிக்கை செய்ய போகிறோம். நான் முதலாவது பாடுவேன், இரண்டாவது நீங்க சேர்ந்து பாடலாம். அவர் நல்லவர், எத்தனை

வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே என்னை தப்புவிப்பீர், என்னை மூடி உமது சிறகால என்னை மூடி மறைத்துக் கொள்வீரே. நீ எத்தனை நல்லவரப்பா, விசுவாசமா அறிக்கை செய்யலாமா? வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் என்னை அணுகாமலே தப்புவித்து பாதுகாக்கிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி விசுவாசமா அறிக்கை செய்யலாமா? அவர் நம்மை பாதுகாக்கிறவர், மூடி மறைத்து நம்மை பாதுகாக்கிறவர், அவரை போல வேறுவர் இல்லை, அவர் எத்தனை நல்லவர். ஆமே. ஓ, அவர் நல்லவர்.

யாவரையும் விடுவிக்கிறவரே, உம்மை நோக்கி அழைக்கிற யாரையும் சுகமாக்குகிற விடுவிக்கிற பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கிற உம்மை உயர்த்துகிறோம். என் நல்லவர், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், நம்மை விடுவிக்கிற தேவன், ஆபத்து நாளில் நம்மை தப்புவிக்கிறவர், வேடின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு அவர் நம்மை தப்புவிக்கிறவர். சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்தலாமா? வேடின் கண்ணிக்கு தப்புவிக்கிறவர், பாழாக்கும் கொள்ளை நோக்கி

எங்களை மூடி மறைக்கிற பரிசுத்தரே, ஆபத்து நாளில் எங்களை கூடார மறைவில மறைக்கிற பரிசுத்தரே, சேர்ந்து அந்த கர்த்தரை ஆராதிக்கலாமா? அவர் நம்முடைய ஆபத்து நாட்கள்ல கூடார மறைவில மறைக்கிறார், கண்மலையின் மேல ஒழித்து வைக்கிறார், தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறார். அவர் எத்தனை பரிசுத்தர், அவர் எத்தனை நல்லவர், அவரை போல வேறொரு தேவன் இல்லை. அவர் ஆராதிக்கலாமா? அறிக்கை செய்ய பார்க்கலாப்பா. எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிறவரே, உமது சிறகுகளின் நிழலில் எங்களை பாதுகாக்கிறவரே, உன்னத மாணவின் மறைவில் எங்களை

எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, வேடரின் கண்ணிக்கு அவனை தப்புவிக்கிறார். பாழாக்குகிற கொள்ளை நோய் இன்னைக்கு தேசங்கள் எல்லாம் உலகம் எல்லாம் பரவி கொண்டிருக்கிற கொள்ளை நோய்க்கு அவர் தப்புவிப்பார். இந்த வார்த்தை என்னோடு கூட சேர்ந்து அறிக்கை செய்வீங்களா? என்னை தப்புவிப்பார், என் குடும்பத்தை தப்புவிப்பார், என் சபையை தப்புவிப்பார், ஓ என கருமையானவர்களை தப்புவிப்பார், என் தேசத்தை தப்புவிப்பார், என் ஜனங்களை தப்புவிப்பார். சேர்ந்து

எங்களை விடுவிக்கிற பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை விடுவிக்கிற பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. உமது சிறகுகள் இன்றைக்கு நிழலாய் வரட்டும்ப்பா. கவலையோடு அமர்ந்திருக்கிற அநேக குடும்பங்களுக்கு உமது சிறகு, உம்முடைய சமூகம், உம்முடைய சிறகு இப்படி பிள்ளைகளை மூடி மறைக்கட்டும். பாழாக்குகிற கொள்ளை நோக்கி இப்படி ஜனங்களை தப்புவீங்க ஆண்டவரே. எல்லாம் அப்படி ஒரு நிமிடம் பாழாக்குகிற கொள்ளை நோயை கடிந்து ஜெபிக்கலாமாப்பா. எங்கள் தேசத்தில் பாழாக்கி கொண்டிருக்கிற கொள்ளை நோய், உலகம் எங்கிலும் பாழாக்கி கொண்டிருக்கிற கொள்ளை நோய், இனிமேல் அதனுடைய வல்லமைகள் மட்டுப்படுவதாக. அதில் தாக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக. பாழாக்குகிற கொள்ளை நோய் தாக்கப்பட்ட ஜனங்கள் சுகம் பெறுவார்களாக. விடுதலை சம்பவிப்பதாக. அற்புதங்கள் நடப்பதாக. கர்த்தர் அப்படியே செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.

எத்தனையோ மனுஷங்க நீங்க பாத்துருக்கலாம் உங்க சபையில, உங்க ஊழியத்துல, உங்க வாழ்க்கையில, ஆனா ஒருத்தர் கூட இயேசுவை போல இல்ல. உதவி செய்றேன்னு சொன்ன எத்தனையோ நபர்கள் விலகி போயிட்டாங்க. உங்களுக்கு ஒத்தாசையா ஊழியத்துல இருப்பேன்னு சொன்ன எத்தனையோ பேர் விலகி போயிட்டாங்க. பாஸ்டர் உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்ன எத்தனையோ பேர் விலகினாங்க. ஆனால் கரத்தை பிடித்தவர் இதுவரைக்கும் விலகவில்லை. கரத்தை பிடித்து நடத்துகிறவர் இதுவரைக்கும் விலகவில்லை. இதுவரைக்கும் புறக்கணிக்கவில்லை. இதுவரைக்கும் தள்ளவில்லை. இதுவரைக்கும் ஆதரவை நடத்தினார். இனிமேல் நடத்துவதற்கு அவர் போதுமானவர். இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் நடத்தினவர், இனிமேல் நடத்துவதற்கு போதுமானவர். நல்ல வாயில திறந்த அப்பாவுக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி கத்தரை துதிங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆணுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை புறக்கணிப்பதில்லை, உன்னை தள்ளுவதில்லை. அவர் உன்மேல் ஆதரவாய் இருக்கிறார், உன்மேல் ஆதரவாய் இருக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மகிமையுள்ளவர், மகிமையுள்ளவர். நல்ல கரங்களை தட்டி இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேல் நடத்துவார், இதுவரைக்கும் தாங்கினவர் இனிமேலும் தாங்குவார், அவர் இனிமேலும் தாங்குவார். உன்னை ஆதரித்து நடத்துகிறவர் அவர் அல்லவா?

மட்டும்தான் ஆண்டவரே, எல்லா கனம் உமக்கு மட்டும்தான் ஆண்டவரே, எல்லா புகழ் எல்லா மேன்மை எல்லா ஆராதனை சகலமும் உமக்கு மட்டும்னு சொல்றவங்க எல்லா தலைக்கு மேல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம். உயர்த்துறோம் டாடி, உயர்த்துகிறோம் டாடி, உங்களுடைய நாமத்திற்கு மகிமை வரப்படுகிறோமா. இது எத்தனை நல்லவர், இது எத்தனை நல்லவர், இது மாறாதவர், மகிமையுடையவர். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை.

பாதையில ஆண்டவர் பலன் தந்தாரு. இந்த சபை இத்தனை ஆண்டுகள் வளருவதற்கு, இத்தனை ஆண்டுகள் வருவதற்கு அவர் பலனை தந்தாரு, சுகத்தை தந்தாரு, ஆரோக்கியத்தை தந்தாரு, மேன்மைப்படுத்தினாரு, நம்மை உயர்த்தினாரு. அவர் எத்தனை நல்லவர், நல்ல கையை தட்டி ஒரு விஷயம் கூட அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் எத்தனையோ மனிதர்கள் கைவிட்ட பொழுது இந்த ஊழியத்தை நடத்தினீங்களே, எங்களை நடத்தினீங்களே, எங்க குடும்பத்தை நடத்தினீங்களே, இதுவரைக்கும் ஆதரவா இருந்தீங்களே, இதுவரைக்கும் ஆச்சரியமா நடத்தினீங்களே, இதுவரைக்கும் ஆச்சரியமா நடத்தினீங்களே, எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். 13 ஆண்டு காலமாக நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். 13 ஆண்டு காலமாக ஆச்சரியமா நடத்தின தேவர் இனிமேல் நடத்துவார். ஊழிய பாதையில சோர்ந்து போக வேண்டாம். தேவனுடைய கரம் இன்றைக்கு ஆதரவாய் வருகிறது. இதுவரைக்கும் ஆதரித்து வந்த தேவன், இதுவரைக்கும் ஆதரவாய் நடத்தின தேவன் இனிமேல் நடத்துவதற்கு அவர் போதுமானவர், இனிமேல் நடத்துவதற்கு போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமே. நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தில் மகிமை செலுத்தி பார்க்கலாம். இனிமேல் நடத்துவார், இனிமேல் நடத்துவார், இனிமேல் நடத்துவார். ஆச்சரியமா நடத்துகிறவர். அந்த தேவனை ஆராதிக்கலாமா? அந்த தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அந்த தேவனை கனப்படுத்தலாமா? அவர் நல்லவர். இதுவரைக்கும் தாங்கினாரு. புறக்கணித்த அநேகர் மத்தியில நம்ம கரத்தை பிடித்து தூக்கினாரு. ஓ, அநேகர் கைவிட்ட நிலையில நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கினாரு. அநேகர் நம்மை கைவிட்ட பொழுது அவர் நம்மை தாங்கினார், நம்மை ஏந்தினார், நம்மை சுமந்தார், தப்பு வீட்டார். இதுவரைக்கும் விட்டு விலகல, இதுவரைக்கும் நம்ம விட்டு விலகல, இதுவரைக்கும் நமக்கு ஆதரவா இருந்தார், இதுவரைக்கும் நமக்கு அடைக்கலமா இருந்தார். அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை, அவரை போல வேறொரு ரட்சகர் இல்லை, அவரை போல வேறொரு மீட்பர் இல்லை. அவரே சர்வ வல்லவர், அவரே மாறாதவர், அவரே மகிமையுடையவர். நல்ல கரம்

சொல்லுங்க. நீங்க துதிக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், ஆராதனைக்கு பாத்திரர், ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர். அல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி பாத்திரரே, மேலானவரே, உயர்ந்தவரே, மகிமையுடையவரே, கிருபையுடையவரே, ஆச்சரியமானவரே, அற்புதமான நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நீரே போற்றுதலுக்குரியவர், வாழ்த்துதலுக்குரியவர், வணக்கத்திற்குரியவர், மகிமைக்குரியவர், கிருபைக்குரியவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அவர் பாத்திரர், மகிமையுடையவர்,

0: உள்ள ஆண்டவரே,
1: உம்மை போல் வேறு தெய்வமில்லை.
0: There is none like you, Lord. உம்மை போல் ஒருவர் இல்லை. உம்மை போல் ஒரு பரிசுத்தர் இல்லை. உம்மை போல் ஒரு மீட்பர் இல்லை. நீரே பரிசுத்தர், நீரே மாறாதவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி சொல்லுங்கப்பா. மகிமை உடையவர், கிருபை உடையவர், ஆராதனைக்கு பாத்திரர், தன மகிமைக்கு பாத்திரர், போற்றுதலுக்குரியவர், வாழ்த்துதலுக்குரியவர், வணக்கத்திற்குரியவர். உயர்த்துகிறோம்ப்பா, எங்க நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திரம், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம்ப்பா. உயர்ந்திருப்பீராகப்பா, உயர்ந்திருப்பீராக. எல்லா கன மகிமை உமக்கு செலுத்துவோம்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ரூபாவும் கார்த்திக்கும் திருமணம் செய்து ஒரு வருடம் உருண்டோடிவிட்டது. கார்த்திக்கின் முன்னோர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள். தாயின் மூலம் கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து கொண்ட கார்த்திக் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணம் செய்தான். கணவன் மனைவி இருவரும் நல்ல அன்பும் ஐக்கியமும் இருந்தாலும் ரூபா தன்னுடைய கணவனின் தாயோடு சரளமாக பேச அறியாதவளாயிருந்தாள். அவளுடைய அந்த அமைதி கணவனினுடைய தாயை துக்கப்படுத்துகிறது என்பதை அவள் அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. கார்த்திக் குடும்பத்தில் திருமணம் செய்து வந்த மற்ற மருமக்கள் அனைவருமே தங்கள் மாமியாரோடு மனம் திறந்து பேசும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தந்தையை இழந்த ரூபா அடிக்கடி தன்னுடைய அறையின் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாள். காரணம், அவளுக்கு இருந்த தன்னை குறித்த ஒரு குறைவான எண்ணம்தான். நான் பேசினால் அத்தை என்ன சொல்வார்கள் என்ற ஒரு பயம் தயக்கம் அவளை அழுத்திக் கொண்டே இருந்தது. அதே நேரம், ஏன் என்னுடைய மருமகள் என்னிடம் நன்றாக பேச மறுக்கிறாள், என் மேல் எதுவும் குறையை கண்டுபிடித்து விட்டாளோ என்று மாமியாரும் கலக்கத்தில் இருந்தார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆலயம் சென்ற பொழுது அவர்கள் கேட்ட செய்தி, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்பதே. செய்தியை கவனமாக கேட்ட மருமகள் அத்தையினிடத்தில் அதிகமாக பேசி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த தீர்மானித்தாள். அவளுடைய அத்தையும் மருமகள் வேறு ஒரு பெண் என்ற எண்ணம் இல்லாமல், என் மகளிடம் நான் பேசுவது போல் அவள் தயங்கினாலும் நான் பேசுவேன் என்ற தீர்மானத்தோடு வீட்டிற்கு வந்தாள். அன்று முதல் தன் அத்தையை மகிழ்விக்க ரூபா அடிக்கடி சின்ன சின்ன காரியங்களையும் அத்தையோடு பேச ஆரம்பித்தாள். தன்னுடைய மருமகளை மகளைப் போல நினைக்க ஆரம்பித்த அத்தை அடிக்கடி தன்னுடைய மருமகளை அழைத்து அவளுடன் பேசி மகிழ்ந்தாள். ஆம் நண்பர்களே, நாம் நல்ல உறவில் வளர தேவன் விரும்புகிறார். ஆனால் உறவு வளராமல் அமைதி எனும் வேதனை போர்வையால் மூட தீயவன் திட்டமிடுகிறான். நம் குடும்ப உறவுகளோடு நாமே அடிக்கடி மனம் திறந்து பேசி மகிழ்ச்சியான சாட்சியான வாழ்க்கை வாழ்வோமா? தாழ்வு மனப்பான்மையா அல்லது பெருமையான எண்ணமா? நல்ல உறவிற்கு தடையாயிருப்பது எது என்று கண்டறிந்து அதை தகர்த்து வெற்றி காண்போமா?

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா. வல்லமை

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவும்

2 கொரிந்தியர் 1 அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவளாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதலடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலம் செய்கிறது. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவளாயிருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மருத்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால்

நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாயிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒட்டும் கொண்டும் இருக்கிற காரியங்களே அன்றி வேறொன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை. முடிவு பரியந்தமும் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பியிருக்கிறேன். கர்த்தராய் இயேசுவுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாயிருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாயிருக்கிறதே ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே. நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறபடியினால் உங்களுக்கு இரண்டாம் திறமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும், பின்பு உங்கள் ஊர்வழியாய் மக்கெதோனியா நாட்டுக்கு போகவும், மக்கெதோனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்துக்கு வரவும், உங்களால் யூதேயா தேசத்துக்கு வழிவிட்டு அனுப்பப்படவும் யோசனையாயிருந்தேன். இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ, அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்திலே இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனா? நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. உங்களுடைய கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். மேலும் நான் உங்களை தப்ப விடும்படிக்கே இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்துக்கு வராதிருக்கிறேன் என்றும் என் ஆத்மாவின் பேரில் தேவனையே சாட்சியாக கோருகிறேன். உங்கள் விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரியாயிராமல் உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயராயிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலைநிற்கிறீர்களே.

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

0: கல்வாரி சிலுவையிலே நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு எண்ணெய் எதற்கு, ஒய் ஆயில். யாக்கோபு வாசிக்க வேண்டிய பகுதி யாக்கோபு 5:13-18. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சுகமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாயிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. மனப்பாட வசனம் யாக்கோபு 5:15. விசுவாசம் உள்ள ஜெபம் நோயுற்றவனை குணமாக்கும். ஆண்டவர் அவனை எழுப்பி விடுவார். அவன் பாவம் செய்திருந்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். The prayer offered in faith will make the sick person well. The Lord will raise him up. If he has sinned, he will be forgiven. யாக்கோபு 5:14 வியாதி உள்ளவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்பதை திருமறை கூறுகிறது. இதை சுட்டி காட்டி ஜெப எண்ணெய் என்று இப்பொழுது பாட்டில்களில் அடைத்து பிரசங்கிகளால் விற்கப்படுகிறது. இக்காரியத்தை குறித்து வேதம் என்ன கூறுகிறது என்று உண்மை கிறிஸ்தவர்கள் அறிய விரும்புகின்றனர். அதை நாம் கவனிப்போம். மகிழ்ச்சிக்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசனை தைலங்கள் பயன்படுத்தப்பட்டன. துக்க நேரத்திலோ அவை அகற்றப்பட்டன. திருமறை காலங்களில் மருத்துவ சிகிச்சைக்காகவும் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது. ஒரு சில வசனங்கள் ஏசாயா 1:6, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இன்னொரு வசனம் எரேமியா 8:22, கிளையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியம் அங்கு இல்லையோ, பின்னையே என் ஜனமாகிய குமாரத்தி சுகமடையாமல் போனாள். சுகமளிக்கும் ஊழியத்திற்காக புறப்பட்டு சென்ற போது இயேசுவின் சீடர் இந்த யூத பழக்கத்தை தொடர்ந்து கையாடினர். அதைத்தான் மார்க் 6:13 வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு முக்கியமாக யாக்கோபு எழுத கடிதம் வியாதியுள்ளவருக்கு எண்ணெயை பயன்படுத்த சொல்லுகிறது. நான் வாசித்த பகுதியிலே இவ்வித சம்பவங்களில் பூசி, எண்ணெய் பூசி என்று தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ள அலைஃபோ என்னும் கிரேக்க சொல்லுக்கு உடலில் தேய்ப்பது என்று பொருள். வியாதியுள்ள விசுவாசிகளுக்கு ஜெபமும் சிகிச்சையும் தேவை என்பதையே இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது உன் வயிற்றிலே அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காக தண்ணீரோடு திராட்சை ரசமும் சேர்த்துக்கொள். மேலும் எண்ணெய் என்பது வேதத்தில் தூயாவியானுக்கு ஒரு அடையாளம். தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், அரசர்கள், ப்ராபட்ஸ், பிரீஸ்ட் அண்ட் கிங்ஸ் இவர்களெல்லாம் அந்த பணிக்காக நியமிக்கப்பட்ட போது எண்ணெயால் அபிஷேகிக்கப்பட்டனர். எனவே நோயுற்றோருக்கு ஊழியம் செய்கையில் அவர்களுடைய நம்பிக்கையை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணெயை ஒரு தொடுதலின் அடையாளமாக, எ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பயன்படுத்துவதில் தவறேதும் இல்லை. ஆனால் ஜெபிக்கப்பட வேண்டியதோ அபிஷேகிக்கப்பட வேண்டியதோ எண்ணெய் அல்ல. அப்படி செய்வது சிலை வணக்கம், விக்கிரகாராதனை. எண்ணெயில் எந்த வல்லமையும் இறங்குவது இல்லை. ஜெபம்தான் நோயுற்றவரை குணமாக்கும். புதிய உடன்படிக்கையில் கடவுள் எந்த பொருளையும் அபிஷேகிப்பதோ பரிசுத்தப்படுத்துவதோ இல்லை. அபிஷேகமானது மாம்சமான மக்கள் மீது மட்டுமே இறங்கும். சுகமடைப்பு ஊழியம் செய்ய வேண்டிய பொறுப்பு முக்கியமாக உள்ளூர் சபை மூப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அடுத்து விசுவாசிகள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். அதே அத்தியாயம் 16 வசனத்திலே நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஜெபமனுங்கள் என்று இருக்கிறது. சுகமளிப்பு ஊழியர்கள் கிறிஸ்தவர்களை ஜெபத்திற்காக உடனே தங்களுக்கு கடிதம் எழுதவும் தொலைபேசியில் தெரிவிக்கவும் கூடாமல், துணி எண்ணெய் போன்றவற்றை பார்சலில் அனுப்பாமல், விசுவாசிகளையும் மேப்பர்களையும் உள்ளூர் சூழலிலேயே ஜெபித்து சுகமளிப்பு ஊழியத்தை வளர்ப்பிக்க அவர்கள் ஊக்குவிக்க வேண்டும். இப்படி செய்தால் குணமளிக்கும் வரங்களை பயன்படுத்துவதில் உள்ள நெறிகட்ட இன்றைய முறைகளுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்கலாம். மதுரையைச் சேர்ந்த லா பொன்னுசாமி ஐயர் அவர்கள் பாடிய ஒரு கீர்த்தனையிலிருந்து இரண்டு வரிகளை வாசிக்கிறேன். பிணியாளிக்கு நம்பிக்கை தாருமே, மருந்தோடே உமது பேரதிசய கிருபை கூறுமே பரம வைத்தியா. விசுவாசமுள்ள ஜபம் நோயுற்றவனை குணமாக்கும். ஆண்டவர் அவனை எழுப்பி விடுவார். அவன் பாவம் செய்திருந்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எங்கள் பரம வைத்தியரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இந்த வேளையிலே வருகிறோம். நீர் அனுப்பியுள்ள குணமளிக்கும் வரங்களுக்காக, எங்களுக்கு தந்துள்ள குணமளிக்கும் வரமுள்ள ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சி செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களிலே சுகவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வல்லமை மாறி போகவில்லை. அற்புதம் செய்ய எப்பொழுதுமே உமக்கு காலம் பிந்தி போகவில்லை. இப்பொழுதும் நீர் அற்புதங்களை செய்கிறீர். உம்முடைய வல்லமை, உம்முடைய வார்த்தையினுடைய வல்லமை என்று போல் இன்றும் உள்ளது. கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும், இவர்கள் எல்லாரும் இப்பொழுது சுகமாக எழுந்திருப்பார்கள். கர்த்தாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கரம் நீட்டி தொட்டு பரிசுத்தாவியானவரின் வல்லமையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரமுள்ள நாமத்தினால், அவருடைய தலைமுகளால் நீர் இவர்களை குணமாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
1: சம்மா, யெகோவா சம்மா.

Thank you, Holy Spirit. வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், the fear of the Lord. Amen. Hallelujah. சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. It stands forever. Amen. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கின்றன. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் கைக்கொள்வதற்கு, உம்முடைய சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளாய், வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கு கிருபை தருவீராக.

நோக்கி கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லாம் தோற்று போன நேரத்துல எங்களை கைவிடாமல், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Even at the brook of Besor, if you can provide Elijah the prophet of God Jesus through a

கழண்டு போயிடுவாங்க. காரியம் முடிஞ்ச உடனே அவங்க கழண்டுருவாங்க, நம்மளை விட்டு விளங்கிடுவாங்க. அதுதான் இந்த உலகம். ஆனால் அந்த ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அப்படி இல்லை. முடிவு பரியந்தம் கூட இருப்பது அல்லாஹ்.

சுமக்கிற கரம், எங்களுக்கு வழிகாட்டுகிற கரம், எங்களை பாதுகாக்கிற கரம், என் நீதியின் வலது கரத்தில் நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை உருவாக்குவேன். இந்த நாட்களில் எங்களை உருவாக்க மாட்டேன். வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில தேவ சித்தத்தின் வழியில ரெண்டு கைய உயர்த்தி ஹல்லேலூயா, உங்க வழியில வெளிச்சத்தின் பாதையில நாங்க நடக்கணும், நாங்க தவறிவிடக் கூடாதாண்டவே. பொல்லாங்கல் எவனை விழுங்குறாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி திரிகிறானே. ஹல்லேலூயா, the enemy is roaring, hallelujah, hallelujah, like a, hallelujah, like a lion, oh God. God help us, we need you, without you we cannot make it, oh God.

ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. We want to thank you for your presence. Thank you for your love. நீர் நடத்துவீராக. நீர் எங்களை சுமப்பீராக. ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்திலே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். நெகேமியா 8:10. அமெரிக்காவில் வாழும் கருப்பின மக்களின் சம உரிமைக்காக போராடியவர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவர்களுடைய குடும்ப நண்பராகிய போதகர் ஒருவர் அவருடைய தாய் தகப்பனை ஆறுதல் படுத்தும்படி அட்லாண்டாவில் இருந்த அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார். அதன் பின்பு 2 வருடம் கழித்து மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் சகோதரன் ஏடி வில்லியம்ஸ் தண்ணீரில் மூழ்கி மறித்து போனார். அப்போதும் இந்த போதகர் அட்லாண்டாவில் இருந்து அவர்கள் வீட்டிற்கு சென்று அவருடைய தாய் தகப்பனை ஆறுதல் படுத்திவிட்டு வந்தார். அதன் பிறகு ஆலயத்தில் ஆராதனை நேரம் பியானோ வாசித்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் தாய் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போதும் அந்த போதகர் அவருடைய தகப்பனை ஆறுதல் படுத்தும்படி அங்கே சென்றார். ஆறுதலாக என்ன வார்த்தை சொல்வது என்று அவருக்கு தெரியவில்லை. வீட்டில் ஜூனியரின் தகப்பனை தவிர வேறு யாரும் இல்லை. அவர் அனைத்து உறவுகளையும் இழந்து போயிருந்தார். இந்த போதகர் பெட்ரூமில் இருந்த அந்த தகப்பனை பார்ப்பதற்கு சென்றார். போதகரை பார்த்ததும் அவரே வெளியே வந்து போதகரை வரவேற்றார். மேலும் அவர் அந்த போதகரை பார்த்து, நான் இப்போது இங்கே இருப்பதை குறித்து சந்தோஷப்படுகிறேன், மேலும் என்னோடு மீதம் இருப்பவைகளுக்காக தேவனை துதிக்கிறேன் என்றார். இவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த போதகருக்கு விளங்கவில்லை. எனவே போதகர் அவரிடம், இன்னும் உங்களிடம் என்ன மீதம் இருக்கிறது, அனைவரும் மறித்து விட்டார்களே என கேட்டார். அதற்கு அந்த தகப்பன், என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகத்தின் உறவுகள் மாறி போனாலும் நம்மை விட்டு பிரியாதவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஒரு சிறிய இழப்பு வந்தாலோ, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டாலோ மனிதர்கள் தங்களை மாய்த்துக் கொள்கின்றனர். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கோ அந்த சூழ்நிலையில் தேவன் தம்மில் நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதுவே நமது பலன். நமக்கு முன்னோடின பரிசுத்தவான்களும் வேதாகம புருஷர்களும் இழப்பின் போதும் தோல்வியின் போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருந்தும் கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்தி கொண்டும் இருந்ததால் அவர்கள் இழந்தவைகளை மீண்டும் பெற்றார்கள். யோபுவின் இழப்பு மிகப்பெரிய இழப்பு. எல்லாவற்றையும் யோபு இழந்து போனாலும் கர்த்தருக்குள் தனக்கு இருந்த விசுவாசத்தை யோபு இழந்து போகவே இல்லை. ஆகவே யோபு இழந்த அனைத்தையும் இரட்டிப்பாக தேவன் அவருக்கு தந்து அவரை ஆசீர்வதித்தார். தாவீதின் உடைமைகள், அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள் அனைவரையும் அமலேக்கியர் சிறைப்பிடித்து சென்றார்கள். தாவீது மிகவும் அழுதான். ஆனாலும் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டதால் இழந்து போன அனைத்தையும் திருப்பிக் கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, கடினமான சூழ்நிலைகளில் நாம் நம்மை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவே நமது பலன். நம் தேவன் நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அவர் நம்மை வழி நடத்துவார், மீட்டு தருவார். பேதுரு கடல் மீது நடந்தபோது மூழ்க தொடங்கினார். தான் மூழ்கி போய் விடுவேனோ என்று பயந்தபோது இயேசு கிறிஸ்து அவரை கைப்பிடித்து தூக்கிவிட்டு கடல் மீது மீண்டும் நடக்க வைத்தார். அந்த தேவன் நம்மோடும் இருக்கிறார். நம்மையும் மூழ்கி போக அனுமதிக்க மாட்டார். நம்மை மீண்டும் நிலைநிறுத்துவார். ஆகவே நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்போம்.

பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாள் தியானத்திற்கு நீதிமொழிகள் 18:19. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்களுடைய பாதையோ காரிடலை போல் இருக்கும். தாங்கள் இடர்வது என்னதில் என்று அறியார்கள். இப்போ ரெண்டு பேருடைய பாதையை குறித்து இங்கே அந்தது நமக்கு போதிக்கிறத பார்க்குறோம். ஒன்று நீதிமானுடைய பாதை, அடுத்தது துன்மார்க்குடைய பாதையோ. இப்போ ரெண்டு பேருடைய பாதை எப்படி இருக்குது, இப்போ நம்ம பாதை எப்படி இருக்குது. இப்போ நாம் இதுதான் ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். நீதிமானுடைய பாதை இப்படி இருக்குது, துன்மார்க்குடைய பாதை எப்படி இருக்குது, இன்றைக்கி ஓம் பாதை எப்படி இருக்குது, நம்ம பாதை அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ அதுக்கு தான் நம்மளோட ஆண்டவர் பேசுகிறார். நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குதுன்னா பிரகாசமாக இருக்குதுன்றார். பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்குது. அது அதுவும் பாருங்கள், நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும். அது ஏன் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும்னு சொல்கிறார்? ஏழு மார்னிங் எழுந்து இருக்கிற சூரியனை போல் இருக்கும், இல்லை மறைகிற சூரியனை போல் இருக்கும், இல்லை சூரியனை போல் இருக்குன்னு சொல்லாமல் நடுப்பகல் சூரியனை போல் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த நடுப்பகல் சூரியன் தான் இருக்கிறதுலே ஹைலைட், வெளிச்சத்திலே என்னது ஹைலைட் எது? உச்சி வெயில் தான். உச்சி வெயில் அடிச்சதுன்னா எல்லா இடமும் என்னவாக இருக்கும், நல்ல வெளிச்சம் பரவலாக தெரியும். சாயந்தரம் மாலை மயங்குற நேரத்தில் கூட சில பேருக்கு என்ன செய்ய கண்ணு தெரியாது, ஆனால் நடுப்பகலில் வெளிச்சத்தில் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அப்போ நீதிமானுடைய பாதை அந்த மாதிரி இருக்குன்றார். அப்போ நடுப்பகல் வெளிச்சம் போல, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும் அவருடைய பாதை. ஏன் அவங்க பாதை அப்படி இருக்குது, நீதிமானுடைய பாதை ஏன் அப்படி இருக்குது அப்படின்னாக்கா கொஸ்டின், நீதிமானுடைய முகம் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிரகாசத்தை அவங்க மேலே வீசுறதுனால அவங்களுடைய பாதை எப்படி இருக்குது, பிரைட்டாக இருக்குதுன்றார். ஏன் அப்படின்னாக்கா இப்போ அங்கே பரலோகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லைட்டு எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. போயிட்டு வந்தவங்க பார்த்துட்டு வந்தவங்க எலக்ட்ரிசிட்டியோ அந்த வெளிச்சமோ அல்லது சூரிய பிரகாசமோ அங்கே கிடையாது. ஏன்னா அது சூரியனுக்கு எல்லா மண்டலத்துக்கும் அப்பால் தான் இருக்குது பரலோகன்றாங்க. மண்டலத்துக்கு அப்பால், வானமண்டலத்தினுடைய எல்லா காரியத்துக்கும் அப்பால் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிறதுலே அதிகமான பிரகாசமாக இருக்குதுன்றாங்க, செம்ம லைட்டாக இருக்குதுன்றாங்க. அந்த பிரகாசம் எங்கிருந்துடா வருதுன்னாக்கா ஆண்டுடைய முகத்திலேருந்து அந்த பிரகாசம் எல்லா இடத்துக்கும் தெரியுதான். அந்த அவ்வளோ பிரகாசமாக இருக்குதுன்னா அப்போ எப்போ சூரியனை விட பிரகாசமான ஒரு முகம் அவருக்கு, அவருடைய வெளிச்சம் அந்த மாதிரி அந்த பரலோகம் முழுவதும் வீசுது. அங்கே எலக்ட்ரிக்கு சிட்டி இதெல்லாம் கிடையாது, பல்போ லைட்டோ அது மாதிரிலாம் கிடையாது. அவருடைய அந்த பிரசன்னம், அவருடைய மகிமையின் பிரசன்னம் வெளிச்சமாக எல்லா இடத்துக்கும் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்லும்போது ஒரு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சது ஞாபகம் வருது. அதாவது விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுறவங்க, தொலைநோக்கு ஆராய்ச்சி பண்ணுறவங்க, இந்த நட்சத்திரம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்கள, அவங்க வந்து திடீர்னு ஒரு நாள் வட திசையில் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, ரொம்ப ஒரு வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு ஜஸ்ட் அப்படி தெரிஞ்சது. அப்போ கிழக்கில் தான் வெளிச்சம் தெரியும், ஏன்னா கிழக்கில் தான் சூரியன் உதிக்குது, மேற்கில் போய் மறையுது. அப்போ அந்த மாதிரி திசையை விட்டுட்டு இது சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து என்ன செய்யுது, வெளிச்சம் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. பார்த்தாக்கா இன்னும் நல்ல பவரான இதெல்லாம் வச்சு பார்த்தாக்கா அப்போ அந்த இடத்துல ஒரு சவுண்டு வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த சவுண்டு வந்து அந்த வெளிச்சமும் சவுண்டும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த சவுண்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழி லாங்குவேஜையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க கம்ப்யூட்டரில் போட்டு, எந்த லாங்குவேஜுக்கும் அது என்ன செய்யலை, தொடர்பு இல்லாமல் இருக்குது. அப்போ அது ஒரு அப்படியே ஒரு ராகமான ஒரு சவுண்டாக அது, அந்த ஒரு கானம் மாதிரி, அதாவது பாடல் மாதிரி சத்தம் கேட்குது. அந்த பாட்டு சத்தமும் அந்த ஒலியும் எங்கேருந்து வருதான், வடக்கிலிருந்து, வட திசையிலிருந்து வருது ஒலி. அவ்வளோ பிரகாசமான ஒலின்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிளில் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, வட திசையில் தான் பர்வதம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. எங்கே இருக்குது பரலோகம், எங்கே இருக்குது, வட திசையை நோக்கி. அதே போல் எருசலேம் ஆலயம் வட திசையில் தான் இருக்குது. அன்னைக்கு வந்து தொழுது கொண்டவங்களாம் எந்த திசையை தான் பார்த்து தொழுது கொண்டாங்களாம், வட திசையை பார்த்து தான் தொழுது கொண்டாங்களாம். தானியேல் இவங்கெல்லாம் வந்து பலகனியை திறந்து எருசலேமை நோக்கி தொழுதார்கள்னாக்கா அந்த வட திசையில். அப்போ வடக்கில் தான் பர்வதம் இருக்குது, பரலோகம் இருக்குதுன்னு அந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆராய்ச்சியில் அப்போ அங்கே பவரான ஒரு வெளிச்சம் இருக்குதுன்றதையும் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அங்கே சூரியனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ என்னன்னாக்கா, தேவனுடைய மகிமையின் பிரகாசம் அந்த வட திசையில் அந்த பர்வதத்தில் என்ன செஞ்சுருக்குது, அதுவே லைட் வெளிச்சமாக இருக்குது, ஒளியாக இருக்குது, சூரியனை விட பல மடங்கு ஒளியாக இருக்குதுன்றார். அப்போ இதுதான் இன்றைக்கி இதை வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, இந்த குல்ஷான் எஸ்தர்னு ஒரு புஸ்தகம் படித்தேன். அந்த குல்ஷான் எஸ்தர் வந்து பிறவிலே ஊனம், பிறவிலே கை காலு கிடையாது. அவங்க அப்பா எங்கெங்கே முஸ்லீம், அவங்க பாகிஸ்தானில் ராவல்பிண்டின்ற இடத்துல இருந்தாங்க. ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி, பெரிய பணக்காரங்க. ஒரு அண்ணனும் ஒரு மகா தங்கச்சியும் இருந்தாங்க. இவர் தங்கச்சி வந்து ஊனம் முட்டவர், அவங்க அப்பா பெரிய பணக்காரர். ஆனால் அவர் போயிட்டு ஏதோ அமெரிக்கா ஹாஸ்பிட்டலில் இந்த எம்ஜிஆரை கொண்டு போய் வச்சாங்க, புருக்லின் ஹாஸ்பிட்டல்லாம் வச்சு பார்த்தாரு, லண்டனில் போய் பார்த்தாரு. இது இளம்பிள்ளை வாதத்துக்கு வைத்தியமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஆன்மீகத்தில் போய் மெக்கா மெதினா கொண்டு போனார், அங்கே இருக்கிற ஜம்ஜம் தண்ணீர்லாம் எடுத்து வந்து அவளுடைய மேலே ஊற்றினார் தலையில் புனித நீர்ன்னு. அப்பயும் காலில் இருந்து என்ன செய்யலை, கை கால் சரியாகலை. அதே கவலையில் இட்டுட்டு வந்து அப்படியே செத்து போயிட்டார். செத்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அம்மா அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டார், நீ குரானை வாசிமா டெய்லிக்கும் அப்படின்னு அப்பா செத்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்து போயிட்டார். சரி, அப்பா சொல்லிட்டு போனாருன்னு குரானை வாசித்தா, டெய்லியும் வாசித்தா. அதில் மரியம்பின்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த மரியம்பி அதிகாரத்தை வாசிக்கும்போது ஈசா நபின்னு ஒருத்தர் வருவார். ஈசா நபின்னா ஏசு கிறிஸ்து, அவங்க லாங்குவேஜில், முஸ்லீம் லாங்குவேஜில் ஈசா நபி, உருதுல ஈசா நபின்னு ஒருத்தர் வருவார். அவர் குஷ்டரோகிகளை நல்லாக்குவார், முடவர்களை நடக்க வைப்பாருன்னு சொன்னோடனே, அப்போ ஈசா நபி முடவர்களை நடக்க வைப்பார்னா அப்போ நானும் உண்டு தானே, அந்த ஈசா நபி ஏன் என்ன சுகமாக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே வந்தது. ஆனால் அவரை பற்றி திரும்ப அந்த மரியம்பின்ற அதிகாரத்தை தவிர வேறு எந்த அதிகாரத்துலேயும் அவங்க இல்லைன்னொடனே வேலைக்காரியை கூப்பிட்டு, இது என்ன, இது ஈசா நபி யார் அப்படின்னு சொல்லி விசாரித்து, அவர் தான் ஏசு கிறிஸ்து, நம்ம அவரெல்லாம் நம்ம வணங்கக்கூடாது, அது கிறிஸ்துவ கடவுளை அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரி சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் இருக்கட்டும், கடவுள்லாம் அப்புறம் இருக்கட்டும், கிறிஸ்துவ கடவுள் அந்த புஸ்தகம், அவரை பற்றின புத்தகம் இருக்குது அப்படின்னு, இருக்குது பைபிள் இருக்குது அப்படின்னொடனே, பைபிளில் தான் அவரை பற்றி இருக்குதுன்னு, சரி அதை ஒன்று வாங்கிட்டு வா நான் படிக்கணும் அப்படின்னுக்கிறேன். அவள் பயந்து பயந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறான். அதை படித்த பிறகு, அந்த புதிய ஏற்பாடை படித்த பிறகு, ஏசு கிறிஸ்துவ யார், அவர் எப்படிப்பட்டவர், என்னன்ற எல்லா டீட்டெயிலும் யாருக்கு தெரிஞ்சுது, அந்த குல்ஷானுக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்சோடனே உள்ளுக்குள்ளார விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான், கட்டாயம் ஏசு கிறிஸ்து நிச்சயமாக என்னை குணமாக்குவார் அப்படின்னு. அவளுடைய விசுவாசம் பயங்கரமாக பெருகெடுத்து ஓடிச்சு. ஓடனோடனே ஒரு நாள் நடந்த சம்பவத்தில், ஒரு நாள் நடந்தது, ஒரு ஃபைன் மார்னிங் இந்த மாதிரி ஒரு 4 மணி இருக்கும். 4 மணிக்கு அவர் ரூமில் ஒரு சின்ன வெளிச்சம் வந்துச்சான், அப்புறம் பெருசாகச்சான். அந்த வெளிச்சம் பெருசானோடனே இவன் போய் தடவி பார்த்துக்கிறா, வெளிச்சம் பெருசாகுது, என்னடா இது, நம்ம லைட்லாம் போட்டுகிட்டே தூங்கலையே, லைட் ஆஃப் பண்ணி தானே இருந்தோம். இப்போ லைட்லாம் பார்த்தா எல்லா லைட்டும் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு, எந்த பல்பும் எரியல. ஆனால் அந்த ரூம் பிரகாசமாக இருந்தது. எங்கேருந்து வருதுறான்னாக்கா, அங்கே 12 பேர் நிற்கிறாங்களாம், 13 பேர் நிற்கிறாங்களாம். அந்த 13வது ஆளுகிட்டேருந்து அந்த வெளிச்சம் அப்படி பரவிச்சா, அந்த ரூம் ஃபுல்லாக ஒரே வெளிச்சம்னாலும் வெளிச்சம் பார்க்க முடியல. 1000 வாட் ஸ்ட்ரீட் லைட்டை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பவரான வெளிச்சம். அதில் 12 பேர் நிற்கிறாங்க. இவர் 13வது ஆளாக ஒருத்தர் நல்லா வாட்ட சாட்டமாக நல்லா நிற்கிறாரு அப்படின்னு. உடனே அவளுக்கு ஒன்றுமே இல்லை, புரியல, ஏஞ்சி உக்காந்துட்டு நீங்கள்லாம் யாருன்றா, என்றா 1, 2, 3 எண்ணி 13வது ஆளுகிட்ட வர்றது அந்த வெளிச்சம் அவர் முகத்துலேருந்து வருதுன்றத நல்லா அறிஞ்சிக்கிட்டு, நீங்களாம் யாருன்னு ஒன்னே அவ அப்போ சொன்னாராம், ஆண்டவர் தான் பேசினாராம், நீ தேடிட்டு இருக்கிற மேசியாவாகிய ஈசா நபி நானே, ஏசு கிறிஸ்து நானே அப்படின்னாராம். அப்படியானு இவளுக்கு ஒரே ஷாக், ஆச்சரியமாயிடுச்சு. ஏஞ்சி உக்காந்து அப்படியே அழுகுறா. அப்போ அவர் சொன்னாராம், பொறுமையாக மகளே வா அப்படின்னாராம். வாங்கினோடனே இவ தான் நொண்டியாச்சு. ஏஞ்சி பெட்டில் உக்காந்துக்கிறான், நான் தான் நொண்டின்னு தெரியும், என்னை போய் வான்னு கூப்பிட்றீங்களே எப்படி அப்படின்றா. இல்லை உன்னால் நடக்க முடியும், வா அப்படின்னாராம். அவள் எப்படி தான் நடந்தாலும் தெரியல, அந்த பெட்டை விட்டு கீழே இறங்கி அவள் காலடியில் போய் ஊந்துருக்குறா. காலை பார்த்தா இந்த கால் மாதிரி நல்லாகுது, சூமின கால் நல்ல கால் மாதிரி ஆயிடுச்சு. கையை பார்க்குறா சூமி போயே இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்குறா, என்ன ஆண்டவரே கையை நல்லாக்கலையானே. கையை நல்லாக்க முடியனால, ஆனால் நீ ஏசு ஆண்டவர் தான் அங்கே நல்லாக்குனார்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் இந்த கை அந்த வடிவிலே இருக்கும், ஆனால் எல்லா பலனும் நான் தரேன். இந்த கை என்ன வேலை செய்யுதோ அத்தனை பலனும் இந்த கை செய்யும், போ எனக்கு சாட்சியாருன்னு சொன்னாரோம். அப்போ எதுக்கு இதை சொல்லணும்னா, இந்த இடத்துல ஆண்டுடைய முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்துதான். அப்போ நீதிமான்களுடைய பாதை நடுப்பறை வகையும் அது பிரகாசமாக இருக்குன்னா, நீதிமான்களுக்கு வெளிச்சத்தை யார் கொடுக்குறா? நீதிபரராகி இயேசு கிறிஸ்து தராரு. அதனால தான் அவங்களுடைய பாதை அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, அவரே வெளிச்சமாக இருக்கிறார். அந்த நீதியின் பாதையில் நம்ம நடக்கும்போது நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கும்? நீதியாக தான் இருக்கும். அந்த நீதியின் பாதையில் நடக்கும்போது வெளிச்சத்தில் நடக்கிற மாதிரியாக இருக்கும். அப்போ இன்னொன்று சொல்கிறாரு, துன்மார்க்குடைய பாதையோ காரிருள் போல் இருக்கும் அப்படின்றார். காரிருள்னா எப்படி இருக்கும்? இருட்டுன்னா தெரியும், எல்லாம் தடவிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ அது இருட்டு யாருக்கு சொந்தம் அப்படின்னாக்கா, பிசாசுக்கு சொந்தம், அந்தி கிறிஸ்துவாக இருக்கிற அந்த லூசிபருக்கு சொந்தம். அப்போ அவனுடைய பாதை எப்படின்னாக்கா, இருட்டான பாதை, அதில் வந்து எல்லாருமே இடறி விழுந்துடுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அதுதான் சொல்கிறாரு, தாங்கள் இடர்வது இன்னதில் இன்னதில் என்று அறியார்கள். என்ன சொல்றாரு? அப்ப எங்க அந்த இருட்டில் போகக்கூடாது, எங்க இடிச்சுக்கிட்டு நம்ம ஊந்து போறோன்றது தெரியாது. எங்க வேணாலும் இடிச்சுக்கிட்டு எங்க வேணாலும் நம்ம என்ன செய்யலாம்? ஊந்து மோர முட்டைய மோதிக்கலாம். அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழே ஊந்து ஊந்து என்ன செய்யறோம்? உடச்சிக்கிட்டு கை காலை முடிச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? ஐயோ இப்படி ஊந்துட்டோமே அப்படின்னு பார்த்து நடந்துருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப பாரு, அப்ப துன்மார்க்கனுடைய பாதையை நீ செலக்ட் பண்ணி போனா அங்கே நிச்சயமாக இடறதுக்கு உண்டான சான்சஸ்ஸு உண்டு. அப்போ நீதிமானுடைய பாதையை நீ செலக்ட் பண்ணி போனால் அங்கே வெளிச்சத்தில் நீ என்ன செய்யலாம்? அங்கே போகிற இடத்துல போய் சேர்ந்துடலாம். அப்போ நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பாதை எதுன்றது தான் இப்போ நீனும் நானும் யோசிக்கணும். இன்றைக்கி இதுதான் ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம ஆண்டவர் பேசுகிற, நான் நீதியின் பாதையில் போனால் அங்கே வெளிச்சம் இருக்கும், துன்மார்க்குடைய பாதையில் போனால் அங்கே காரில் இருக்கும், எங்கே உழறோம் எப்படி உழறோன்னே தெரியாது, அப்படி நம்ம உழந்து போவோம். அப்போ நம்ம செலக்ட் பண்ணுற பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருக்கணும்? நீதியின் பாதையாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொன்ன பாதையில் நம்ம போனோம்னா அது வெளிச்சத்தில் நடக்கிற மாதிரி, பிசாசு சொல்கிற பாதையில் நம்ம நடந்தோம்னா அது இருட்டில் நடக்கிற மாதிரி. எங்கே வேணாலும் பள்ளம் இருக்கலாம், எங்கே வேணாலும் நம்ம இடல் இருக்கலாம், எங்கே வேணாலும் கல் இருக்கலாம், எங்கே வேணாலும் முள் இருக்கலாம், எங்கே வேணாலும் தடுப்பு சுவர் இருக்கலாம், எங்கேயாவது ஊந்திக்கிட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நம்ம அவஸ்தப்பட தேவையில்லை. அப்போ நாம் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்? நான் நடக்கிற பாதை எது? நான் நடக்கிற பாதை எது? நீதியின் பாதையா அல்லது அநீதியின் பாதையா, துன்மார்க்குடைய பாதையா, எந்த பாதையில் நான் நடக்கிறேன்? இன்றைக்கி அநேக வாலிபர்களாக இருந்தாலும் சரி, அநேக பிரிவுகளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ அறிந்து கொண்டு இன்றைக்கி துன்மார்க்கமான பாதையில் என்ன செய்கிறாங்க? போய் அநேகர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? அட்ரஸே இல்லாமல் ஆகிறாங்க. இன்றைக்கி உழுந்து வீழ்ந்து போனவங்களும் உண்டு, சரித்திரம் உண்டு. வீழ்ந்து போனவர்களுடைய சரித்திரங்கள் ஏராளம் ஏராளம். இன்றைக்கி நாம் எந்த பாதையில் போகிறோம்? நமக்கு எந்த பாதையை ஆண்டவர் வச்சிருக்கிறார் நம்ம யோசிக்கணும். நம்மளுக்கு நீதியின் பாதையை ஆண்டவர் வச்சிருக்கும் பொழுது நாம் எதுக்கு அந்த துன்மார்க்கமான பாதையில் அவங்க போகிற பாதையை நம்ம செலக்ட் பண்ணணும்? அப்போ நாம் எந்த பாதையில் போகிறோம்? இதில் எனக்கு சொல்லும்போது ரெண்டே பாதை தான் இருக்குதுன்னு ஒரு பாட்டு, நல்ல அர்த்தமுள்ள ஒரு பாட்டு உண்டு. வழிகள் இரண்டு தான் உண்டு வேத வாக்கின்படி, அகல வழி ஆபத்தாம், குறுகிய வழியே மேலாம். அப்போ நீதியின் பாதை என்பது ஒரு குறுகிய வழி, குறுகிய வழி, அதால் செல்ல முடியாது. நீ பரிசுத்தமாக இருக்கணும், நீ நேர்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், அது குறுகிய வழி. அகல வழி நீ எப்படி போனாலும் இருக்கலாம், உன் மனம் போல் போகலாம், உன் இஷ்டத்துக்கு போகலாம், அது அகல வழியாம். அது சினிமாவுக்கு போகிற வழி அகல வழி, சர்ச்சுக்கு வழி குறுகிய வழி. எப்படி? சர்ச்சுக்கு வர வழி குறுகிய வழி, சினிமாவுக்கு போகிற வழி, சினிமா தேட்டரில் வழி எப்படி வச்சுருப்பானா? பெருசாக தான் வச்சுருப்பான் இல்லையா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி சிறிய வழி பரலோத்து போகுது, பெரிய வழி நரகத்துக்கு போய் விடுது அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த சண்டே கிளாஸில் சொல்லி தருவாங்க. சிறிய பெரிய அதாவது வழிகள் இரண்டு தான் உண்டு வேத வாக்கின்படி அகல

எதுவோ எதில் நீ செல்லுவாய் அப்படின்னு ஒரு பாட்டு. அப்ப இது எவ்வளவு பாரு, ரெண்டு பாதையில நாம எந்த பாதையில செல்ல போறோம், எந்த பாதையை நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஆனா குறுகிய வழி அது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அது வெளிச்சமான பாதை, அழகா கொண்டு போய் பரலோகத்தில் நம்மள போய் சேர்க்கும். ஆனா அகல வழி அது துன்மார்க்கர்கள் நடந்து போற வழி, அதுல சாராய கடை இருக்கு, விபச்சாரம் ஆவி இருக்கு, அந்த எல்லா விடுதிகளும் இருக்குது அங்க எல்லாம். இதெல்லாம் எதுல நம்ம போக போறோம், நம்ம டிசைட் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, நன்றி துதிக்கிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு துணை, நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டி. ஆண்டவரே, நீங்கள் வந்தால் தான் அந்த நீதியின் பாதையில் நாங்கள் நடக்க முடியும். ஆண்டவர், இல்லைன்னா பிசாசு எப்படியாவது எங்களை டைவெர்ட் பண்ணி அந்த இருட்டான பாதையில் கொண்டு போயிட்டு எங்களை இடறி போக தள்ளிவிட பார்க்குறான் சுவாமி. தகப்பனே, உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம், எங்களுக்கு வேறு வழியே இல்லை. ஆண்டவரே, நாங்கள் எந்த பாதையில் போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. அப்படிப்பட்ட உலகத்தில் மாறி மாறி விகாரப்படுற மாதிரி இருக்குது. தகப்பனே, என்னை எங்களையும் கைவிடாதபடிக்கு நீ கையை கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆதியாகமம் 13:8 ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைக்கப்பட்ட ஆபிரகாம் கர்த்தர் காண்பித்த தேசத்தை நோக்கி புறப்படும் போது லோத்துவும் ஆபிரகாமோடு கூட புறப்படுகிறார். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று இதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நன்மைகள் பெருக ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் லோத்தின் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருகிறது. பிரச்சனை ஆரம்பிக்கிறதை ஆபிரகாம் அறிந்ததும் என்ன செய்தார் தெரியுமா? புத்தியாய் ஒரு காரியத்தை செய்தார். அதுதான் என்ன? லோத்தை பார்த்து சொல்லுகிறார், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். 9 இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். இதை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை இதுதான், சத்துருவை சம்பாதிக்காதே. இங்கே பாருங்கள், வாக்குவாதம் அது முற்றும் போது அது பிரச்சனையாய் வெடிக்கிறது. அந்த பிரச்சனை நிமித்தம் எவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் அவர்கள் சத்துருக்களாய் மாறுகிறார்கள். ஆபிரகாம் பார்க்கிறான், வாக்குவாதம் ஆரம்பித்து விட்டது, இனி இது இப்படியே தொடர்ந்தால் இது பிரச்சனையாய் வெடிக்கும். பிரச்சனையாய் வெடித்தால் சகோதரர்களாய் இருந்த ரெண்டு பேரும் சத்துருக்களாய் மாற வேண்டி வரும். அந்த நிலையை தவிர்க்கும்படி ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார் என்றால், தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ எந்த பக்கம் வேண்டுமானாலும் போலாம் என்று சொல்லி ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், அவனுக்கு முன்பாக வாசலை திறந்து கொடுப்பதை போல அவன் ஒதுங்கி கொள்ளுகிறான். இதை இன்னும் சொல்ல வேண்டுமானால், பிரச்சனை வரும் என்று தெரிந்ததும் ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், விலகி இருக்க பார்க்கிறார். ஒன்று விலக்கி வை அல்லது விலகியிரு. இப்படிப்பட்ட நிலை சத்துருக்களை சம்பாதிக்கிற சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இயேசுக்கு சித்தனாவில் சத்துருக்கள் வந்து ஈசாக்கு வெட்டின துறவை மூடி போட்டதும் ஈசாக்கு விலகியிருந்தான். அவன் விலகி விலகி போகிறான். எதற்கு தெரியுமா? என்னை கேட்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். நாம் சத்துருக்களை சம்பாதிக்க அல்ல தேவனால் அழைக்கப்பட்டது, மாறாக வாக்குத்தத்தை சுதந்திரிக்க, நமக்காய் தேவன் வைத்திருக்கிற நன்மையை சுதந்திரிக்க. எனவே சத்துருக்களின் எண்ணிக்கையை நாம் நம்முடைய செயல்கள் நிமித்தம் உண்டு பண்ணாமல், ஒன்று விலக்கி வையுங்கள் அல்லது விலகி இருங்கள். அதுவும் எப்படி விலக்கி வைக்கிறான் தெரியுமா? சண்டை போட்டல விலக்கி வைத்தது, ஞானமாய் பேசி. ஆமாம், நமக்குள்ளே வாக்குவாதம் வர ஆரம்பித்து விட்டது. இனி இது பிரச்சனையாக நாம் இடம் கொடுக்க வேண்டாம். உனக்கு எந்த பக்கம் வேண்டுமானாலும் போகலாம் என்று சொல்லி ஆபிரகாம் வழி விட்டு கொடுக்கிறான், அவன் ஒதுங்கி கொடுக்கிறான். லோத் என்ன செய்கிறான்? சோதோமை நோக்கி புறப்படுகிறான். கடைசி வரை இருவரும் சத்துருக்களாய் காணப்படவில்லை. அப்படி இருந்தால் லோத்துக்காக ஆபிரகாமுக்கு ஜெபிக்க முடியாது, உதவ முடியாது. இந்த காலை வேளையில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், பிரச்சனை வருகிறது என்று தெரிந்தால் ஒன்று விலகி இருங்கள் அல்லது விலக்கி வையுங்கள், அதற்கு மிஞ்சி போகாதிருங்கள். காரணம், நாம் அழைக்கப்பட்டது வாக்குவாதம் பண்ணுவதற்கோ சண்டை போடுவதற்கோ சத்துருக்களை சம்பாதிக்கிறதற்கோ அல்ல, மாறாக வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்காக. அறிந்து செயல்படுங்கள், கர்த்தரிடத்தில் கிருபை ஞானத்தை கேளுங்கள், கர்த்தர் நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன், எங்கள் வாழ்நாளிலே ஆண்டவர் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் எழும்பலாம்ப்பா, ஆனாலும் எங்களுடைய கிரியைகளின் நிமித்தம் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே மாம்ச சுபாவம் கிரியைகளின் நிமித்தமாய் நாங்கள் சத்துருக்களை சம்பாதிக்காதபடிக்கு எங்களை நீர் எல்லா தீங்குக்கும் விலக்கி மறைத்து காப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜிஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் ஆவிகளை பற்றி அறிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கான வாழ்வும் வார்த்தையின் நிகழ்வின் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆவியானவர் ஞானத்தின் ஆவி. இதற்காக ஜீவ வார்த்தையானது எசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் என்பதாகும். சாதாரணமாக ஒரு குழந்தை பெற்றோரிடமிருந்து ஓரளவு ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறது. பின்பு ஆசிரியரிடமிருந்து, நண்பர்களிடமிருந்து, வாழ்க்கையின் அனுபவங்களில் இருந்து ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த ஞானம் மிகவும் அவசியம். அதே நேரத்தில் உலக ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. உலக பாரம்பரியங்கள், உலக பழக்க வழக்கங்கள், உலக ஆசாபாசங்களின்படி அந்த ஞானம் செயல்படுகிறது. அப்போஸ்தலர் பவுல் இந்த உலக ஞானத்தை குறித்தும் இப்பிரபஞ்சத்தின் ஞானவான்களை குறித்தும் அதிகமாக பேசியிருக்கிறார். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களானார்கள். ரோமர் 1:22. அதே நேரம் சாத்தானுடைய தீய ஞானமும் இருக்கிறது. அவன் ஹிட்லரை தெரிந்து கொண்டு தன்னுடைய தந்திரமான கொடூரமான ஞானத்தின் விளைவாக லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்களை கொன்று போட்டான். 2 உலக மகா யுத்தம் வந்ததற்கு ஹிட்லர் பெற்றிருந்த தீய ஞானமே காரணம். ஆனால் கர்த்தரோ உங்களை ரட்சித்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி ஞானத்தின் அபிஷேகத்தை கிருபியாய் தந்தருளுகிறார். அந்த ஞானம் பரத்திலிருந்து வருகிற தெய்வீக ஞானமாகும். இந்த ஞானத்தை நீங்கள் பெற விரும்பினால் எல்லா ஞானத்துக்கும் உறைவிடமான கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவருடைய ஞானத்தை குறித்து வியந்து போற்றிய அப்போஸ்தலர் பவுல், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது என்று கூறி மகிழ்ந்தார். ரோமர் 11:33. இயேசு கிறிஸ்துவிலே இந்த ஞானம் வெளியரங்கமானது. இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவருக்கு இந்த ஞானம் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது என்று கேட்டார்கள். ஆமென்பானவர்களே, அவர் ஞான ஸ்நானம் பெற்ற போது ஞானத்தின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கி தங்கி இருந்தார். அந்த ஞானம் அவரிடம் இருந்தபடியால் யாரும் அவரை குற்றம் சாட்ட முடியவில்லை. எந்த கேள்வி கேட்டும் அவரை மடக்க முடியவில்லை. அவரை பிடிக்க வந்த போர்ச்சவர்களும் கூட அவர் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினதில்லை என்றார்கள். யோவான் 7:46. தேவ பிள்ளைகளே, அந்த ஞானத்தை கர்த்தரிடம் கேளுங்கள். அந்த ஞானத்தின் ஆவியை கர்த்தர் பேதமையான தன்னுடைய சீசர்களுக்கு கொடுத்தார். மீன் பிடித்துக் கொண்டிருந்த படிப்பறிவில்லாத பேதுருவை கர்த்தர் எவ்வளவு ஞானமாய் பயன்படுத்தினார். ஞானமுள்ள பிரசங்கம் செய்யும் ஆத்துமாக்களை 1000 சம்பாதிக்கும்படி கல்விமானின் நாவை அவருக்கு தந்தருளினார். மேலும் அப்போஸ்தலர் பவுல் அந்த ஞானத்தின் காரணமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து நமக்கு வெளிப்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு ஞானமாக இருப்பாராக. உங்களுடைய நினைவுக்காக, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இவ்வாறு யாக்கோபு 1:5 சொல்லுகிறது. ஞானத்தை விரும்புகின்றீர்களா? ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட விரும்புகின்றீர்களா? தேவனிடத்தில் கேட்டு வாஞ்சியோடு பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவரே ஞானம், அவரே புத்தி, அவரே அறிவுமாய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் நாளைய தினத்தில் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மறித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மறித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்ப பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்தெறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ரூபாவும் கார்த்திக்கும் திருமணம் செய்து ஒரு வருடம் உருண்டோடிவிட்டது. கார்த்திக்கின் முன்னோர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள். தாயின் மூலம் கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து கொண்ட கார்த்திக் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணம் செய்தான். கணவன் மனைவி இருவரும் நல்ல அன்பும் ஐக்கியமும் இருந்தாலும் ரூபா தன்னுடைய கணவனின் தாயோடு சரளமாக பேச அறியாதவளாயிருந்தாள். அவளுடைய அந்த அமைதி கணவனினுடைய தாயை துக்கப்படுத்துகிறது என்பதை அவள் அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. கார்த்திக் குடும்பத்தில் திருமணம் செய்து வந்த மற்ற மருமக்கள் அனைவருமே தங்கள் மாமியாரோடு மனம் திறந்து பேசும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தந்தையை இழந்த ரூபா அடிக்கடி தன்னுடைய அறையின் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாள். காரணம், அவளுக்கு இருந்த தன்னை குறித்த ஒரு குறைவான எண்ணம்தான். நான் பேசினால் அத்தை என்ன சொல்வார்கள் என்ற ஒரு பயம் தயக்கம் அவளை அழுத்திக் கொண்டே இருந்தது. அதே நேரம், ஏன் என்னுடைய மருமகள் என்னிடம் நன்றாக பேச மறுக்கிறாள், என் மேல் எதுவும் குறையை கண்டுபிடித்து விட்டாளோ என்று மாமியாரும் கலக்கத்தில் இருந்தார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆலயம் சென்ற பொழுது அவர்கள் கேட்ட செய்தி, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்பதே. செய்தியை கவனமாக கேட்ட மருமகள் அத்தையினிடத்தில் அதிகமாக பேசி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த தீர்மானித்தாள். அவளுடைய அத்தையும் மருமகள் வேறு ஒரு பெண் என்ற எண்ணம் இல்லாமல், என் மகளிடம் நான் பேசுவது போல் அவள் தயங்கினாலும் நான் பேசுவேன் என்ற தீர்மானத்தோடு வீட்டிற்கு வந்தாள். அன்று முதல் தன் அத்தையை மகிழ்விக்க ரூபா அடிக்கடி சின்ன சின்ன காரியங்களையும் அத்தையோடு பேச ஆரம்பித்தாள். தன்னுடைய மருமகளை மகளைப் போல நினைக்க ஆரம்பித்த அத்தை அடிக்கடி தன்னுடைய மருமகளை அழைத்து அவளுடன் பேசி மகிழ்ந்தாள். ஆம் நண்பர்களே, நாம் நல்ல உறவில் வளர தேவன் விரும்புகிறார். ஆனால் உறவு வளராமல் அமைதி என்னும் வேதனை போர்வையால் மூட தீயவன் திட்டமிடுகிறான். நம் குடும்ப உறவுகளோடு நாமே அடிக்கடி மனம் திறந்து பேசி மகிழ்ச்சியான சாட்சியான வாழ்க்கை வாழ்வோமா? தாழ்வு மனப்பான்மையா அல்லது பெருமையான எண்ணமா? நல்ல உறவிற்கு தடையாயிருப்பது எது என்று கண்டறிந்து அதை தகர்த்து வெற்றி காண்போமா?

0: ஊழியர் கப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: தொடர்ந்து நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் தியானிக்கலாம்.
2: Let us again continue our meditation from
1: நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம்
2: Proverbs chapter 3
1: ஏழாம் வசனம் வாசிக்கலாம்.
2: Verse 7.
1: நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
2: Do not be wise in your own eyes, fear the Lord and depart from evil.
1: நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
2: Do not be wise in your own eyes, fear the Lord and depart from evil.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நேற்றைய தினத்திலே இந்த வசனத்தின் முதல் பகுதியை நாம் தியானித்தோம்.
2: By the grace of God, yesterday we meditated from the first part of this verse.
1: நீ உன்னை ஞானி என்று எண்ணிவிடாதே.
2: Do not be wise in your own eyes.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு இதோட இரண்டாவது பகுதிக்கு நாம் செல்லலாம்.
2: Today let us enter the second part of this.
1: ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
2: So a man is supposed to depart from evil when he fears the Lord.
1: மூன்று முக்கியமான காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
2: Today I want to share three important things.
1: முதலாவது, the reality of evil. தீமையினுடைய நிஜ தன்மை.
2: The reality of evil.
1: தீமை என்பதை ஒருவராலும் மறுக்க முடியாது.
2: No one can refuse evil.
1: No one can not recognize the existence of evil. தீமை நம்முடைய உலகத்தில் இருக்கிறது என்பதை ஒருவராலும் வந்து மறுக்கவே முடியாது.
2: No one can deny that the existence of evil in this world.
1: நீங்கள் நீதிமொழிகள் 15 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
2: If you read Proverbs 15 and verse 3,
1: கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று வாசிக்கிறோம்.
2: We read the eyes of the Lord are in every place keeping watch on the evil and the good.
1: அப்பனா அர்த்தம் என்னன்னா, கர்த்தரும் என்ன செய்றார்னா, நன்மையும் இருக்கிறதையும் பார்க்கிறாரு, தீமை இந்த உலகத்தில் இருக்கிறதையும் பார்க்கிறாரு.
2: So it means the Lord is also watching over the evil and the good that is present in this world.
1: இதை நாம வந்து முதல்ல அங்கீகரிக்கணும்.
2: This we have to first accept it.
1: இன்றைக்கு வந்து ஒரு பழங்கால ஒரு philosophy இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, எல்லாமே நல்லது, எதிலுமே தீமை இல்லை என்று சொல்லுகிற ஒரு உபதேசம் அல்லது ஒரு விதமான philosophy, ஒரு தத்துவம் வந்து பரப்பப்படுகிறது.
2: So today we have a old philosophy where they say that everything is for good and there is nothing evil in anything.
1: அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த குறுகிய மனப்பான்மை உள்ளவங்க தான் ஒன்றை பாவம்னு சொல்றாங்க, ஒன்றை நீதின்னு சொல்றாங்க.
2: So they say only narrow minded people call it as evil or sin on the one side and the good on the other side.
1: ஜனங்களை பயமுறுத்துறதுக்காக தான், அவங்களை கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் ஒன்றை வந்து தீமைன்னு சொல்றாங்க, ஒன்றை நன்மைன்னு சொல்றாங்க.
2: In order to frighten the people and scare the people and bring them under control, they say there is evil and the good.
1: ஆனால் வேதம் அப்படி சொல்லல.
2: But the Bible doesn't say so.
1: வேதம் சொல்லுகிறது, தீமை என்று ஒன்று இருக்கிறது, நன்மை என்று ஒன்று இருக்கிறது.
2: But the Bible says there is something called evil and there is something called good.
1: நல்லா கவனிக்கணும் நீங்க.
2: You have to listen carefully.
1: இந்த தீமையையும் நன்மையையும் வகை அறுக்கிறது யார்?
2: So who is the one who is discerning this evil and good?
1: ஒரு காரியம் நல்லது, ஒரு காரியம் கெட்டது, ஒரு காரியம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது, ஒரு காரியம் நிராகரிக்கப்படத்தக்கது என்பது யார்? யாருடைய கட்டுப்பாட்டில் அது வருகிறது?
2: So who is discerning or under whom's control it is to identify it is good and evil or acceptable or unacceptable?
1: ஒன்றை மறந்துட கூடாது.
2: We should never forget.
1: ஒருவர் நீதி உள்ளவரா இருந்தார்தான் அவர் எது அநீதின்னு சுட்டிக்காட்ட முடியும்.
2: Only if a person is righteous he can show and identify which is unrighteousness.
1: ஒருவர் நல்லவரா இருந்தால்தான் அவர் தீமை என்னன்னு சுட்டிக்காட்ட முடியும்.
2: Only if a person is good he can identify which is bad.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: உலகம் முழுவதுமே குருடர்களாக இருந்தா அதுதான் நல்லது என்று எல்லாரும் நம்பிடுவாங்க.
2: If the entire world is full of blind then they will consider and trust and believe that that is the truth.
1: அதுதான் ரியாலிட்டி அப்படி நினைப்பாங்க.
2: They think that is the reality.
1: ஆனால் எப்போ ஒருவன் பார்வை உள்ளவனா இருக்கானோ அவனுக்கு தான் தெரியும் பார்க்கிறதுனுடைய அருமை என்ன, கண் இல்லாததனுடைய அருமை என்ன, அவனுக்கு தான் தெரியும்.
2: But only a person who has the sight will know what is the reality or what is the value of seeing and what is the value of being blind.
1: நீங்கள் மனிதனிடத்தில் போயிட்டு தீமை என்ன நன்மை என்ன நீங்க டெஃபினிஷன் கேட்டிங்கன்னா அவனுக்கு வகை இருக்க முடியாது.
2: So if you ask a man or human being what is the definition for evil and good, he will not be able to discern it.
1: ஏன்?
2: Why?
1: வேதம் சொல்கிறது எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவனானான்.
2: Because the Bible says every man have sinned and fallen short of the glory of God.
1: அப்ப மனுஷன்ட போய்ட்டு நீங்க நன்மை என்ன தீமை என்னனு கேட்டிங்கன்னா அவங்களால வகை இருக்க முடியாது.
2: So therefore if you ask a man what is evil and what is good, he will not be able to define or discern it.
1: ஏற்கனவே கண் குருடானவனுக்கு வெளிச்சம்னா என்னங்கன்னு தெரியும்.
2: So how can a blind know what is light?
1: அவன் இருளை தான் வாழ்க்கைன்னு நம்புறான்.
2: He trust and believe that darkness is his life.
1: இருளை விரும்புகிறான்.
2: He also desires darkness.
1: இருளிலேயே பழகிட்டான்.
2: And he is used to be in darkness.
1: அவனுக்கு நீதி என்றா என்னனே தெரியாது.
2: He don't know what is righteousness.
1: ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவனோ பரிசுத்தர்.
2: But the Bible says our Lord is holy.
1: நம்முடைய தேவன் நீதி உள்ளவர்.
2: Our Lord is righteous.
1: அவரே நல்லவர்.
2: And he is good.
1: அவருக்கு தெரியும் எது நன்மை எது தீமை.
2: And he knows which is good and which is evil.
1: அப்ப யார் வந்து நன்மை தீமை என்று வகை அறுக்கிற அதிகாரம் உள்ளவரா இருக்கிறார்னா தேவன் மாத்திரமே.
2: So who has the authority to discern evil and good? It is God alone.
1: அதனால தான் ஏசாயா ரொம்ப வேதனையா சொல்வாரு.
2: That's why Isaiah says with much grief.
1: நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்வாரு.
2: Woe to them who say good as evil and evil as good.
1: ஏன் அவங்க மாத்தி மாத்தி இப்படி சொல்றாங்க அப்படினா,
2: why do they interchange?
1: அவர்களால் நன்மையும் தீமையும் வகை அறுக்க அவர்களால் முடியாது.
2: Because they are not able to discern evil and good.
1: ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் பார்க்கும்போது தான் எது தீமை எது நன்மை அப்படின்றத அவர் பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம்.
2: But the Bible says the Lord keep watching over what is evil and what is good.
1: அதான் நாம் வாசித்தோம்.
2: That is what we read here.
1: நீதிமொழிகள் 15:3.
2: Proverbs 15:3.
1: கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது.
2: The eyes of the Lord are in every place keeping watch on the evil and on the good.
1: நமக்கு தெரியும் நோவாமின் காலத்திலே வேதம் சொல்கிறது மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாமே பாவத்தினால் கரைபட்டு கிடந்ததை மனுஷன் பார்க்கல கர்த்தர் தான் பார்த்தார்.
2: And we know very well in the times of Noah when the imaginations of and thoughts of men were evil, it was not seen by men but only God who have seen.
1: நீங்கள் மனிதனுடைய வரலாற்றை நீங்க வேதத்துல வாசிப்பீங்களானா?
2: If you read about the history of man in the Bible,
1: இந்த தீமைக்கு வந்து எதிர்த்து நின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொண்டவங்க தான்.
2: Only people who know the ways of God are the one who opposed evil.
1: தேவனை அறியாத மக்களுக்கு தீமை தீமையாகவே தெரியல.
2: People who did not know God, it did not evil did not seem appear to be an evil to them.
1: அவங்க அந்த தீமையை நன்மையை போல அனுபவித்தாங்க.
2: They were enjoying and experiencing this evil as good.
1: அவங்களுக்கு எந்த ஒரு உறுத்தலுமே இல்ல.
2: They were not pricked in their hearts.
1: பாருங்க உதாரணமா சோதோம் கொமோரா.
2: For example Sodom and Gomorrah.
1: யார் வந்து இந்த இடத்துல நியாய தீர்ப்பை கொடுத்தது?
2: Who brought a punishment over them?
1: யார் வந்து இந்த ஜனங்களுடைய பொல்லாப்பு தேவனுடைய சமூகத்தில் இட்டிருக்குன்னு சொன்னது?
2: Who said that this wickedness of the people reach the kingdom of God?
1: கர்த்தர் தான் சொன்னார்.
2: It is God alone.
1: பாருங்க காயினுடைய வாழ்க்கையை பாருங்க.
2: Even the life of Cain.
1: அவன் தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்று போட்டு கூட சற்றும் சலனமே இல்லாம உட்கார்ந்திருக்கிறான்.
2: So even after killing his own brother, he was not even thinking or not even regretted for that.
1: கர்த்தர் மாத்திரம் தலையிட்டு உன்னுடைய சகோதரன் எங்கே அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடுதுன்னு சொல்லாம இருந்திருந்தா இவன் என்னமோ ஒண்ணுமே செய்யாதது போல அவன் போல வாழ்ந்து போயிருப்பான்.
2: If God would have not intervened and asked where is your brother, his blood is calling me from this earth, he would have not even regretted or spoke about it.
1: அது ரியலைஸ் பண்ணிருக்கவே மாட்டான்.
2: He would have not even realized it.
1: ஆனா யார் வந்து இத இந்த தீமை என்னன்னு வகை அறுக்கிறான்னு சொன்ன கர்த்தர் தான்.
2: So it is God who discerns what is evil and good.
1: தேவன் மாத்திரம் மனிதனுடைய லைஃப்ல இல்ல அப்படினா மனிதனுடைய வாழ்க்கைக்கு எந்த நம்பிக்கையுமே இல்ல.
2: If the Lord is not present in the life of a man, then there is no hope for the life of man.
1: அதாவது எந்த நீதிக்கான நம்பிக்கை மனுஷன்ட சுத்தமா இல்ல.
2: And the hope of righteousness is not present with man.
1: ஏனென்றால் அவர்தான் தீர்மானிக்கிறார்.
2: It's because God determines it.
1: அவர் எது நல்லது எது கெட்டது அப்படின அவர்தான் தீர்மானிக்கிறார்.
2: He is the one who determines which is good and which is evil.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: அதனால தான் நீங்க வந்து ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா,
2: that's why if you read Genesis chapter 1,
1: ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்துட்டு ஆண்டவர் தான் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு இது நல்லது.
2: After creating each and everything, the Lord himself gave a certificate saying that it is good.
1: மனிதனை உண்டாக்கிட்டு சொல்றாரு நல்லது, ஆனா அவன் தனிமையா இருக்கிறது நல்லது அல்ல. அது யார் தீர்மானிச்சா? கர்த்தர் தான் தீர்மானிச்சார்.
2: After creating man, he said it is good, but he said it is not good for man to be alone, and it is God who determined and decided it.
1: மனுஷனுக்கு அது புரியல.
2: Man did not understand.
1: நீங்க எங்கயுமே வந்து ஆதாம் வந்து கம்ப்ளைன்ட் பண்ணதா நீங்க பார்க்கவே முடியாது.
2: Nobody can find that Adam complained about it.
1: He thought அதுதான் அவனுடைய ரியாலிட்டி, அவன் நினைச்சிட்டான்.
2: He thought that is his reality.
1: ஆனா கர்த்தர் சொல்றாரு இல்ல இல்ல, நீ தனிமையா இருக்கிறது நல்லது இல்ல.
2: But God said it is not good for you to be alone.
1: நல்ல வளையும் கொள்ளணும் நீங்க.
2: You have to understand.
1: நன்மையும் தீமையும் வகை அறுக்கிறது கர்த்தர் தான்.
2: It is God himself who determines or discerns evil and good.
1: அவர் வகை அறுத்ததுனால நம்மளால இன்றைக்கு நல்லா புரிந்து கொள்ள முடியும். அவருடைய பார்வையில தீமையும் தெரியுது நன்மையும் தெரியுது.
2: Since he has discerned, we can easily identify that it is evil and it is good in the sight of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்குது எது தீமை எது நன்மை.
2: His word teaches us which is good and which is evil.
1: இன்றைக்கு உலகத்துல இந்த தீமை இருக்கிறது என்பதை நாம முதல்ல புரிந்துகொள்ளணும்.
2: First of all, we have to understand that this evil is still present in this world.
1: நான் மூன்று காரியங்களை இந்த நீதிமொழிகளில காண்பிக்கிறேன்.
2: I can show you three things from Proverbs.
1: இந்த தீமை எப்படி வெளிப்படுது பாருங்க.
2: How is this evil revealed?
1: நினைவுகள்
2: So, first, this evil is being reflected by devising.
1: Devising of evil. தீங்கையே நினைப்பது, தீங்கையே பிணைப்பது.
2: So, devising of evil.
1: இது ஒரு தீங்கினுடைய ஒரு நிஜத்தன்மை.
2: This is one of the reality of evil.
1: எல்லாருமே நமக்கு நன்மை நினைப்பாங்க, நீங்க நினைச்சிடாதீங்க.
2: Don't think that everyone will think good about you, good of you.
1: இந்த உலகத்துல வந்து தீங்கையே நினைத்துட்டு இருக்கிறவங்க இருக்கதான் செய்றாங்க.
2: There are people who devise evil alone in this world.
1: இத நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பாப்பீங்க, இத நீங்க உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் நீங்க பாப்பீங்க.
2: This you can find in your personal life and you can also see in all the parts of your life.
1: முகத்தை பார்த்தா நல்லா பேசுவான்.
2: When you look at their face, they may speak very well.
1: மனதுல வந்து தீங்கை நினைக்கிறவன் இருக்கறான்.
2: But there are people who devise evil in their hearts.
1: வெறும் தீங்க நினைக்கிறவங்க மட்டும் இல்ல.
2: Not only people devise evil.
1: எப்படி தீங்க இந்த உலகத்துல நிஜமா இருக்குதுன்றத உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
2: I will show you how this is existing in this world.
1: இன்னொரு கூட்டம் இருக்காங்க.
2: There is one more crowd.
1: நீங்கள் நீதிமொழிகள் 2:14 வாசித்தீங்கன்னா,
2: If you read Proverbs 2:14,
1: 2:14,
2: தீ

0: ஈமெயில் அவ்வளவு பிரியப்பட்டு சந்தோஷப்படுறாங்க.
1: So they delight and they rejoice in that evil.
0: இது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கலாம்.
1: This might be shocking you.
0: இப்படி கூட மக்கள் இருப்பாங்களா அப்படின்னு.
1: Do we have people like this?
0: உங்களுக்கு ஒரு உண்மை என்னன்னா இது வந்து இன்றைக்கு வரைக்கும் உண்மை.
1: The reality is it is still existing in this world.
0: தீமையை வந்து விரும்புறவங்க இருக்காங்க.
1: There are people who desire for evil.
0: நீ நினைக்காதீங்க தீமையை வந்து வேண்டா விருப்பா செய்றாங்கன்னு.
1: Don't ever think that they do this evil without intention.
0: அவங்க நிறைய கூட்டம் இருக்காங்க. அவங்க வந்து தீமை செய்ய பிரியப்படுறாங்க.
1: Many people delight to do evil.
0: அதை மனதார விரும்பி செய்றாங்க.
1: They intentionally with great desire they do it.
0: மூன்றாவது நான் சொல்லுவேன்.
1: And third I would tell you.
0: இந்த தீமையை குறித்து நீங்க நீதிமொழிகளை வாசி
1: இருக்கிறது.
0: The தீமைய தூண்டி விடுறது.
1: So this is digging up evil or triggering evil.
0: இத வந்து ஏவி விடுறது.
1: So they trigger up evil.
0: சிலவங்க வந்து நேரா தீங்கு செய்ய தைரியம் இருக்காது.
1: They will not have boldness or guts to do evil directly.
0: ஆனா தீங்கு செய்ய வேற ஒருத்தர் ஏவி விடுவாங்க.
1: But they will trigger others to do evil to you.
0: இத போய் செஞ்சிட்டு வா.
1: You go and do this.
0: இப்படி அவனுக்கு விரோதமா பண்ணு.
1: So you do this against
0: him. சரி மூட்டி விடுவாங்க.
1: So they will trigger it.
0: இது வந்து வேதத்துல நமக்கு நீதிபதிகளே வாசிக்கிற சம்பவங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: I will show you these incidents where you can read in Proverbs.
0: முதலாவது தீமைய நினைக்கிறாங்க.
1: First they devise evil.
0: இன்னொரு தடவை சொன்னா பிணைக்கறாங்கன்னு சொல்வேன்.
1: Otherwise they make
0: device தான்.
1: Device
0: இங்கிலீஷ்ல வந்து devising evilன்ற வார்த்தை பிணைக்கிறது, தீமையை நினைக்கிறது, பிணைக்கிறது.
1: They devise evil.
0: இரண்டாவது தீமையில பிரியப்படுறது.
1: Next they delight in evil.
0: மூன்றாவது தீமையை வந்து கிண்டி விடுறது.
1: And next they dig up evil.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு பயமே உண்டாவதா?
1: Glory be to the name of the Lord.
0: இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது?
1: So where did it start from?
0: இந்த தீமை எப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில பிரவேசித்தது?
1: How did this evil enter the life of a man?
0: ரோமர் எழுதின நிருபம் 5 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் போது,
1: If you read Romans 5 and verse 12,
0: 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல என்று வாசி.
1: Therefore as by one man sin entered into the world and death by sin.
0: நீங்கள் ரோமர் 5:19 வாசித்தால்,
1: If you read Romans 5:19,
0: அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல அப்படின்னு வாசிக்கும்.
1: For as by the one man's disobedience the many were made sinners.
0: அப்போ நீங்க ஒன்னு நல்லா விளங்கிக் கொள்ளணும்.
1: So you have to understand.
0: நாம் வாழ்கிற இந்த உலகத்துல தீமை என்பது நம்முடைய கண்ணு முன்னாக எப்பொழுதும் இருக்கிறது.
1: So it means that the evil is always present in the world that we are living in.
0: அது மனிதனுடைய எண்ணங்கள்ல இருக்கிறது.
1: That is present in the thoughts of man.
0: அது மனிதனுடைய பிரியமாகவும் மாறுகிறது.
1: That becomes delight of man.
0: மனிதன் அதை இன்னொருவனுக்கு விரோதமாக தூண்டி விடுகிறவனாகவும் இருக்கிறான்.
1: So men also are kind of people where they trigger this evil against other one.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: எங்கே துவங்கினது என்று கேட்டீங்கன்னா,
1: Where did it start?
0: வேதம் சொல்லுகிறது ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே.
1: It started from one man's disobedience.
0: அதனாலதான் ஆதியாகமத்தை நீங்க வாசிப்பீங்களா, ஆரம்பத்திலே கர்த்தர் வந்து இந்த பாவத்தினுடைய துவக்கத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப தெளிவா எழுதுகிறார்.
1: That's why when you read in Genesis the Lord very well writes about this initiation or start of this sin.
0: எதை புசிக்கணும் எதை புசிக்க கூடாதுன்னு அவர் தீர்மானித்தார்.
1: He is the one who determine what you are supposed to eat and what you are not supposed to eat.
0: எது நல்லது எது கெட்டதுன்றத கர்த்தர் தீர்மானித்தார்.
1: It is God who determine which is good and which is evil.
0: அந்த தீமையை செய்யாதன்னு சொல்லும் பொழுது அவன் அதை கீழ்ப்படியாம போன போது அவன் அந்த தீங்குக்கு பாவத்திற்கு உட்படுகிறான்.
1: So when the Lord commanded him not to do, but when he did it and it when went into the evil, then he was just carried away by this sin.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா?
1: Glory be to the name of the Lord.
0: இந்த பாவம் அவனுக்குள்ள முதலாவது எப்படி வருகிறதுனா கண்களின் இச்சையினாலே வருகிறது.
1: So first of all this sin entered into him by the lust of his eyes.
0: அது வந்து I would call it as attraction. அது வந்து ஒருவனை கவருகிறது.
1: So that I could call as attraction.
0: இந்த கவர்ச்சி இருக்கு பாருங்க, இது ஒரு மனுஷனை வந்து மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல.
1: So this attraction need not overcome a man.
0: அது வந்து எல்லா இடங்கள்ல இந்த கவர்ச்சி உண்டாகும்.
1: This attraction is present and it happens everywhere.
0: அந்த பாவம் வான்னு கூப்பிடும்.
1: This sin invites everyone.
0: ஆனா ஒரு மனுஷன் அதுக்குள்ள தன்னை ஈடுபடுத்தி
1: அவசியம்
0: கருத்தரிக்குதோ அது ஒரு நாள் அவனுக்கு வெ

0: நிறைவாக வெளியே பிறக்குது.
1: So the one that is conceived in him, that comes out as a reward or an outcome.
0: அது அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து அவனை பிணைக்குது, அவனை அடிமையாக்குகிறது.
1: So that actually he takes control of his life and control and continually rules his life.
0: வெறும் அட்ராக்ஷனா தெரிந்தது இப்ப அவனை அரஸ்ட் பண்ணுது. வெறும் கண்களுக்கு வந்து ரொம்ப கவர்ச்சிகரமா தெரிந்த ஒரு காரியம் வந்து இப்பொழுது அவனை ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது.
1: The thing which actually appeared as an attraction, now it began to arrest him.
0: ஆகவே நம்ம வாழ்க்கையில கடந்து போகும்போது நம்ம எச்சரிப்பா இருக்கணும், எல்லாரும் எல்லாமுமே நல்லது நல்லவர்கள் அப்படின்ற ஒரு நினைப்புல நம்ம போகவே கூடாது.
1: So as we live our life, we have to understand one thing, that it's not that everything and everyone is good.
0: ஆகவேதான் சோதித்து பார்த்து நலமானதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது.
1: That's why the Bible says you have to test and try it and then choose which is good to you.
0: ஆவிகளை கூட நாம் வந்து சோதித்து அறிய வேண்டும்.
1: Even among the spirits you are supposed to try them.
0: Test every spirit in போட்டிருக்கு. எல்லா ஆவிகளையும் நிதானித்து பார்க்க வேண்டியிருக்கிறது.
1: You have to test and discern every spirit.
0: நீங்க வந்து எல்லாத்தையும் அப்படியே நீங்க கண்மூடித்தனமா நம்புனீங்கனா தீமைக்குள்ளாவீங்க.
1: So if you believe it as such everything, then you will be taken into evil.
0: நமக்கு நேராய் வருகிற எல்லா சத்தமுமே தேவனோட சத்தம் எடுத்து கொள்ள கூடாது.
1: We should not consider all the voices that comes towards are God's voice.
0: நம்மட்ட பேசுறவங்க எல்லாருமே தேவதூதன் நம்பிர கூடாது.
1: We should never trust that everyone who speaks to us are God's angels.
0: எல்லாமே நம்மளுடைய நன்மைக்கானது நம்ம நம்பிர கூடாது.
1: And we should never trust that every thing that comes to us it's for our good.
0: சோதித்து பார்த்து நலமானதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: We are supposed to test and choose the one which is good to us.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: சொல்லப்படுகிற வார்த்தை எவ்வளவு அட்ராக்டிவா எவ்வளவு சிறந்ததா தெரியலாம்.
1: No matter how best or attractive the words might be.
0: ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை பார்க்கிலும் பிசாசுனுடைய வார்த்தை வந்து ஏவாளுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமா தெரிஞ்சது.
1: It's because instead of the word of God, the words of Satan found to be more attractive to Eve.
0: அதிகமான வாக்குறுதிகளை கொடுப்பது போல இருந்தது.
1: It actually appeared like as if it was filled with more promises.
0: இன்னும் அதிகமான மேன்மைகளை அது கொடுக்கிறது போல இருந்தது.
1: It also appeared as if it was filled with much greatness.
0: அது வந்து ஐயோ இத மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கற மாதிரி இருந்தது.
1: So it actually made her to think that I should not miss this.
0: தேவன் கொடுத்ததை விட இது ரொம்ப சிறந்ததாக தெரிந்தது.
1: It appeared to be more best than which God has given her.
0: ஆனால் அது எப்படிப்பட்டதா இருந்தா தீங்கினால் நிறைந்திருந்தது.
1: But it was full of evil.
0: நாம எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be very careful about it.
0: அப்ப முதலாவது தீங்கு என்பது உலகத்திலே இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்ற உண்மையை நாம் முதல்ல அங்கீகரிக்க வேண்டும்.
1: So first we have to understand the reality of evil that it is present in this world.
0: இரண்டாவது,
1: second,
0: இந்த வசனத்தை திரும்ப நீங்க வாசிப்பீங்களானா?
1: If you read the verse again.
0: நீ என்ன செய்யணும்? மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீதிமொழிகள்.
1: Proverbs 3 and verse 7.
0: கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
1: Fear the Lord and depart from evil.
0: நீ என்ன செய்யணும்னா தீமையை விட்டு விலகு.
1: You are supposed to depart from evil.
0: இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
1: It is really surprising.
0: இது இரண்டாவது என்ன சொல்லுகிறதுனா ஒவ்வொருவர் மேல் இருக்கிற கடமை உத்தரவாதத்தை பற்றி பேசுகிறது.
1: Now second it speaks about the responsibility of everyone.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: தீமை இந்த உலகத்தில் இருந்தாலும் அதிலிருந்து விலகுவதற்கு நம் மேல ஒரு பெரிய உத்தரவாதம் இருக்கிறது.
1: Though this evil is present in this world, but we all have a responsibility to depart from it.
0: அதுவே தானா விலகிறோம் நீங்க நினைக்க கூடாது.
1: You should never think that it will depart from us automatically.
0: நாம் தான் அதை விட்டு விலக வேண்டும்.
1: We are supposed to depart from it.
0: நாம் தான் அதை விட்டு விலகணும்.
1: We are supposed to depart from it.
0: பாவம் அதுவா வந்துட்டு அதுவா போயிடும் நீங்க நினைக்க கூடாது.
1: Don't ever think that sin will come by itself and leave us and depart from us.
0: தீமை வந்து தானா போய்டும் நீங்க நினைக்க கூடாது.
1: Don't think that evil will come by itself and depart from us by itself.
0: தீமையை உள்ளே வரவேற்பதற்கும் நாம தான் உத்தரவாதி.
1: We are the one responsible to invite this evil into our life.
0: அதே வேளையில தீமையை விட்டு விலகிறதற்கும் நாம தான் உத்தரவாதி.
1: And at the same time we are responsible to depart from this evil.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நாம இந்த உத்தரவாதத்தை உணர்ந்து வாழ வேண்டும்.
1: We have to realize this responsibility and live accordingly.
0: இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கர்த்தரே என்ன பண்ணுவாருனா தீமை எல்லாத்தையும் அவரே விலக்கிடுவார்னு நினைக்கிறாங்க.
1: Today many people think that the Lord himself will remove all the evil from our life.
0: பாருங்க மனுஷனுக்கு வந்து நன்மை தீமை இன்னதென்று அறிகிற திறனை மாத்திரம் கர்த்தர் கொடுக்கல.
1: The Lord not only gave the ability to identify which is good and evil to man.
0: அதே மனிதனுக்கு ஆண்டவர் எந்த திறனையும் கொடுத்திருக்கிறார்னா தன்னுடைய தீங்கை விட்டு பாவத்தை விட்டு விலகி போகவும் கர்த்தர் மனுஷனுக்கு உத்தரவாதத்தையும் பலனையும் கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has also given the ability and the responsibility and the strength to depart from the same evil.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த உத்தரவாதத்தை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கி கொள்ளணும்.
1: We have to understand this responsibility.
0: ஐயோ நான் என்ன செய்வேன், நான் அப்படி தீங்கல விழுந்துட்டேன்னு உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல.
1: It is not necessary for you to say what can I do and sit along always in the evil.
0: உங்கள் மேல ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. நீங்க எழும்பி தீமையை தெரிந்து கொள்வதா நன்மையை தெரிந்து கொள்வதா என்று நீங்க தான் தீர்மானிக்கணும்.
1: So you have a responsibility. It is vested on you that you should rise up and choose whether you have to choose evil or good.
0: நல்ல கவனிங்க.
1: Listen carefully.
0: ஒருவேளை வந்து தீமையை விட்டு விலகு அப்படினு சொல்ற வார்த்தையை கேட்ட உடனே ஐயோ எமல் பெரிய உத்தரவாதம் இருக்கே நீங்க நினைக்கலாம்.
1: So when you read the verse as depart from evil, you may consider it to be a great responsibility that is vested on you.
0: ஒரு பெரிய பழு எமல் இருக்கே.
1: It is a big burden that is placed upon you.
0: பெரிய பாரமாயிட்டனே இப்ப நான்
1: ஏனென்றால்
0: தீமையை விட்டு விலகுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார்.
1: It's because God gives us a chance to depart from evil.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: தீங்குக்கு நாம் உட்பட்டு விட்டாலும் இந்த தீங்குக்கு நாம் கடைசி வரைக்கும் அடிமைகளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: Even if you have fallen into evil, it is not necessary for us to remain as slaves to this evil forever.
0: தீங்கினால் எப்பொழுதுமே ஆண்டு கொள்ளப்பட வேண்டியது அவசியம் இல்லை.
1: We need not be dominated by this evil always.
0: நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு?
1: Can you understand what I say?
0: தீங்கு எவ்வளவு பெரியதா இருந்தாலும்,
1: no matter how great is this evil,
0: தீங்கு எவ்வளவு பெரிய வலிய கொடுமையா இருந்தாலும்,
1: no matter how burdensome this evil is,
0: தீங்கு வந்து நம்மள வந்து மரணத்துக்கு நேரா தள்ளக்கூடிய வலிமை இருந்தாலும்,
1: no matter how powerful the evil that can take us even to us,
0: நாம் வாசித்தோம் பாருங்க, ஒரு மனிதனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் மனிதனை ஆண்டு கொண்டதுன்னு பார்க்கிறோம் பாருங்க.
1: Like how we read that because of one man's sin there is death and death overcame by the sin.
0: இல்ல, by one man's sin came and through sin death reigned on man. அப்போ இந்த பாவத்தினால் வந்த மரணம் எல்லாம் நினைக்கும் போது பெரிய காரியமா உங்களுக்கு தெரியலாம்.
1: So when you see this death that came by sin, it may appear to be a great one. ஆனா
0: ஒண்ணு மறந்துடாதீங்க.
1: But don't forget,
0: இந்த தீங்கிலிருந்து நாம விலகுவதற்கும் ஒரு பாதை இருக்கிறது.
1: We have a path also to depart from this evil.
0: நீங்க சொல்ல வேண்டியது, ஐயோ நான் தீங்குல மாட்டிக்கிட்டேன், இனி காலமெல்லாம் நான் தீங்கிலே தான் வாழணும்னு அவசியம் கிடையாது.
1: So you need not tell, I'm just caught into this evil, I may have to live in this evil forever.
0: நான் தீங்கிலிருந்து வெளியே விலகி வர என் மேல கர்த்தர் வந்து ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாரு.
1: The Lord has given a grace upon me that I may depart from this evil.
0: அதனால வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
1: That's what we read, fear the Lord and depart from evil.
0: நான் தெரிந்து கொள்ளலாம்.
1: I can choose it.
0: தீமையை விட்டு விலகிறதுக்கு நான் தெரிந்து கொள்ளலாம்.
1: I can choose to depart from evil.
0: யோபுவின் புத்தகம் 34:4 பாருங்க.
1: If you read Job chapter 34 verse 4.
0: 34:4.
1: 34:4.
0: நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக.
1: Let us choose justice for ourselves.
0: நன்மை இன்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக.
1: Let us know among ourselves what is good.
0: ரொம்ப நல்லா இருக்குல்ல.
1: It is very beautiful.
0: நியாயத்தை நமக்காக தெரிந்து கொள்வோமாக.
1: Let us choose justice for ourselves.
0: நாமளே தெரிந்து கொள்ளலாம்.
1: So we can choose it.
0: நாமளே விடுபடலாம்.
1: We can be departed from it.
0: நாம தீர்மானம் எடுக்கலாம்.
1: We can make a decision.
0: நான் வந்து தீமையை விட்டு விலகுவேன்.
1: So I will depart from evil.
0: தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் வந்து அவங்களுக்கு ராஜ போதனம் கொடுக்கப்பட்டது உண்மைதான்.
1: So it is true that a royal food was offered to Daniel and his friends.
0: ஆனால் அவங்க என்ன செய்தாங்கன்னா, தங்கள் இருதயத்துல தங்களை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி கொண்டாங்க.
1: But they purposed and decided and determined their heart that they will not defile using this royal food.
0: Shadrach, Meshach, Abednego முன்பாக சிலை வைக்கப்பட்டது உண்மைதான்.
1: It is true that an image was erected before Shadrach, Meshach and Abednego.
0: எக்கானம் ஊதப்பட்டது உண்மைதான்.
1: It is true that the trumpets were blown.
0: ஆனால் அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, நாங்க வணங்க மாட்டோம்.
1: But they took a decision that we will not bow down.
0: எங்கள் தேவனங்களை தப்புவியாமல் போனாலும் நாங்க வணங்க மாட்டோம்.
1: Even if our God does not deliver us, we will not worship this idol.
0: அங்க தானியேலுக்கு வந்து ஜெபம் பண்ண கூடாதுன்னு சட்டம் வருது.
1: So there came a decree saying that Daniel should not pray.
0: அவன் செய்யற நன்மை எப்பொழுதும் செய்யறதுக்கு ஜன்னல திறந்து மூன்று வேளை அவன் ஜெபம் பண்ணிட்டே தான்
1: இருந்தான். And he was by his own routine, according to his own routine, he opened the windows and was praying 3 times a day.
0: தீமை அவனை மேற்கொள்ள விடல.
1: He never allowed evil to overcome him.
0: அவன் அந்த தீங்கை விட்டு வெளியே வர்றதுக்கு அவங்க தீர்மானம் எடுத்தாங்க.
1: They took a decision to come out of this evil.
0: மோசேயின் வாழ்க்கையை பார்ப்பீங்களானா அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் அவனை சுற்றி இருந்தது.
1: So even the life of Moses, there were pleasures of Egypt that were present to him.
0: அவன் வாழ்ந்த வீடு பாவத்தின் வீடு.
1: The house that he lived was a house of sin.
0: அவன் வாழ்ந்த தேசம் பாவத்தினால் நிறைந்திருந்தது.
1: The nation which he lived was filled with sin.
0: ஆனால் வேதம் சொல்கிறது,
1: But the Bible says,
0: அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான்.
1: He chose rather to suffer affliction with the people of God than to enjoy the pleasures of sin for a season.
0: அப்போ தெரிந்து கொள்ற உத்தரவாதம் தெரிந்து கொள்கிற கிருபை நம்ம மேல இருக்கு.
1: So therefore the responsibility of choosing and the grace of choosing is vested upon us.
0: முதல்ல வந்து என்னால தீங்கினுடைய பாதையில இருந்து விலக முடியும் நீங்க நம்பணும்.
1: First you have to believe that you can depart from the path of evil.
0: அதனாலதான் நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 வாசிக்கும் போது எபிரேயர் 12 முதலாம் வசனம் பாருங்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவோம்.
1: Therefore seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith.
0: கவனிச்சிங்களா இங்க?
1: Did you notice it?
0: நம்மை சுற்றி நெருங்கி பாவம் நிக்குது.
1: So the sin is around us, besetting us.
0: ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படினா,
1: But what are we
0: அதை தள்ளி விட வேண்டும்.
1: We have to lay aside.
0: தள்ளி விட வேண்டும்.
1: We have to lay aside.
0: அதுதான் பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதும்போது,
1: That's why when Paul writes to Timothy,
0: அவர் சொல்வாரு, பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடின்னு சொல்வாரு.
1: He says flee away from youthful lust.
0: அப்போ உன்னால முடியும் பாது.
1: So it is possible for you.
0: நீ தான் செய்யணும்.
1: You are supposed to do it.
0: நீ வந்து அதற்கு அடிமையா இருக்கணும் அவசியம் இல்ல.
1: It is not necessary for you to be a slave to it.
0: அது உன்னை ஆண்டு கொள்ளணும் அவசியம் இல்ல.
1: You need not to have the, necessary for it to be dominated.
0: நீ வந்து அதை மேற்கொள்ள முடியும்.
1: You can overcome that.
0: நீ உன் மனதில ஒரு தீர்மானம் எடுக்கணும்.
1: You have to make a decision in your
0: mind. நீ அதற்காக நீ முயற்சி எடுக்கணும், எடுக்கலாம்.
1: And you can take an effort and you have to take an effort for that.
0: நீ தீர்மானம் எடுக்கணும்.
1: You have to make a decision.
0: உன் தீர்மானம் ரொம்ப முக்கியமானது.
1: Your decision is very important.
0: யோசுவா சொன்னார், உங்களுக்கு முன்பாக நன்மையும் தீமையும் வைக்கிறேன்.
1: Joshua said, I have kept good and evil before you.
0: நீங்கள் எதை தீர்மானிக்கிறீங்க?
1: What are you deciding?
0: அதை தெரிந்து கொள்ளுங்க.
1: You choose that.
0: நீங்க தேவனை சேவிக்க போறீங்களா, நீங்க பாகாலை சேவிக்க போறீங்களா, நீங்க தெரிந்து எடுத்துக்கொள்ளுங்க.
1: So you have to decide whether you're going to serve Baal or God.
0: இது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் நமக்கு கொடுக்குது, ஒரு பெரிய விடுதலையை கொடுக்குது.
1: This is a great relief and a deliverance that it gives us.
0: என்னை சுற்றி பெரிய தீங்குகள் இருந்தாலும்,
1: Though there are great evils surrounding me,
0: என்னை நெருங்கி தீங்கு நின்றாலும்,
1: Though this evil is besetting me on all sides,
0: தீமையை வேண்டாம் சொல்லி விலகி நிற்க ஆண்டவர் எனக்கு தயவு கொடுத்திருக்கிறாரு.
1: The Lord has given me a favor and grace for me to depart from this evil.
0: என்னால விலக முடியும்.
1: I can get departed from this.
0: என்னால பரிசுத்தத்திற்கே அர்ப்பணிக்க முடியும்.
1: I can commit myself to holiness.
0: அதை நான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
1: And the Lord is also expecting that I should do it.
0: பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் ஒன்ன கேள்விப்பட்டேன்.
1: Many years ago I heard an incident.
0: அது ஒரு கற்பனை சம்பவமா என்னன்னு தெரியல.
1: I don't know whether it's an imagination or what.
0: ஒரு முறை ஒரு வண்ணான் ஒருவன் இருந்தானாம். முதிர் வயதுல கூட அதன் மேல பழுகளையும் பாரங்களையும் சுமத்தி அதை ரொம்ப வேதனைப்படுத்தினான்.
1: So even at its very old age, he used to keep so much of burden on it and used to deal with it very harshly.
0: இந்த கழுதை வந்து இந்த வண்ணானுக்கு எவ்வளவோ உண்மையாக அது உழைச்சாலும், எந்த எதிர்பேசாம உழைச்சாலும், இருந்தாலும் கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே காட்டாம அந்த கழுதையை நடத்துவான்.
1: So though this donkey served him so good, but this man never showed any mercy to it.
0: ஒரு மனிதாபியமே இல்லாமல் அதை நடத்துவான்.
1: He treated it without any humanity.
0: ஒரு நாள் இந்த கழுதை வந்து கொஞ்சம் வயதாயிருச்சு, அதனால முன்னால போல உழைக்க முடியல.
1: So one day that this donkey became very old, so it could not serve as it was serving earlier.
0: ஆனால் அந்த கொடூரமான எஜமான் என்ன செய்தானா, ஒரு நல்ல பெரிய குழி தோண்டினான்.
1: So this master actually digged a very big pit.
0: அந்த பெரிய குழிக்குள்ள இந்த கழுதைய உயிரோட உள்ள போட்டானா.
1: So he just cast through this donkey into that pit alive.
0: உயிரோட போட்ட இந்த கழுதைக்கு மேல வெளியில தோண்டின மண்ணை எடுத்து மேல போட ஆரம்பிச்சான்.
1: He also tried to cover it with the mud that he just dug up.
0: இந்த கழுதை எவ்வளவு கத்தி பார்த்துச்சு, இப்படி உயிரோட புதைக்க பாக்குறியே.
1: So this donkey was crying out saying, why are you actually burying me alive?
0: என்ன கொன்னுறாதன்னு கெஞ்சுது.
1: It was just pleading not to kill her.
0: அவனோ இரக்கம் இல்லாம அதன் மேல அவ்வளவு ஒரு வன்மத்தோட அந்த மண்ணை தூக்கி வாரி போட்டு.
1: So without any mercy, with so much of arrogance, he was just covering it with the mud.
0: இந்த கழுதை பார்த்துச்சு.
1: So this donkey was looking at it.
0: இப்படியே இருந்தா அவ்வளவுதான்.
1: It will not work out if I stay
0: here. என்ன
1: செய்து தெரியுமா?
0: ஒவ்வொரு முறை மண்ணை தூக்கி போடும்போதும்
1: whenever he just covers it with the mud,
0: அந்த மண்ணை உதறி விட்டுருமா.
1: It will just shake that mud.
0: உதறி விட்டு அந்த மண்ணுக்கு மேல போய் நின்னுமா.
1: And it will stand up on the mud.
0: திருப்பி மண்ண போடுவான் பாருங்க.
1: Again when he
0: உதறி போட்டு திருப்பி அந்த மண்ணுக்கு மேல நின்னு.
1: Again it shakes and stands upon the mud.
0: இப்படியே அவன் போட போட போட போட இது ஒவ்வொரு பிடி மண்ணுக்கு மேலே நின்னு நின்னு கடைசியில தரைக்கு மேல வந்துருச்சு.
1: So as he was just covering it with the mud, this donkey was shaking the mud and standing upon that.
0: அவனால அந்த கழுதைய வந்து உயிரோட புதைக்கவே முடியல.
1: He was not able to bury that donkey alive.
0: இத பார்த்தான அவனுக்கே மனசு மாறிடுச்சான்.
1: And even his heart changed when he saw this.
0: இது எவ்வளவு ஞானமுள்ள ஒரு கழுதையா இருக்கு.
1: See how wise was this donkey.
0: நான் இத கொல்லலான மண்ணு போட்டு அதுக்கு இணங்காம நிக்குதே.
1: I am trying to bury it alive, but it could not comply to that.
0: அவன் கொடுமை செய்யறத நிறுத்திட்டு தொடர்ந்து அதை வச்சிட்டு வேலை வாங்கினானா.
1: So he stopped doing harshly, stopped treating harshly and began to serve, work with that.
0: இந்த கதை நமக்கு ஒரு நல்ல ஒரு உண்மையை சொல்லி கொடுக்குது.
1: This actually teaches a good truth.
0: என்னதான் தீங்கு நம்மை சுற்றி நின்றாலும்,
1: no matter however the evil may beset us around,
0: எவ்வளவுதான் தீங்கு நம்மேல் வீசப்பட்டாலும்,
1: no matter how much evil may be thrown upon us,
0: தீமையை விட்டு விலகிறது என்னுடைய உத்தரவாதம்.
1: It is my responsibility to depart from evil.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: தீமையை விட்டு விலகு.
1: Depart from evil.
0: முதலாவது நான் சொன்னேன்.
1: First I told you.
0: நாம் வாழ்கிற உலகத்தில் தீங்கு இருக்கிறது என்பதை முதலாவது நாம் அங்கீகரிக்கணும்.
1: First we have to accept and understand the reality of evil that is present in the world.
0: நமக்கு முன்பாக நன்மை இருக்கு, தீமை இருக்கு. பார்க்கிறதெல்லாம் நன்மை இல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும்.
1: We have to realize and understand there is evil and good that is present before us, and it is not that good alone that is everything present before us.
0: அதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விவேகம் தரணும்.
1: And the Lord should give us an ability or a wisdom for that.
0: Discernment ஆண்டவர் தரணும். எதை பகுத்து பார்க்கிறது?
1: The Lord should give a discernment to identify it.
0: இரண்டாவது நான் சொன்னேன்.
1: Second I told you.
0: தீங்கு இருக்கிறது உண்மைதான்.
1: It is true that evil exists.
0: ஆனால் தீமையை விட்டு விலக வேண்டிய உத்தரவாதம் நம்ம மேல இருக்கிறது.
1: But we have the responsibility to depart from evil.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அதனால தான் யாக்கோபு 4:17 சொல்கிறது.
1: That's why James 4:17 says.
0: 4:17.
1: James 4:17.
0: ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும்.
1: Therefore to him who knows to do good and does not do it, to him it is sin.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: நன்மை செய்ய அறிஞ்சா மாத்திரம் போதாது.
1: It is not enough that you know to do good.
0: அதை நன்மையை செய்யணும்னு அறிஞ்சிட்டு அதை செய்யாமற் போக கூடாது.
1: And you should not stop doing good.
0: உன தீமைனு தெரியுது, தீமையை விட்டு விலகாம போயிட கூடாது.
1: You know that is evil and you should not stop departing from evil.
0: நன்மைனு உனக்கு தெரியுது, நம்மை நன்மையை வந்து செய்யாம போயிட கூடாது.
1: You know that is good and you should not stop doing good.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: மூன்றாவது நான் ஒன்று சொல்வேன்.
1: Third I would tell you.
0: தீமை என்பது இருக்கிறது.
1: The reality of evil.
0: அந்த தீமையிலிருந்து விலக வேண்டியது நம்முடைய உத்தரவாதமா இருக்கிறது.
1: And we have the responsibility to depart from this evil.
0: அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க.
1: Let us read that verse.
0: நீதிமொழிகள் 3:7 இரண்டாவது பகுதி.
1: Proverbs 3:7 the second part.
0: கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
1: Fear the Lord and depart from evil.
0: கர்த்தர் வந்து நல்ல நம்முடைய தேவன் ரொம்ப அன்பானவர் பாருங்க.
1: God is so loving.
0: நமக்கு வந்து ஒரு உத்தரவாதத்தை அவர் கொடுக்கிறார் அப்படின்னா அதற்கு வேண்டிய கிருபையையும் தேவன் கூட்டி கொடுக்கிறாரு.
1: So if he gives some responsibility, he also adds the favor of grace that is needed.
0: எந்த காரியத்தை கர்த்தர் நம்ம செய்ய சொன்னாலும் அதற்கு வேண்டிய தயவையும் அதற்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் கர்த்தர் நமக்கு தர்றாரு.
1: No matter whatever the Lord commands us to do, he also adds up resources that is required to do it.
0: இந்த தீமையை விட்டு விலகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான உபகரணத்தை கொடுத்திருக்கிறாரு.
1: The Lord has given a very good resource for us to depart from evil.
0: மூன்றாவது அதுதான் நமக்கு சத்தியத்தை பார்க்கறோம்.
1: So that is the third truth that we read.
0: இந்த தீமையை விட்டு விலகுவதற்கு தேவன் நமக்கு அளித்துள்ள பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
1: The resource that the Lord gives us to depart from evil is fearing the Lord.
0: நீங்கள் நீதிமொழிகள் 19 அதிகாரம் 23 வசனத்தை வாசித்தால்,
1: If you read Proverbs 19 verse 23,
0: கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது.
1: The fear of the Lord leads to life, and he who has it will abide in satisfaction. He will not be visited with evil.
0: தீமை அவனை அணுகாது.
1: He will not be visited with evil.
0: யாரை தீமை அணுகாது?
1: Whom will not the evil visit?
0: வேதம் சொல்கிறது,
1: The Bible says,
0: கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை தீமை அணுகாது.
1: So the one who fears the Lord, the evil will not visit him.
0: கர்த்தர் வந்து தீமை விட்டு விலகுப்பான்னு சொல்றது மாத்திரம் இல்ல.
1: The Lord not only says just depart from evil alone.
0: எப்படி கூட தீமை விட்டு விலகலாம் அப்படி கர்த்தர் நமக்கு அதுக்கு வேண்டிய உபகரணங்களை அதுக்கு வேண்டிய உதவியை கர்த்தர் நமக்கு தர்றார்.
1: The Lord also give the resource and the help and the support to depart us from evil.
0: அதுல ஆண்டவர் செய்யற பெரிய உதவி என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதுனால.
1: And in that the Lord gives fearing the Lord which has a great resource.
0: நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 17 அதிகாரம் 18-20 வசனங்களை நீங்கள் வாசித்தால்,
1: If you read Deuteronomy chapter 17 verses 18-20,
0: அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின் செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாய பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவிலே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள்.
1: Also it shall be when he sits on the throne of his kingdom that he shall write for himself a copy of this law in a book from the one before the priests the Levites, and it shall be with him and he shall read it all the days of his life that he may learn to fear the Lord his God and be careful to observe all the words of this law and these statutes that his heart be not lifted up above his brethren that he turn from not aside from the commandment to the right hand or to the left to the end that he may prolong his days in his kingdom he and his children in the midst of Israel.
0: நாம் வாசித்தோம்,
1: we read here,
0: கர்த்தருக்கு பயப்பட்டால் தீமை நம்மை அணுகாது.
1: When we fear the Lord, the evil will not visit us.
0: கர்த்தருக்கு எப்படி பயப்படுறது?
1: How are we supposed to fear God?
0: நாமளா ஒரு பயத்தை வளர்த்துக்கிறதா?
1: Can we actually bring a fear in us?
0: நாமளா கற்பனை பண்ணி கடவுளுக்கு பயந்துக்கிறதா?
1: So can we imagine a fear in us?
0: இன்னைக்கு உலகத்துல வந்து கடவுளை ஒரு பயமுறுத்துற சக்தியாவும் காட்டுறாங்க.
1: Today even in this world they show God as a fearing tool.
0: Fearful tool. அதாவது ஒரு பயமுறுத்தத்தக்க ஒரு சக்தியா காமிக்கிறாங்க.
1: They show it as a fearful power or tool.
0: அவர் எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ கண்ணை ஒரு விதா உதாரணமா பயங்கரமா பயமுறுத்துற மாதிரி, பல்ல பெருசா பண்ணி, வாய ஒரு மாதிரி பண்ணி, கைய ஒரு மாதிரி பண்ணி, இவங்களா ஒரு கற்பனை பண்ணி அதை பார்த்த உடனே எல்லாரும் பயப்படணும்ன்ற மாதிரி அதை உருவாக்கிக்கிறாங்க.
1: So they just make and form the image in such a way that the eyes are big, the teeth are big, and the hands and the legs and feet are they just make it such a way that it may scare the people.
0: ஆண்டவரோட பிள்ளைகளாக நமக்கு ஒரு நல்ல விளங்கிக் கொள்ளணும்.
1: But we as children of God should understand.
0: கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம வளர்த்துக்கிறது கிடையாது.
1: It is not that the fear of the Lord will come by itself in us.
0: No. We should not, you know, develop it on our own. நாமளே இதை வளர்த்துக்கிட கூடாது.
1: We should not develop it on our own.
0: நாமளே அதுக்கு வந்து பேரனா அதுக்கு ஒரு உருவம் உருவாக்க கூடாது.
1: We should not give an image or form to it.
0: நாமளே வந்து கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன, நாமளே தீர்மானிக்க கூடாது.
1: We should not decide what is fearing God.
0: இன்னைக்கு கூட பாருங்க, நிறைய சடங்குகளை என்ன பண்றாங்கன்னா கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்றதுக்காக சடங்குகளை அவங்களே உண்டாக்கி வச்சிட்டாங்க.
1: So even today we have people who have made all the customs and rituals just to fear the Lord.
0: அப்படி கர்த்தர் நம்மள அப்படி பயப்படணும்னு சொல்லல.
1: The Lord never says that we should fear fear the Lord in that way.
0: அவர் சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படுதல பத்தி வேதம் பேசும்போது அந்த கர்த்தருக்கு பயப்படுதல கற்று கொடுக்கிறவரும் கர்த்தர் தான்.
1: So when it says fear the Lord, it means that it is God himself who teaches how to fear the Lord.
0: கர்த்தர் நமக்கு எப்படி கற்று கொடுக்கிறாரு?
1: How does he teach us?
0: வேதம் சொல்கிறது.
1: The Bible says
0: இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை ஒரு பிரதி நீ உனக்காய் எடுத்துக்கொண்டு அதை நீ வாழ்நாள் எல்லாம் வாசி.
1: You have to take a copy of this law in a book and you have to read it all the days of your life.
0: நீ அதை வாசிப்பாயானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதென்று நீ தெரிந்து கொள்வாய்.
1: So when you read that you will identify and know what is the fear of the Lord.
0: கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு பரிசுத்த வேதத்தை கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given this holy Bible to teach us the fear of the Lord.
0: இந்த வேதத்தை வாசிக்கிறவன் கர்த்தருடைய பயத்தை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு பயப்படுவானானால்.
1: If a person who reads this Bible knows the fear of the Lord and fears the Lord.
0: வேதம் சொல்லுகிறது 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம்.
1: The Bible says Psalm 119 and verse 9.
0: வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலேயே.
1: Where which shall a young man cleanse his way by taking heed thereto according to thy word.
0: இப்ப புரிஞ்சதா உங்களுக்கு என்னன்னு சொல்லி?
1: Can you understand now?
0: நீ கர்த்தருக்கு பயந்திருப்பாயானால் தீங்கு உன்னை அணுகாது.
1: If you fear the Lord, that the evil will not come nigh to you.
0: எப்படி இந்த கர்த்தருக்கு பயப்படுறது?
1: How are you supposed to fear the Lord?
0: எப்படி கற்றுக்கொள்வது?
1: How to learn it?
0: ஆண்டவர் கொடுத்த வேதத்தை வாசிப்பதினாலே.
1: By reading the holy Bible that the Lord has given us.
0: அதிலே தேவனை நாம் அறிந்து கொள்வதினாலே.
1: By knowing the Lord from it.
0: கர்த்தருடைய பயத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம்.
1: By learning the fear of the Lord from it.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அப்படி நீ கர்த்தருக்கு பயந்திருக்க கற்றுக்கொள்வாயானால்.
1: So if you learn to fear the Lord in that way.
0: நான் சொல்லுவேன் உன் வழியை தீமைக்கு நீ விலக்குவாய்.
1: I tell you will depart your way from evil.
0: நீ நிச்சயமாகவே நீ வந்து உன் வழியை சுத்தம் பண்ணுவாய்.
1: And you surely you will cleanse your ways.
0: எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன்.
1: How good is our God.
0: தீங்கு என்ன நமக்கு சுட்டி காட்டுறாரு.
1: He shows us what is evil.
0: தீங்கை விட்டு விலகுற உத்தரவாதத்தை நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு.
1: And the Lord has also given that responsibility for us to depart from evil.
0: நான் சொல்லுவேன் அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற பலனையும் கர்த்தர் நமக்கு தர்றார்.
1: The Lord also adds a resource to depart from evil.
0: அதற்கு வேண்டிய உபகரணங்களை கர்த்தர் நமக்கு தர்றார்.
1: The Lord gives the resources that are required.
0: இந்த 180 நாட்கள் நம்ம வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால்,
1: what is the important thing in reading this Bible in 180 days?
0: நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும்.
1: We can know God.
0: தேவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும்.
1: We can know about our God.
0: நாம் தேவனை அறிய அறிய தேவனை எவ்விதமாய் நான் பயப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
1: So as we keep on knowing about God, we will also know how to fear the Lord.
0: எவ்வளவு அதிகமாக நாம் தேவனுக்கு பயப்படுறது நாம் அறிந்து கொள்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நான் சொல்வேன் தீமையை விட்டு விலகிறது நம்ம வாழ்க்கையில சாத்தியமாகும்.
1: The more we learn about fearing God, the more we can depart from evil in our life.
0: கர்த்தர் தாமே நமக்கு வேண்டிய கிருபையை தருவாராக.
1: May the Lord give the graces that are required.
0: காலையில கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
1: This morning may the Lord give us grace that we may fear the Lord and depart from evil.
0: பிரியமானவர்களே,
1: my dear ones,
0: நம்முடைய வாழ்க்கையில தீமை என்னவென்று கண்டுபிடிக்க கர்த்தர் நமக்கு ஞானம் தரணும்.
1: The Lord should give us wisdom that we may discern what is evil.
0: இரண்டாவது,
1: second,
0: அந்த தீமையை விட்டு விலகற உத்தரவாதத்தை கர்த்தர் நமக்குள்ள புகட்டணும்.
1: The Lord should also bring in the responsibility of departing from this evil.
0: அந்த உத்தரவாதத்தை நாம் பெறுவதற்கு தேவன் கர்த்தருடைய பயத்தை நம்முடைய வேதத்தினால் நமக்கு போதிக்கணும்.
1: The Lord should also give us a fear of God through his word for us to depart from this evil.
0: கர்த்தர் தாமே இந்த கிருபை தரும்படி தேவனுடைய முகத்தை தேடி நாம் ஜெபிப்போம்.
1: Let us seek the presence of God that the Lord may give us this grace.
0: பரிசுத்த பிதாவே,
1: our holy God,
0: இந்த அருமையான காலை வேளையிலே நாங்கள் தாழ்த்துகிறோம்.
1: Lord, in this early morning we humble ourselves, Lord.
0: ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக எங்களுக்கு தயவாய் இரக்கம் பாராட்.
1: Lord graciously, Lord be merciful upon us that we may fear the Lord and depart from evil.
0: ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் எத்தனையோ பாவங்கள் தீங்குகள் இருக்கிறது.
1: Lord, there are many sins and evil that are besetting us, surrounding us, Lord.
0: எது நல்லது எது தீங்கானது என்று வகை அறுக்கும்படி உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு வெளிச்சம் தாரும்.
1: Lord, give us a light through your word that we may know the reality of evil and discern which is evil and good.
0: ஆண்டவரே, தீமை இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல.
1: Lord, not only knowing that the existence of evil.
0: ஆண்டவரே, அந்த தீமையை விட்டு நாங்கள் விலக வேண்டிய உத்தரவாதம் எங்கள் கையில இருக்கிறது என்ற ஒரு உணர்வை எங்கள் உள்ளத்திலே தாரும்.
1: Lord, give us an understanding and realization that the responsibility to depart from evil is also vested with us.
0: ஆண்டவரே, அந்த உத்தரவாதத்தை நாங்கள் செயல்படுத்துவதற்கு இயேசுவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும்.
1: Lord, also to execute the responsibility, give us the fear of the Lord as a resource, Lord.
0: கர்த்தருக்கு பயப்படுகிறதை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவா உம்முடைய வேதத்தை வாசிக்க தியானிக்க எங்களுக்கு கிருபை தா.
1: Lord, give us grace to read your word and meditate on your word that we may learn the fear of the Lord.
0: எங்களுடைய வாழ்க்கையில் தீங்குகள் இருக்குமானால், தேவனுக்கு பிரியமில்லாத பகுதிகள் இருக்குமானால்,
1: Lord, if there are any evil or unpleasing things in our life,
0: அவைகளை விட்டு விலகி வர எங்களுக்கு தயவு பாரு.
1: Lord, give us grace that we may depart from them, Lord.
0: உம்முடைய வல்லமையான நாமத்தை எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்து.
1: Lord, magnify your great and powerful name in our life.
0: பலத்த கரங்கள் எங்களை தாங்கட்டும்.
1: Lord, let your great arm uphold us.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: ஆமென்.
2: ஓ பிரசன்னரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மார்க்கு 1:35. அறிவியல் அறிஞர் சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் மிகவும் புத்தி கூர்மை நிறைந்தவர். அவர் ஒருமுறை இவ்வாறு சொன்னார், நான் என்னுடைய டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி வெளியில் லட்சக்கணக்கான மைல் தூரத்தை பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் என் டெலிஸ்கோப்பை கீழே வைத்துவிட்டு என்னுடைய தனி அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு முழங்காலில் நின்று உண்மையாக ஜெபித்தபோது என்னுடைய டெலிஸ்கோப்பின் உதவி இல்லாமல் நான் பரலோகத்தையே பார்க்கிறேன், தேவனோடு மிகவும் நெருக்கமாக இருப்பதை உணர்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தனி ஜப நேரம்தான் நம்மை தேவனோடு நெருங்கிய உறவுக்குள் கொண்டு வருகிறது. அண்ட சராசரங்களை படைத்த சர்வவல்ல தேவனோடு உறவாடும் வாய்ப்பு நம் தனி ஜப நேரத்தில் நமக்கு கிடைக்கிறது. தேவனை இன்னும் அறியவும் அவருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கிறது. ஜபிக்கிறவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். மோசேயை தேவன் சீனாய் மலையில் ஏறி மேலே வரும்படி அழைத்தார். உன்னோடு வேறு யாரும் வரக்கூடாது என்று உறுதியாய் கட்டளையிட்டார். மோசே தேவன் சொன்னபடி அவர் சொன்ன இடத்துக்கு வந்தார். தேவன் மோசேக்கு 40 நாட்கள் பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். முற்பிதாக்களின் வாழ்க்கையில் நடந்தவைகளை தேவன் மோசேக்கு வெளிப்படுத்தி எழுத வைத்தார். வானம் பூமி படைத்த தேவன் மோசேக்கு தமது மகிமையை எல்லாம் வெளிப்படுத்தினார். மோசேயின் முகமும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருட்டோட எழுந்து தம்முடைய பிதாவோடு உறவாட செல்வார். அந்த அதிகாலை ஜெப நேரத்தில்தான் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒவ்வொரு நாள் திட்டத்தையும் வெளிப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தனி ஜெப நேரத்தில்தான் நாம் தேவனை இன்னும் நெருங்கி சேரவும் அவருடைய மகத்துவங்களையும் அறிய முடியும். நம்முடைய தனி ஜெப நேரத்தில் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்மை தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள்ளே கொண்டு வருகிறார். தனி ஜப நேரத்தில் தம்மோடு நெருங்கி பழகும் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை தேவன் வெற்றிகரமாய் மாற்றுகிறார். ஆம், ஜெபித்த தாவீது உயர்ந்தார். ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் ஜெபித்து துதித்து மகிமைப்படுத்தின தானியேலையும் தேவன் ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தனி ஜப நேரம் மிகவும் முக்கியமானது. அந்த நேரத்தில் தான் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார், தம்மை போல நம்மையும் மாற்றுகிறார், அவருடைய திருவுள சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே நாமும் தனி ஜப நேரத்தில் தேவனோடு நெருங்கி சேருவோம்.

கவலை வியாதிகள் இந்த நேரத்தில் மாறுவதாக, எல்லா கண்ணீர் துடைக்கப்படுவதாக, எல்லா கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. ஓ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர், ஓ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். ஓ ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா கவலைகளை மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா கவலைகளை மாற்றுகிறவர் உன் அருகில் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு

எத்தனை பேர் கண்ணீரோட பலவிதமான கவலையோட பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்கள் கவலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் வியாதிகள் நீங்கிக் கொண்டு

எங்களை கழுவி சுத்திகரிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற எங்கள் மேலான தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஒரு விசை கூட கைகளை தட்டி அந்த நல்ல தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம்.

நம்முடைய ஆண்டவரே. மத்தேயுவின் சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்று கொண்டிருக்க குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்கிறார். இயேசு தமது கையை நீட்டி, சித்தமுண்டு சுத்தமாக என்று அவனை சுகமாக்கினார். நம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ராபா, அற்புதங்களை செய்கிறவர், ஒரு மருத்துவர், இருக்கிற ஒரு பொருளை சரிப்படுத்த முடியும். என் தேவனோ இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும். அந்த தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். உம்மால் கூடு ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கை

நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். சிலுவையில அவர் பட்ட பாடுகளினாலே அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். உன் வியாதிகளை அவர் ஏற்கனவே சுமந்து கொண்டார். ஓ ஏசாயா 53 அதிகாரம் வாசிக்கும் பொழுது வசனப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தழும்புகளால சுகம் உண்டாகிறது. அவர் பட்ட தழும்புகளினாலே, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு சுகம் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, அற்புதம்.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நமக்கு சுகத்தை தருகிறவர். ஒன்றுமர் பார்வைக்கு மறைவாயில்லை. நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார், ஐயா என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தையின் வேலைக்காரனை சுகமாக்கும். நான் சொல்றேன், இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. இயேசுவின் ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. வியாதி எதுவாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை சுகமாக்க இயேசுவின் ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில உயிர் உண்டு, உனக்கு சுகம் உண்டு, சுகம் உண்டு. அவர் நமக்காகப்பட்ட தழும்புகளினாலே சுகம்.

அப்படி நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லை, அப்படி நாமத்தை போல வேறொரு பரிசுத்த நாமம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஹாலலூயா, வானத்திலும் பூமியிலும் ஓ மனிதர்களுக்கு இடையில ஓ ஹாலலூயா அவருடைய நாமத்தை போல மேலான நாமம் இல்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கத்தக்கதான நாமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய அந்த நாமத்தை உயர்த்தலாமா? அதை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் உயர்த்துகிற எந்த இடத்திலும் அப்பா வந்து ஆசீர்வதிக்கிறாரு, அப்பா வந்து நிரப்புகிறாரு.

வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் யாவுடைய முழங்கால்களும் முழங்குகிறதானே. அந்த மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்பா. உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமத்தை போல வேறொரு உன்னதமான நாமம் இல்லை. மேலே வானத்திலே கீழே பூமியிலே மனிதர்களுக்கிடையே தேவர்களுக்குள்ளே உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லையப்பா. உயர்ந்த நாமமே, மாறாத நாமமே, மகிமை உள்ள நாமமே, ஆச்சரியமான நாமமே,

ஒன்று சாமுவேலின் புத்தகம் 28 அதிகாரம். அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோடே கூட யுத்தத்திற்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய் என்றான். தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய்க்காவலனாக வைப்பேன் என்றான். சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்ஞனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுளும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுள் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. சவுள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்க தரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுள் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ என்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரி இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுள் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடே கூட இரண்டு பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரியினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழுப்பி வர செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரி, சவுள் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். அப்பொழுது சவுள், இந்த காரியத்துக்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரி, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரி சாமுவேலை கண்ட மாத்திரத்தில்

மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுளை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுளாச்சுதே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரி, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுளுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வியை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுள் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுளை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுள், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்க தரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறது இல்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும் படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாயிருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரகத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அந்த க்ஷணமே சவுல் நெடுதாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான். அப்பொழுது அந்த ஸ்திரி சவுளிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கி இருக்கிறதைக் கண்டு அவனை நோக்கி, இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்து கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும். நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழி நடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும் என்றாள். அவனோ தட்டுதல் பண்ணி, நான் புசிக்க மாட்டேன் என்றான். ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரியும் அவனை மிகவும் வருந்தி கொண்டதினால் அவன் அவர்கள் சொற்கேட்டு தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். அந்த ஸ்திரியின் இடத்தில் கொளுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது. அதை தீவிரமாய் அடித்து மா எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டு சவுளுக்கும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்தாள். அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலே புறப்பட்டு போனார்கள். ஆமீன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 19:11. நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்கள், நீங்கள் எடுக்கிற முடிவுகள், ஆலோசனைகள், ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு துணை நின்று வெற்றியை, நன்மையான முடிவை தந்து ஆசீர்வதிக்க இருக்கிறார். இன்றைக்கும் உங்களில் அநேகர் பல காரியங்களை திட்டம் பண்ணி வைத்திருப்பீர்கள். அது சில வேளைகளில் நீங்கள் நினைத்த மாதிரி எதிர்பார்த்திருக்கிற பதில்களை தருமோ தராதோ என்று பலரும் கலக்கத்துடனும் குழப்பத்துடனும் சந்தேகத்துடனும் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை குறித்து கலங்காதே, திடமனதாயிரு, சமாதானம் உள்ளவைகளாக நான் மாற்றித்தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதோடு மட்டுமல்லாமல், உங்களின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும், பொருளாதாரம், வீசா காரியங்கள், சரீரத்தில் காணப்படுகின்ற பலவீனம், வியாதியின் கூறுகள், இப்படி எதுவாக இருந்தாலும் அவைகளுக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் உங்களுக்கு துணை நிற்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7 நாம் வாசிக்கையில் அங்கே கிதியோனை குறித்து பார்ப்போமானால், 4 ராஜாக்கள் இஸ்ரவேலருக்கு எதிராக பாளையம் இறங்கிவிட்டபடியினாலும், அவர்களின் கூட்டம் வெட்டுக்கிளிகளைப் போல கணக்கில்லாமலும், ஒட்டகங்களும் குதிரைகளும் கடற்கரை மணலைப் போல திரளாயிருந்ததாலும், என்ன செய்வதென்று அறியாதவனாய் திகைத்திருக்கையில், கர்த்தர் கிதியோனிடத்தில், நீ எழுந்து அந்த சேனை இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று உறுதியளிக்கிறார். கிதியோன் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு விசுவாசத்துடன் பாளையத்திற்கு புறப்படும் முன் 3 யுக்திகளை தன்னோடு இருப்பவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். என்னவென்றால், என்னோடு சேர்ந்து நான் செய்வதை அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். எக்காளங்களை ஊதுங்கள், பானைகளை உடையுங்கள், தீவெட்டிகளை உயர்த்துங்கள் என்று. கிதியோனுடன் இருந்தவர்களும் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு அப்படியே செய்து பெரிய வெற்றியை பெற்றார்கள் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் நாம் இந்த 3 யுக்திகளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிரான சூழ்நிலைகளின் மேல் உபயோகப்படுத்தி வெற்றியை பெற்றுக்கொள்வோம். முதலாவதாக, எக்காலங்களை ஊதினார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் பல தடைகள், போராட்டங்கள், எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி பெற முடியவில்லை, முன்னேற முடியாமல், எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட வாசல்கள், இப்படியான சூழ்நிலைகளில் மனம் தளர்ந்து போய் திடனற்று காரியங்களில் முன்னேறி சென்று பலனை பெற முடியாமல் கைவிட்டு விடலாம், இனிமேல் முயன்று பலனில்லை என்று பலரும் நினைத்து கொண்டு இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் என்று. அதற்கு நீங்கள் சத்துருவை எதிர்த்து கையாள வேண்டிய முதல் யுக்தி, எக்காலமாகிய துதியின் சத்தத்தை உயர்த்துங்கள். எக்கால சத்தம் வானில் தொனிக்கும் போது, இயேசு மகாராஜன் தம் தூதர்களோடும் சேனைகளோடும் வருகிறார். துதியின் சத்தத்தினால் வான மண்டலங்கள் திறக்கப்படுகிறது. இயேசுவை விசுவாசித்து சிலுவையில் இயேசு பெற்றுத்தந்த ஜெயத்தை துதிக்கும் போது, சாத்தான் விலகி ஓடிடுவான். இயேசு எங்கெல்லாம் பிரசன்னமாகிறாரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு, வெற்றி உண்டு. ஆகவே உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளில் விசுவாச வார்த்தைகளோடு துதியாகிய எக்காலத்தை ஊதிடுங்கள். எடுத்த காரியங்களில் வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவதாக, பானைகளை உடைத்தார்கள். நாம் யாவரும் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளும் களிமண்ணுமாக இருக்கிறோம். நம்மை கர்த்தர் மட்பாண்டத்திற்கு ஒப்பிட்டு சொல்கிறார். காரணம், பாண்டம் என்று சொல்லப்படும் போது அது பயன்பாட்டிற்கு உரியது. அப்படியாகவே நம்மையும் நன்மையானவற்றுக்கு சுதந்திரவாளியாக படைத்திருக்கிறார். ஆனால் அநேக வேளைகளில் துன்பங்கள் சேனைகளாய், வெட்டுக்கிளிகளாய் நம்மை தாக்க வருகையில் மட்பாண்டங்களாகிய நாம் பயனற்று போய்விடுகிறோம். நமக்குள்ளே சத்துரு கொடுக்கிற பயம், அவநம்பிக்கை, அவிவிசுவாசம், பலவீனம், மன அழுத்தம், இப்படிப்பட்டவைகளை போட்டு நிரப்பி விடுகிறபடியினால் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல் துவண்டு போய் வெற்றியை பெற முடியாதவர்களாய் திடனற்று போய்விடுகிறோம். ஆகவே இன்றைக்கு கிதியோன் பானைகளை உடைத்ததைப் போன்று நாமும் சத்ருவின் சதிகளை உடைக்கிறவர்களாய், சத்ரு நமக்குள் விதைத்திருக்கிற அவிவிசுவாசங்களை, பயங்களை, வேண்டாத காரியங்களை உடைத்துவிட்டு முன்னேறி சென்று ஜெயம் பெறுகிறவர்களாய் காணப்படுவோம். மூன்றாவதாக, தீவெட்டிகளை உயர்த்தினார்கள். புத்தி உள்ள 5 கன்னிகைகள்
தீவெட்டிகளையும் பாத்திரங்களில் எண்ணெயுடன் மணவாளனாகிய இயேசு வருகிறார் என்ற சத்தம் கேட்டவுடன் அவருக்கு எதிர்கொண்டு போக தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் என்றும், புத்தி இல்லாதவர்களோ தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்று கவலைப்பட்டார்கள் என்றும் வாசிப்பதைப் போல, இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் சோதனைகள் நேரிடுகிற வேளைகளில் மணவாளனாகி இயேசு தம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக சென்று சூழ்நிலைகளின் கோணலை நேராக மாற்றுவார் என்ற வெளிப்பாடு, ஞானம், விசுவாசம் இல்லாதவர்களாய் இயேசு தங்களோடு இருக்கிறதை மறந்த நிலையில் காணப்படுவதனால் சோதனைகளை வெல்லவோ ஜெயத்தை பெறவோ முடியாதவர்களாய் சோர்ந்து போய் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு ஒப்பாகி விடுகின்றனர். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்து சொல்லுகிற காரியம், வெற்றிக்கு அடையாளமாகிய இயேசுவை, விசுவாசத்திற்கு அடையாளமாகிய தீவெட்டியை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கையில் உங்களுக்கு எதிரான அலகையை நீங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். தடைகளை விலக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறபடியினால், அவரே உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடியினால், நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையாகிய வியாதியோ, வியாகுலமோ, துன்பமோ, தடைகளோ, சோதனையோ, வேதனையோ, நஷ்டங்களோ, இழப்புகளோ எது வந்தாலும் விசுவாசமாகிய தீவெட்டியை உயர்த்தும் போது சூழ்நிலையின் இருள் அகன்றுவிடும். ஆகவே இன்றைக்கு துதியாகிய எக்காலத்தை ஊதுங்கள், அவிவிசுவாசமாகிய பானைகளை உடையுங்கள், சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்தை உயர்த்தி பிடியுங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை ஜெயமாய் நடத்தி வெற்றியை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். ஆகவே இன்றைக்கு உங்கள் காரியங்களை திடமனதாய் நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்பார், ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் சிலுவையில் உங்களுக்காய் வெற்றியை பெற்றுத்தந்த இயேசுவை அறியாது இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் காரியங்களை ஜெயமாய் நடத்தி உங்களையும் ஆசிர்வதிப்பார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் யோபுவையும் அவருக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்திருந்தது போல இந்த நாட்களிலும் தம்முடைய பிள்ளைகளாகி உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாப்பாராக. இன்னைக்கு ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவேல் 2:21 முதல் பகுதியிலே வாசிக்கிறோம், தேசமே பயப்படாதே. இன்னைக்கு நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொண்டால், அண்டை நாடுகளை எடுத்துக்கொண்டால், எத்தனை கலக்கங்கள், பயம், வேதனை நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொலைக்காட்சிகளை எடுத்துக்கொண்டாலும், பத்திரிகைகள் எடுத்துக்கொண்டாலும், சோசியல் மீடியாக்கள் எடுத்துக்கொண்டாலும், அவைகளை காண்கிற போது நம்முடைய உள்ளம் மிகுந்த வேதனைப்படுகிறது. ஜனங்கள் வடிக்கிற கண்ணீர், அவலக்குரல், வேதனை எல்லாம் பார்க்கும்போது மிகுந்த மன கஷ்டமாயிருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தையை சொல்லி தம்முடைய பிள்ளைகளை தேற்ற விரும்புகிறார். தேசமே பயப்படாதே, என் ஜனங்களே பயப்படாதிருங்கள், என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசம் எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் இந்த நாட்களிலே அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். யோவேல் 2:15 ஒரு ஆலோசனையை யோவேல் கொடுப்பார். பரிசுத்த உபவாச நாளின் நியமங்கள் விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நம்முடைய தேசம் பயப்படாமல் இருக்க வேண்டும், நாம் நம்முடைய குடும்பங்கள் ஜனங்கள் பயப்படாது இருக்க வேண்டுமானால் இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் அதிகமாக வேண்டும். அதோடு பரிசுத்த உபவாசத்தோடு கூட பரிசுத்தமான கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி தேவ பிள்ளைகள் கெஞ்ச வேண்டும். எந்தெந்த இடத்திலெல்லாம் ஜனங்கள் மிகுந்த பாதிப்பு கொண்டாகிறார்களோ அங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் ஜெபித்த போது கர்த்தர் அங்கு ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்தார். இந்த நாட்களிலே நம்மேல் விழுந்த கடமையாய் நாம் அதிகமாய் தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நம்முடைய தேசத்திலே சமாதானத்தை அனுப்புவார். இந்த பொல்லாத பிசாசினுடைய கிரியைகளில் இருந்து தேவன் நம்மை பாதுகாப்பார். எத்தனையோ ஜனங்கள் படுகிற கண்ணீர், வேதனை பார்க்கும்போது எல்லாருடைய உள்ளமும் சோர்ந்து போகிறது, பயம் பிடித்துக் கொள்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், தைரியமாயிருங்கள், தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள் என்கிற ஒரு ஆலோசனையை இந்த நாளிலே வேத வசனத்தின் மூலம் ஆண்டவர் உணர்த்துகிறார். நீங்களும் நானும் இடைவிடாமல் ஜெபிப்போம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிப்போம். ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய தேசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்களே தேசமே பயப்படாதே, நான் கிரியை செய்வேன். நம்முடைய ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாலே அங்கு ஒரு பெரிய மாறுதல் வரும். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை இந்த நாளிலே நாம் பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நீ சந்திப்பீராக. எங்கள் தேசம் இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கிறது, பயந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, தைரியத்தை எங்களை ஆளுகிறவர்களுக்கு, எங்கள் ஜனங்களுக்கு தந்து உதவி செய்வீராக. நீங்களும் நானும் கேட்க கேட்க தேவன் மிகுந்த அற்புதங்களை செய்வார். இந்த காலை நேரத்திலே நாமும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கும் ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிற நேரத்திலே உம்முடைய வார்த்தை தேற்றுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேசமே பயப்படாதே என்று தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த தைரியப்படுத்துகிற அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளும் மன தைரியத்தை தந்து உதவி செய்வீராக. எந்த கிருமிகள் கிரியைகளை கண்டு பயப்படாமல் தைரியமா இருக்க தேவன் அவர்கள் இருதயத்தை தைரியப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, நாங்களும் பரிசுத்த உபவாசத்தை ஏற்படுத்தி சபை சபையாய் குடும்பங்களாய் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் தேசத்தை காப்பாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.

அவனுக்கு அனுகூலமாயிற்று. பிரச்சனை எங்க என்றால், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. கவனிங்க, சிறு வயதில் நம்முடைய தாழ்வில் நமக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை தேடுகிறோம். ஏனென்றால் நாம் வாழ்க்கையில் உயர வேண்டும், நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும்.

0: இதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறோம், தேடுகிறோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தக்கூடிய காலம் வரும் பொழுது நம்முடைய மனம் மேட்டுமையாக இருக்கிறதா அல்லது தாழ்மையாக, இங்கேதான் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். உங்களை வளர்த்து கொண்டு வரும் பொழுது, நான் பொதுவாக எல்லாருக்கும் பேசுகிறேன், பாக்கெட்டில் பணம் இல்லாமல் இருக்கும் பொழுது உபவாச ஜபம் வரும், ஆனால் பாக்கெட்டில் பணம் கொஞ்சம் சேர்ந்த உடனே ஜபமே வரமாட்டேங்குது. அப்புறம் கிட்ட உபவாச ஜபம் வர்றது? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய அர்ப்பணிப்பை பார்த்து கர்த்தர் உயர்த்துகிறார், அப்படியே இருப்பீர்கள் என்று நினைத்து. ஆனால் இவன் பலப்பட்ட போது என்ன செய்தான்? மனம் மேட்டிமையானான். மனம் மேட்டிமையாய் என்ன செஞ்சான் தெரியுமா? தன்னை வளர்ப்பதற்கு காரணமாக இருந்த ஆசாரியர்களே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவன் மனம் மேட்டிமையாகிவிட்டது. பல சபைகளுக்கு நான் போகிறேன், அந்த சபையிலே உருவாகி வளர்ந்து வந்தவர்கள் தங்களை வளர்த்தவர்களையே எதிர்க்கக்கூடிய அளவுகளுக்கு அந்த அவருடைய மனம் என்ன ஆகிவிடுகிறது? மேட்டிமையாகி. ஏனென்றால் தாழ்மையாக நம்மால் வர முடியவில்லை, விட்டுக் கொடுக்க நம்மால் முடியும். நான் உலகத்தில் பல பாகங்களிலே போய் பல ஊழியர்களுடைய சபையில் நடக்கிற காரியங்களை கேட்டபடினால் நான் சொல்லுகிறேன். நான் யாரையும் மனதில் வைத்து நம்முடைய சபைக்காக மட்டும் நான் பேசவில்லை, இதை ஆயிரக்கணக்கான மக்கள் இனி யூடியூப்லும் பார்ப்பார்கள். எல்லாருக்கும் நான் பேசுகிறேன், இதை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நான் பேசுகிறேன். தேவன் நம்முடைய தாழ்மையை பார்த்து நம்மை உயர்த்தும் பொழுது அந்த தாழ்மையில் நமக்கு போதித்தவர்களை ஒரு நாளும் நாம் கனவீனப்படுத்தி விடக்கூடாது. நாம் வளர்வதற்கு யார் காரணமாயிருந்தார்கள்? நமக்கு கற்றுக் கொடுத்தது யார்? நீங்கள் கலெக்டரா இருக்கலாம், ஆனான்னு எழுதி கொடுக்க சொன்ன உங்க டீச்சர் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க ஒழுங்கு அவங்களுக்கு ஆனா எழுத சொல்லிக் கொடுக்காட்ட நீ கலெக்டரா வந்திருக்க முடியாது. இன்னைக்கு என்ன ஆகிறது? நம்மை வளர்த்து விட்டவர்களுக்கு விரோதமாக பேசுவதற்கும் அவர்களை பற்றி குறை சொல்லுவதற்கும் கூடி கூடி உட்கார்ந்து அவர்களை பற்றி 1, 2, 3, 4 கணக்கு போட்டு பேசுறதுக்கும் நிறைய பேருடைய மனசு மேட்டிமையாகி விட்டது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்மை வளர்த்தவர்களுக்கு விரோதமாக ஒரு நாள் நம்ம எழும்பவே கூடாது. பாருங்கள், இவன் என்ன செய்தான் தெரியுமா? ராஜாவா வந்ததுக்கு அப்புறம் பலப்பட்டான். பலப்பட்டதுக்கு அப்புறம் அவன்னா ஊழியக்காரன், நானும் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்கத்தானே செய்யறாரு, அவன்லாம் ஒன்னும் தூபம் காட்டவனா? நானே தூபம் காட்டுகிறேன். ஐயா, தூபம் காட்டுவது யாருக்குரியது? தேவனுடைய ஊழியக்காரர்கள் மட்டும் செய்யக்கூடிய சில காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் நாம் எல்லாரும் ஆசாரியர்கள் தான். ஆனால் உங்களை நடத்துவதற்கென்று ஒரு ஸ்தானத்தில் ஊழியர்களை வைத்திருக்கும் பொழுது நாம் அந்த இடத்தை கவனமாய் கவனிக்க வேண்டும், கணம் பண்ண வேண்டும். இந்த ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவன் தான் கையில் எடுத்தான். இந்த நாட்களில் முன்பு ஊழியக்காரர்களுக்கு சலுகை கொடுத்து ஊழியக்காரர்களை நன்றாய் கனமணினவன் தான் இந்த உசியா ராஜா. நான் இதை இங்கே இப்படியே நிப்பாட்டிட்டு வாசிச்ச முத வசனத்துக்கு விளக்கத்தை சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஏன் அப்படி சொல்லுகிறார்? வாழ்க்கைப்படாதவர்களை பார்த்து தானே வாழ்க்கைப்படுவா என்று சொல்ல வேண்டும்? ஏசையா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவுடைய நாட்கள் மட்டும் தீர்க்க தரிசனம் சொன்னான். இந்த எசேக்கியா ராஜாவுடைய நாட்கள்ல தேசம் நன்றாய் இருந்தது, ஆவிக்குரிய காரியங்களிலே ரொம்ப ஜோரா இருந்தது. பஸ்காவை ஆசரித்தான், பலிபீடங்களை செப்பண்ணிட்டான். அது மட்டும் இருக்கும் பொழுது அவன் என்ன தீர்க்க தரிசனம் எழுதுகிறான்? இதே நிலைமை இருக்க போவது கிடையாது, இனி வரக்கூடிய ராஜாக்கள் ஆண்டவரை விட்டு விடுவார்கள், எனவே இந்த தேசத்தை கர்த்தர் அழிக்க போகிறார், ஒன்றுமில்லாமல் போக போகிறது. நீங்கள் ஏசாயாவிலும் எரேமியாவிலும் வாசிக்கும் பொழுது உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று அவர்கள் சொன்னபடினால், உன் காயம் கொடிதாயிருக்கிறபடினால், அதை ஆற்றுவதற்கு யாரும் இல்லாதபடினால், அதாவது எருசலேம் மண் மேடாகிவிட்டது. இப்படி ஒரு நாள் வரப்போகிறதை கர்த்தர் தரிசனத்திலே ஏசாயாவுக்கு காண்பித்தார். எனவே ஏசாயாவுடைய நாட்களில் இது நடக்கவில்லை, வரப்போகிற காலங்களில் என்ன நடக்க போகிறது என்பதை ஊழியக்காரனை வைத்து சொல்லுகிறார். அந்த எச்சரிப்பு வந்தும் தாங்கள் சுதாரிக்காதபடினால் அழிந்தே போனார்கள். அதன் பின்பு இரக்கமுள்ள தேவன் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உன் தேசம் வாழ்க்கைப்படும். அதாவது உன் தேசம், ஒரு பெண் எப்படி கைவிடப்பட்ட பெண் மீண்டும் திருமணம் செய்ய போகிறாளோ, ஒருவன் வந்து திருமணம் செய்கிறானோ, அதை போன்ற அர்த்தத்தில் சொல்லுகிறார். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் என்ன? கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்றால் யாருக்கு பார்த்து சொல்லுகிறார்? வாழ்க்கை இழந்து போனவர்களை பார்த்து சொல்லுகிறார். சமாதானத்தை இழந்து போனவர்கள், சந்தோஷத்தை இழந்து போனவர்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய உயர்வை இழந்து போனவர்கள், தேவனோடு இருக்கிற உறவை இழந்து போனவர்கள், வேத தியானத்தை இழந்து போய் மண்மேடாய் காட்சி அளிக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் தேசத்தை நான் அழிக்க மாட்டேன், வாழ்க்கைப்படும். ஆனால் ஏன் அழிந்தது என்பதை நினைத்துப்பார். ஏன் அது மண்மேடாய் போனது? இந்த உசியா ராஜா தூபத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போகிறான். ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள் அப்படியெல்லாம் போகக்கூடாதுன்னு, உசியாவோடு எதிர்த்து நின்றார்களாம். 18 வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
1: ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம்.

அப்படித்தான் இன்றைக்கு பயந்து பயந்து சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எதிர்த்து நின்றார்கள். அவன் என்ன செய்தான் தெரியுமா? அப்பொழுது உசியா கோபம் கொண்டான், சத்தியத்தை சொல்லுகிற ஊழியக்காரன் மேல் கோபம் கொள்ளுகிறான். இந்த கடைசி நாட்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சத்தியத்தை சத்தியமாய் பேசும் பொழுது ஜனங்கள் கேட்டு உணர்வடைவதற்கு பதிலாக கோபம் கொள்ளுகிறார்கள். நான் யார் தெரியுமா? என்னை பார்த்து இப்படி செய்கிறாயா? எனக்கு விரோதமாக இப்படி பேசுகிறாயா என்று இவன் கோபம் கொண்டான். கோபம் கொண்ட உடனே கர்த்தர் கிரியை செய்தார், அவனுடைய வாழ்க்கையில ஒரு நஷ்டம் வந்தது, குஷ்டரோகியாய் மாறினான். இன்னைக்கு எல்லாருக்கும் குஷ்டரோகம் வர்றதில்லை, ஏதோ ஒரு பாதிப்பு. தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக நாம் எழும்பும் பொழுது, தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக நாம் பேசும் பொழுது, ஏன் இந்த செய்தியை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறாருன்னு தெரியல, நான் எந்த டைரியும் கொண்டு வரல, கர்த்தர் இதுல இருந்து பேச சொன்னார், குறிப்பே எடுக்கலை, நான் ஜபம் பண்ணிட்டு மட்டும் வந்து நிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஆண்டவர் அவனுடைய சரீரத்தில் ஒரு குஷ்டரோகத்தை கொடுத்தார். உடனே அவன் நினைச்சான், கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவனும் அந்த இடத்தை விட்டு வேகமாக வெளியே போக துரிதப்பட்டான். தேவப்பிள்ளையே, ஏன் இந்த அடி விழுந்தது? இவனை உயர்த்தினது தேவன் அல்லவா? உயர்த்தின தேவனை ஏன் அடிக்கிறார்? அவனை ஆசீர்வதித்த தேவனை ஏன் அடிக்கிறார்? எல்லை மீறிய காரியம், சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிற காரியம், தன்னை வளர்த்த ஆசாரியனுக்கு விரோதமாக எழுந்து நின்று கேள்வி கேட்கிற அந்த ஒரு காரியம், அடிமேல் அடி அவனுக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. கடைசியில் குஷ்டரோகியா இருந்தால் அவனை தனியாக தனிமைப்படுத்தப்பட்டான். தேவப்பிள்ளைகளே, ஊழியரோடு ஊழியக்காரர்களோடு நாம் வாதாடும் பொழுது என்ன செய்கிறோம்? தனிமைப்படுத்தப்படுகிறோம். யாரோடு நோக்கி எந்த துணையும் இல்லாமல் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம். தனிமைப்பட்டு மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து செத்தான். ராஜாக்களுடைய கல்லறையிலே அவனை வைக்கவில்லை. இவனுடைய காலம் இப்படி முடிந்ததல்லவா? இவன் செத்த போதுதான் ஏசையா தீர்க்கதரிசி உசியா ராஜா மரணமடைந்த வருடத்தில் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறதை பார்த்தா ஆமேன் சொல்லுவோமா? ஐயோ, தேவனை தேடின நல்ல மனுஷனாயிட்டு இவன் வாழ்க்கை கடைசியில் இப்படியா முடியணும்? ஊழியக்காரங்களுக்கெல்லாம் எவ்வளவு சலுகை செஞ்சான், ஊழியக்காரங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சான், அவன் அதை மறக்கலை. நல்ல ஊழியக்காரன் நீங்கள் செய்கிற எந்த உதவியும் மறக்கவே மாட்டான். ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தர் சோத்திரம். அவ்வளவு உதவி செய்தவர்களுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று அழுகிற அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிங்காசனத்தை நீ பார்க்காத, பரலோகத்தில் நான் தான் சிங்காசனத்தில் இருக்கேன். இதில் உட்காரவன் இன்னைக்கு இருப்பான் சாவான், நீ எதை தான் பார்க்கணும்? அந்த சிங்காசனம் என்னன்னைக்கு இருக்கக்கூடிய சிங்காசனப்பா, இங்கேருந்து நான் தான் அங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன் என்றான். அதுக்கு பின்பு அவனுடைய மகன் யோதாம் வந்தான். யோதாமை பற்றி அதிகமாக சொல்லப்படவில்லை. அவன் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் செய்த மற்ற காரியங்கள்லாம் ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. ராஜாக்கள் புத்தகத்தை எடுத்து பார்த்தா அங்கேயும் நாலு வசனத்தில் தான் இருக்கு, நாலாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ அவனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லிக்கொள்ற மாதிரி ஒன்றும் இல்லை. தேவப்பிள்ளைய, இவனுடைய தகப்பன் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிலே வாழ்ந்தான், ஆனால் கடைசியில் கெட்டு போய்விட்டான். அவனுடைய பிள்ளை சொல்லிக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டான். தேவ ஜனமே, நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்குள்ளே ஸ்திரமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய பிள்ளைகள் ஸ்திரமாக இருப்பார்கள். ஆவிக்குரிய அறிவு அல்ல, ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு தேவை. ஆவிக்குரிய அறிவு எல்லாருக்கும் உண்டு, ஆனால் ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். தகப்பன்மார், ஆரம்பம் முக்கியமில்லை, உங்களுடைய முடிவு முக்கியம். பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறார்கள். அவன் ஒன்றும் கெட்ட காரியத்தை செய்யவில்லை. கர்த்தர் தகப்பனுக்கு போட்ட அடியில் பிள்ளைங்க தெரியும். பிள்ளைங்க நல்ல கவனிங்க, அப்பா மாட்டா ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அதை பார்த்து கர்த்தரை விட்டுறக்கூடாது. ஐயோ, அவங்க தான் அப்படி இருக்காங்களே, நானாவது கர்த்தரை என்ன செய்யணும்? தேட வேண்டும் என்று நீங்கள் வைராக்கியம் அடைய வேண்டும். அதற்கு பின்பு இந்த யோதாமுடைய மகன் இருக்கானே ஆகாஸ், இவன் யாரோட சம்பந்தம் வச்சான் தெரியுமா? அசீரியா ராஜாவோட சம்பந்தம் வச்சான். சீரியா ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஒன்று சேர்ந்து இந்த எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றாங்க. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும்பொழுது இவன் யாருடைய உதவியை நாடுகிறான்? இந்த ஆகாஸ் ராஜா அசீரியா ராஜாவுடைய உதவியை நாடுகிறான். அசீரியா ராஜா வந்து உதவி செய்கிறான். தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் எடுத்து அசீரியா ராஜாவை கொடுத்துட்டு சும்மா அவனை பார்த்துட்டு வரலான்ட்டு அவன்கிட்ட போகிறான். அங்கே போனோமே, அங்கே ஒரு பலிபீடம், பலிபீடத்தினுடைய சாயல், அங்கே ஒரு தெய்வ வழிபாடு உண்டு, இதை பார்க்கிறான். நம்ம ஒரு தெய்வத்தை கும்பிட்டா, நம்ம அப்பா யோதாம் ஒரு தெய்வத்தை கும்பிட்டாரு, அவன் தாத்தா உசியா ஒரு தெய்வத்தை கும்பிட்டாரு, அந்த தெய்வமெல்லாம் நமக்கு உதவி செஞ்சால் நம்ம ஏன் அடுத்தவன்ட்ட போய் உதவி கேட்கணும்? அப்போ அவன் என்னை விட பலமாக இருக்கானே, அவன் கும்புடுற தெய்வம் பெருசு போல என்று அந்நிய தெய்வத்தினுடைய பலிபீடத்தை பார்த்து ஆசாரியனிடத்தில் அந்த பலிபீடத்தின் சாயலை மாடலை கொண்டு வந்து

0: அந்த அந்நியன் ஆராதிக்கிறானே, அந்த பலிபீடத்தின் சாயலின்படி எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொல்லி கட்ட வைத்தான். ஆக அந்த அந்த அந்த ஆமா அந்த அவனுடைய பேர் என்ன, ஆகாஷ். ஆகாஷ் ராஜா வருவதற்குள்ளாக இந்த ஆசாரியன் அப்படியே கட்டிட்டான். இன்னைக்கு இருக்க ஊழியக்காரன் எப்படி தெரியுமா, கொஞ்சம் மேலே இருக்க ஆட்கள் பணம் நிறைய கொடுக்குற ஆட்கள் என்ன சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருவாங்க. இன்னைக்கு நிறைய அப்படி இருக்கு, எல்லாரும் அப்படி இல்லை, கொஞ்சம் துட்டு அள்ளி போட்டால் இருந்தால் அடங்கிடுவாரு. கத்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் எத்தனை கோடியை கண்டு மயங்க மாட்டான். கரங்களை தட்டி கத்தோடைய நாமத்தை மையப்படுத்துவோமா. இந்த ஆசாரியன் என்ன பண்ணிட்டா, எதுக்குப்பா வம்பு, ராஜா சொல்றாரு செஞ்சுட்டு போயிடுவோம். அந்த பலிபீடத்தின் சாயலை பார்த்து அப்படியே அங்கே பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டார், ப்ளூ பிரிண்ட் வந்துருச்சு. அந்த பலிபீடத்தின் சாயலை பார்த்து அப்படியே பலிபீடத்தை கட்டிட்டான். அந்த அந்த ஆகாஷ் ராஜா வந்து என்ன செஞ்சான் தெரியுமா, இந்த பலிபீடத்தில் தன் பலிகளையும் தன் தகன பலிகளையும், பலி கத்தருக்குரியது ஆமீன் சொல்லுவோமா, தன் பலிகளை தன் தகன பலிகளை பலிட்டு கத்தருடைய வெங்கல தொட்டிய கத்தருடைய ஆலயத்தில் இருந்த தொட்டியை தன் பலிபீடத்துக்கு மாற்றினான். அப்ப எல்லாத்தையும் ஆண்டவருடைய ஆராதனைக்குரிய காரியத்தெல்லாம் தனக்கு சாதகமாக தான் கண்ட ஆராதனைக்குரிய அந்த மெத்தடுக்கு மாத்திட்டான். இன்னைக்கு உலகம் எப்படி தெரியுமா, உலகத்துல என்ன மியூசிக் போடுறானோ அந்த சாயலை கொண்டு வந்து உலகத்தில இருந்து கொண்டு வந்து இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளிலே பாடல்கள் வருகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது, ஐயா சினிமாக்காரனுக்கு ஒரு சாயல் உண்டு. இன்னைக்கு அநேகமான கிறிஸ்தவ பாடல்கள் எந்த சாயலுக்கு வந்துருச்சு, அசீரியா ராஜாவுடைய பலிபீடத்தின் சாயலை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தில் வைத்தது போல இன்னைக்கு உலகத்தில் காணப்படுகிற எத்தனையோ சாயல், ஆராதனை முறைமைகள், ஆராதனை ஸ்டைலு, ஆராதனை செய்யக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் அந்த அந்நிய தூபத்துக்குரிய சாயலாக மாறிவிட்டது. தேவ ஜனங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். தேவனுக்கென்று ஒரு சாயல் உண்டு. தேவன் கொடுத்த சாயல் என்ன தெரியுமா, ஆண்டவர் பலிபீடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மோசேக்கு டிராயிங் பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா. அதற்கு பின்பு தேவாலயம் கட்டும் பொழுது சாலமோன் கட்டினாலும் ஆண்டவர் தாவீதுக்கு அதை டிராயிங் போட்டு கொடுத்தார், அவர் தம்முடைய கையினாலே எழுதி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்கள் இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும், இப்படித்தான் பாட வேண்டும், இப்படித்தான் சபையில் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய கையில ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு மாறாக அட்ராக்ஷன் பல காரியங்கள் உலகத்தில் இருந்தாலும் ஒரு நாளும் அது பக்கம் நம்ம போகவே கூடாது. இழுக்கும், அப்படிப்பட்ட சபைகள் இன்னைக்கு கூட்டம் வரும், இழுக்கும். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த பலிபீடத்தின் சாயல் என் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இதற்கு மாறாக எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்யக்கூடாது. ஆகாஷ் ராஜா அந்த பலிபீடத்தின் சாயலை கொண்டு வந்தான். அது மட்டுமல்ல, எருசலேம் முழுவதும் அவன் விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்து விட்டான். இப்ப யோசிங்க, ஆண்டவருடைய உள்ளம் சிங்காசனத்திலிருந்து பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும். சரி, ஆண்டவருடைய உள்ளத்தை விட்டுருங்க, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும், ஒரு ராஜா வர்றான் நல்லா இருக்கு, அடுத்த ராஜா வர்றான் ஒண்ணும் இல்லாம போயிடுது, அடுத்த ஒரு ராஜா வர்றான் நல்லா இருக்கு, என்ன இது, ஆராதனை ஏறி ஏறி இறங்குது. சில விசுவாசிகள் சில நேரத்தில் நல்லா ஆராதிப்பாங்க, அடுத்து பார்த்தா இன்னும் நாள் இந்த பக்கம் அந்த உடம்ப பிடிக்கிட்டு போற தண்ணி மாதிரி ஓடும். ஊழியக்காரனுடைய ஐயோ ஆண்டவரே சந்தோஷமாவே இருக்க முடியல, சர்ச்சில் ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வருது. அந்த ஊர்ல எல்லாம் கண்மாய்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி குளம்னு வச்சுங்க, அந்த குளத்துல எங்கேயாவது கரையில உடப்பு வந்துருச்சுன்னா ஆட்கள் போய் அதை மூடிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு இடத்துல என்ன செய்யும், உடப்பு பிடிங்கிரும், உடனே இதை மூடிட்டு அங்க போவாங்க, அதை மூடினா அங்க அங்க ஓடுற மாதிரி. இந்த ஊழியக்காரனுடைய பொழப்பு என்ன தெரியுமா, ஒரு நாலு பேர் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்களை சரி பண்றதுக்கே ஜவம் பண்ணி அவங்கள சரி பண்ணும் போது அப்பாடான்னு மூச்சு விடும்போது இன்னொரு பக்கம் நாலு உடச்சிக்கிறோம். அந்த நாளை சரி பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இன்னொரு நாள் புதுசாக உடச்சிக்கிறோம். வாழ்க்கை ஆண்டவரே அப்படிங்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், டே நீ இருக்கிறது கொஞ்ச நாள் இருக்க போற, நான் ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை தாண்டா பார்த்து பார்த்து என் மனசு தளிச்சு போச்சுன்னு அவர் சொல்லுவார். ஆமீன். அப்போ ஆண்டவருடைய மனசு எவ்வளோ வேதனைப்படும், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடத்துகிற ஊழியர்களுடைய மனது எவ்வளோ வேதனைப்படும். ஐயா நீங்கள் காணிக்க கொடுக்காட்டி கூட நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் நீங்கள் கத்தரை தேடாட்டி தான் என் உள்ளம் கவலைப்படும். நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல வளராட்டத்தான் ஏன் உள்ள ஆதங்கப்படும். உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாட்டத்தான் நாங்க கண்ணீர் விட வேண்டி இருக்கோம். காசு இல்லாட்டி காசை பத்தி கவலைப்படுறதில்ல. கத்தருடைய சமுத்திர முழங்கால் போட்டா லட்சங்களை கொண்டு வந்து கத்தர் கொட்ட வல்லவராக இருக்கிறார். காடைகளை கொண்டு வந்து கொட்டினவர் காசை கொண்டு வந்து கொட்ட முடியாதா? கொட்ட முடியும். ஏசாயாவுடைய உள்ளம் உடையுது. ஆண்டவரே, தேசம் ஒரே சீராக இருக்காதா? நான் யோசித்து பார்த்தேன். இந்த செய்தியை என் மனதில் கற்பனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது யோசித்து பார்த்தேன், இப்படி தான் ஆண்டவருக்கும் ஏசாயாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். ஆண்டவர், என்ன ஆண்டவரே, ஊழியத்தில் ஒரு பக்கம் ஏறுது, இன்னொரு பக்கம் இறங்குது, இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருந்தால் அடுத்து வர்றவன் இப்படி பண்ணுறான், இவன் நல்லா இருக்கான், அடுத்தவன் கேவலமாக இருக்கான், என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லிப்பார், ஏண்டா அந்த நாலு ராஜாக்களுக்கே இவ்வளவு துள்ளுறிய, நான் ஆதாம்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒருத்தன் நல்லா இருக்கான், அவன் பிள்ளை வரமாட்டேங்கிறான், அவன் பிள்ளை நல்லா இருந்தால் அதுக்கடுத்த பிள்ளை ஒரு மாதிரி போயிடுது, இது தாண்டா ஊழியோன்னு சொல்லியிருப்பார். அதைத்தான் எனக்கும் கத்தர் கற்றுக் கொடுத்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஆமாம், நல்லா உடுத்தலாம், நல்லா சாப்பிடலாம், ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜனங்கள் மேலே கவனத்தை வைக்கும்போது நீ நிம்மதியாக இருக்க முடியாது. இப்போ எப்பயாவது நாலு பேருக்கு நீ அழுதுகிட்டு தான் இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இந்த ஊழியக்காரன் எப்பவும் யாருக்காக, நாலு பேருக்காவது என்ன செய்யணும்? கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கே, இப்படி இருக்கேன்னு அழ அழ அவங்கள கத்த சரி பண்ணி அப்படியே கொண்டு வருவார். அப்படி கொண்டு வரும்போது அடுத்த நியூஸ் வரும், இங்கிட்டு நாள் உடச்சிக்கிடுச்சு பாஸ்டர். அடா ஆண்டவரே, இதுக்கு தான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு கூப்பிடும் போதே சொன்னார், டே உன்னை புதுசாக கார் செய்கிற கம்பெனிக்கோ புதுசாக பாத்திரம் செய்கிற கம்பெனிக்கோ கொண்டு போகல, பிராண்ட் நியூ காரை வெளியே கொண்டு வரல, உன்னை மெக்கானிக் வேலைக்கு தான் அழைச்சிருக்கேன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, 1993 வருஷத்தில் பெங்களூர் பட்டணத்தில் எங்களுடைய போதகரோடு நான் போயிருந்தபோது, ஊழியத்துக்கு கூட போயிருந்தபோது, 3 எழுந்து ஆண்டவர் ஜெபம் பண்ணி பைபிள் வாசின்னு சொன்னார். சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்ச, 3 எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணேன். நெகேமியா 3 எடுத்து வாசினார். பார்த்தா பழுது வார்த்து கட்டினான், பழுது வார்த்து கட்டினான். 32 வசனத்தில் 33 முறை பழுது வார்த்து கட்டினான்னு வருது. இதுக்கு தாண்டா ஒன்று அழைச்சேன் அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். இதே செய்தியை ஒரு தடவை தாமஸ் ராஜ் பாஸ்டர் கொடுத்துருக்காரு. மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்துருக்கும் போது, ஆண்டவரே ஷோரூமில் புதுசு புதுசாக இருக்குது, இங்கே பழசாக வருதுன்னு கேட்டப்போ சொன்னாராம், உன்னை ரிப்பேர் பண்ண தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கத்திருக்கு சோத்திரம். இதை எனக்கு ஒரு 30 முன்னாடி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். 25 முன்னாடி தெய்வ பிள்ளைகளே, ரிப்பேர் இல்லாத வண்டியாக ஓட பாருங்கள். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், ரிப்பேரோடு ஓடாதீங்க, ரிப்பேரை சரி பண்ணிட்டு போங்க, இல்லாட்டி இடையில காலை வாரிடும். ஆமே, இந்த ரிப்பேரை சரி பண்ண தான் எங்களை வச்சுருக்கார். புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வருகையில் கைவிடப்பட்டு போகக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. எங்களுடைய ஆதங்கம் எல்லாம் அதுதான். ஆண்டவரே, இந்த சபைக்குள்ள கால் வச்ச ஒருத்தராவது எங்கே போயிடக்கூடாது? நரகத்துக்கு போயிடவே கூடாது. எல்லாரும் பரலோகத்தில் காலை வைக்கிறது. ஆகாஷ் ராஜாவுக்கு அப்புறம் அவன் மகன் எசேக்கியா எழும்புனான் பாருங்க. அப்பா செஞ்ச அவ்வளவு அட்டூழியத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு கத்தருக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இங்க இருக்க பிள்ளைகளுக்கு சொல்றேன், அப்பா அம்மா ஒரு ரூட் ஒரு மாதிரி மாறுதுங்கிறதுக்காக நீங்க ரூட்டை மாத்திடக்கூடாது. நீங்க எழுந்து கத்தர்க்காய் வைராக்கியமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். எல்லாம் பிள்ளைங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைங்க மட்டும், உங்க பெரியவங்க எல்லாம் கேட்கல, இங்க இருக்க பிள்ளைங்க மட்டும், இந்த வாலிப பிள்ளைங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா. நீங்க எல்லாம் நடுவில் இருக்கவங்க எல்லாம் சொல்லுங்க, பின்னாடி இருக்கவங்க, அல்லேலூயா. அப்பா உலகத்தினுடைய சாயலை தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தான். மகன் ஆலயத்துக்குள்ள இருக்கிற உலக சாயலெல்லாம் வெளியே கொண்டு போயிட்டு தேவனுடைய சாயலை கொண்டு வந்தான். எசேக்கியா ராஜாவை போல கத்தர் மேல நம்பிக்கை வச்ச மனுஷனை ஒருத்தனையுமே பார்க்க முடியாது. இப்ப எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் தீர்க்க தரிசனம் சொன்னது யாரு? இந்த ஏசையா. இப்ப ஏசையாவுடைய வாயிலிருந்து சில தீர்க்க தரிசனம் வருது, யாராலையும் நம்ப முடியல. என்ன தெரியுமா? இப்போ நாடு நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்ச நாளில் எல்லாரும் கத்தரை கைவிட்டுருவாங்க. நான் பாபிலோனுக்கு இந்த ஜனங்களை அடிமையாக கொண்டு போக போகிறேன். இந்த ஆலயம் இடிக்கப்பட போகிறது, மண்மேடாக போகிறது. அதை கடந்து போகிறவர்கள் எல்லாம் அதை பார்த்து ஈசல் போட்டு சிரிப்பார்கள், அதை பார்த்து தலையை துலுக்குவார்கள். இந்த தேசத்துக்கு கத்தர் இப்படி செய்து விட்டாரே, கைவிடப்பட்ட தேசம் ஆயிற்று என்று சொல்லுவார்கள். சத்துருக்கள் எல்லாரும் ஈசல் போட்டு சிரிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது ஜனங்களுக்கு புரிய முடியல. எரேமியா தீர்க்கதரிசியும் இந்த காலத்தில் வாழ்ந்த அவர் கடைசியில் யோயாக்கியினுடைய சிதேக்கியாவுடைய நாட்களில் இதை எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்கதரன் சொல்லும் பொழுதும் தேசம் நல்லா தானே இருக்கு, நீ ஏன் கெட்டு போகும்னு சொல்ற? ஐயா, நீ கெட்டு போனதுனால உன்னால தேசம் கைவிடப்படுகிறது. தேசம் பாவம் பண்ணவில்லை, தேசத்தில் உள்ள மக்கள் பாவம் செய்தபடினால் தேவாலயம் இடிக்கப்படுகிறது, தேவ ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் நடக்கும் சொல்லிட்டு 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் உங்களை கொண்டு வருவேன், அப்பத்தான் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு, உன் தேசம் வாழ்க்கைப்படும். எப்பவுமே நீங்க வாழ்க்கப்பட்டிருக்கணுமா இல்ல அடி வாங்கிட்டு வாழ்க்கப்படணுமா? எப்பவுமே வாழ்க்கை. அப்ப எப்பவுமே கத்தரை தேடணும். எப்பவுமே கத்தரை தேடணும்னா ஒரு பிரச்சனை இல்லை, அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும். இந்த ராஜாக்கள் தங்களுடைய கையில் இருக்கிற அதிகாரத்தை வைத்து ஆவிக்குரிய ஜீவியத்தை தவறாய் கணக்கு போட்டு விட்டார்கள். ஆனால் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிற தேவன், ரிமோட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்க. எப்பா ஆகாஷ் ராஜாவே, மிஞ்சி மிஞ்சி போனால் எத்தனை வருஷம் நீ வாழ போற, ஆனால் உனக்கு அப்புறம் உன் மகனை எழுப்பி நான் என்ன செய்யறேன் பாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா செய்யாதத, எங்கள் அப்பா அம்மா தான் தப்பு பண்ணிட்டாங்க, நாங்களாவது நல்லா இருக்கணும்னு நம்ம பிள்ளைங்க சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா அம்மா நல்லா இருந்தாங்க, நாங்கள் அவங்கள விட நல்லா இருக்கணும்னு சொல்லணும். கரங்களை தட்டி கத்தோடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? அதனால தாய் தகப்பன் நல்ல கத்தரை தேடுங்க, கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளங்க. இப்போ இந்த பின்னாடி பிள்ளைங்க விளையாடுறாங்க பார்த்தீங்களா, சபைக்கு வரும்பொழுது பிள்ளைகளை ஒழுங்காக உட்கார கற்றுக் கொடுங்க, மடியில் வச்சுக்குங்க, வசனத்தை கேளுங்க, பிள்ளைங்களை பார்த்து சிரிக்காதீங்க, பிள்ளைங்க விளையாடுறத பார்த்து சிரிக்காதீங்க, பிள்ளைங்க மேலே உங்கள் கவனத்தை கொண்டு போகாதீங்க. சிறு வயதிலிருந்து பிள்ளைகள் அதை பார்க்கட்டும். ஆமீன் சொல்லுவோமா? சில நேரத்தில் எனக்கு பின்னாடி இருந்து கம்ப்ளைண்ட் வரும், பின்னாடி இருக்கவங்க பிள்ளைங்களோட விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க, வசனத்தை கேட்க முடியலன்ட்டு. இன்னைக்கோடு அந்த பழக்கம் போட்டோம். உங்கள் பிள்ளைங்க விளையாடுறது அடுத்தவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. அதுக்காக இதை மாம்சத்தில் யோசிச்சு நான் பாசிட்டிவ் இப்படி சொல்லுவார், அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாற கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ இந்த 4 ராஜாக்களுக்கு அப்புறம் மனாசே வந்தான் பாருங்க. அவன் யாரை பார்த்தான்? தாத்தாவை பார்த்தான். சில வீட்டில் தாத்தா உட்காந்து குடிப்பார், அப்பா ஜெபம் பண்ணுவார். இந்த பிள்ளை யாரை பார்க்கும்? தாத்தா. அப்பா என்ன ரொம்ப கெடுபடி பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் ஜெபம் ஜெபம், எப்போ பார்த்தாலும் பைபிள் பைபிள். பிள்ளைங்க அப்படி யாராவது முறுமுறுத்தீங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. உங்க தாய் தப்பனவங்களை ஜெபிக்க சொல்றாங்க, ஜெபிக்கிறவங்களா இருக்க கத்தர தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல தாய் தப்பன் கெட்டு போனதை பார்த்து பிள்ளைங்க கெட்டு போனாங்க தெரியுமா? அந்த மாதிரி சந்தர்ப்பம் இல்லாம நீ கத்தருக்குள்ள வளர்வதற்குரிய தாய் தப்பனை கொடுத்தா நீ சந்தோஷப்படணும். இவன் யாரை பார்க்கறான்? தாத்தாவை பார்க்கறான். ஏய், எங்க அப்பா மண்டையை போடுற நாள் வரும், நான் வரட்டும், எங்க தாத்தா மாறி மாறேன். தாத்தாவோட 4 மடங்கு பாஞ்சான். தேசம் எங்கிலும் விக்கிரகத்தை வச்சது முக்கியம் இல்லை, கர்த்தருடைய ஆலயத்திலேயே விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சவன் யாரு? இந்த மனாசே. இப்படி நாளுக்கு நாள் தேசம் சீரழிந்த உடனே எருசலேமை உடைத்து அடித்து மண்மேடாக்கி இந்த ஆலயத்தெல்லாம் அடித்து உதைத்து தேவ சமூகம் அங்கே இல்லை, தேவ பிரசன்னம் அங்கே இல்லை. இப்பொழுது எங்கே போய்விட்டார்கள்? பாபிலோனுக்கு அடிமையாகி போய்விட்டார்கள். இப்போ பாபிலோனுக்கு அடிமையாக இருக்காங்களே, அவங்க ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போக கூடாங்கிறக்காக நீ அடி வாங்கும் போது கூட சார்ந்து கொள்வதற்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிற ஒரு அன்புள்ள தெய்வம் இருப்பார் என்றால் அவர் ஆண்டவராகி இயேசுவை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. மகனே, நான் உன்னை அடிக்க போறேன்னு சொல்லிட்டு தான் அடிப்பாரு. அடிக்கும் போது கூட அழாதரா, நீ அடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு மேன்மையை வச்சிருக்கேன்னு சொல்லுவாரு. அவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். இந்த 70 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்மளை கொண்டு வரப்போறாரு. இப்போதான் சொல்றாரு, நல்ல கவனிங்க. இப்போ எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சில வசனங்களை வாசிக்கலாமா? எரேமியா 30 அதிகாரத்துக்கு திரும்பிக் கொள்ளுங்கள் சிஸ்டர். சில வசனங்களை வாசிங்க. 30 அதிகாரம் 12 வசனத்தில் இருந்து
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: உன் புண் ஆறாததாயும்
1: உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரும் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் அவுஸ்தவங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் ஒருங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும்
0: தண்டிப்பேன். நல்ல சத்தமாக கரங்களை தட்டுவோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் நீதியுள்ள தெய்வம், யார் தவறு செய்தாலும் நான் தண்டிப்பேன், ஆனால் என்றைக்கும் நான் கோபமாயிருப்பதில்லை. ஒருவேளை இந்த காலவெளியில நீங்கள் செய்த சில தவறுகளினாலே, அந்த தவறு என்ன, கர்த்தரை தேடாமல் இருக்கலாம், உலகத்தின் சாயலை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கு. அதனால தான் நான் சொல்றது, பிள்ளைங்க அந்த முடிவெற்ற காரியத்தில் நான் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது காரணம் என்ன, அது யாருடைய சாயல், உலகத்தின் சாயல், அது அசீரியா ராஜாவுடைய பலிபீடத்தின் சாயல். எனவேதான் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஸ்ட்ரிக்டா இருக்கோம். இப்ப எத்தனை பேருக்கு புரியுது, வாசி சொல்றது சரிதான்ட்டு புரியுதா? உலகத்தின் சாயலை அல்ல. இதெல்லாம் செஞ்சதுனால மனம் ஏற்றுமையானதுனால சில அடி நீங்க வாங்கியிருக்கலாம். ஆண்டவரே இப்படி அடி வாங்கிக்கிட்டே இருக்கனே, இந்த அடி உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை திரும்ப வர பண்ணுவதற்கு, நீ மறுபடியும் ஆண்டவரிடத்தில் நன்றாய் ஜெபிப்பதற்கு, நீ ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமாய் ஸ்திரப்படுவதற்கு, முன்போல் கட்டப்படும். முன்பு எப்படி ஆதி நாட்களில் உன் ஜப ஜீவியம் கட்டப்பட்டிருந்ததோ, முன்பு எப்படி உன்னுடைய வேத தியானம் கட்டப்பட்டிருந்ததோ, முன்பு எப்படி சபையில உன்னுடைய ஐக்கியம் கட்டப்பட்டிருந்ததோ, முன்பு எப்படி ஆண்டவருக்காய் ஓடி ஓடி ஊழியம் செய்யக்கூடிய ஊழியம் கட்டப்பட்டிருந்ததோ, அதே போல என் சபை எனக்கு முன்பாக திடப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு, கடந்த வருடங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் வந்து அடி வாங்கியிருக்கலாம், கண்ணீர் விட்டிருக்கலாம், பல நிந்தைகள் வந்திருக்கலாம், விசாரிப்பாரற்ற சியோன்னு சொல்லியிருக்கலாம். இந்த 25ஆம் ஆண்டிலே முடிந்து 26க்குள்ளே போறோம் இல்லையா, இந்த 25ஆம் ஆண்டு விழாவிலே ஆண்டவனுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னன்னா, எவ்வளவோ ஏற்ற தாழ்வுகளை கடந்து வந்துட்டீங்க, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் அப்படின்னு அர்த்தம், கைவிடப்பட்டவள், மனம் நொந்தவள் என்றுதான் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் மறுபடியும் அந்த அதிகாரத்துக்கு வாருங்கள், 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
1: நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன்.
0: ஆமென் சொல்லுவோமா? நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து போக கூடாததுமாயிருந்தாய். சிலருடைய வாழ்க்கையில உங்களை விசாரிக்க ஆள் இருக்காது, ஏன் யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏன் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், ஏன் நான் மறக்கப்பட்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் கர்த்தரை தேடாதது, சரியானபடி தேடாதது, அல்லது தேடின காரியங்களிலே குறைந்திருப்பது, அல்லது மனமேட்டிமை அடைந்தது, அல்லது உலகத்தின் சாயலை உள்வாங்கியது, இது ஏதோ இருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ கைவிடப்பட்டவள் போல இருக்க மாட்டாய். இந்த இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலன்னா ஆண்டவர் சொல்றது, இனி நீ ஆள வேண்டாம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்தா என்ன கொடுக்கலாம், இனி நீ. அப்ப இன்னொரு கேள்வி, ஏன் அழுகை வந்தது? அதைத்தான் இவ்வளவு நேரம் பேசினேன், அதைத்தான் இவ்வளவு நேரம் பேசினேன், ஏன் அழுகை வந்தது என்று. இப்ப ஆண்டவர் என்ன சொல்ற, இனி நீ அழவே வேண்டாம். 39ஆம் அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 41 வாசிங்கள்.
1: என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும், அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் மித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார்.
0: ஏற்கனவே இந்த தேவ பிள்ளைகள் பாவம் செஞ்சிட்டாங்க, கர்த்தருக்கு விரோதமா அக்கிரமம் செஞ்சிட்டாங்க, அதுக்காக நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா தண்டனையும் கொடுத்துட்டேன், இப்ப என்ன பண்ணுங்க, பட்சமாய் பேசுங்கள். இந்த ஆண்டில் அல்லது இந்த நம்முடைய சபைக்கு ஒரு புதிய ஆண்டு, உலகத்தின் ஆண்டில் 3வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், எந்த இடத்துல உன்னை நொறுக்கணுமோ நொறுக்கிட்டேன், ஆனால் இனி எங்கிட்ட திரும்பி வா. ஆமென். இனி எங்கிட்ட திரும்பி வந்தேன்னா நான் உன்கிட்ட பச்சமாக பேசுவேன், இதுவரைக்கும் கத்தர் உங்க கூட கோபமா பேசியிருக்கலாம், இப்ப நீ மனம் திரும்பி கத்தட்ட வந்தேனா ஆண்டவர் எப்படி பேச போறாரா? பட்சமாய் அது போர் முடிந்தது. இது எதுக்கு சொல்றாரு? மறுபடி 70 வருடம் கழித்து இந்த ஜனங்கள் திரும்பி வருவதற்குரிய தீர்க்க தரிசனம். இப்ப திரும்பி வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். மண்மேடாய் போன இடத்தை ஜனங்கள் வந்து அபகரிக்கிறாங்களே, இப்ப நல்லா கவனிங்க. இந்த தேசம் கைவிடப்பட்ட தேசம். அதுக்கு முன்னாடி அங்க ஆடல் பாடல் இருந்தது, ஆராதனை இருந்தது, வயல்வெளிகள் இருந்தது, எல்லா திராட்சை தோட்டங்கள் இருந்தது. இப்ப ஒண்ணுமே கிடையாது, கைவிடப்பட்டு போயிட்டு, எதிர்காலம் இல்லாமல் இருக்கிறது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. இப்ப அந்த தேசத்துக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. எப்படி? இப்ப 5வது வசனத்தை வாசிங்க, 62:5.
1: வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள்.
0: கொஞ்சம் நீ பாட்டுங்க. ஏற்கனவே இது கைவிடப்பட்ட தேசம், நெகிழப்பட்ட தேசம், ஏற்கனவே ஒரு முறை மக்கள் குடியிருந்த தேசம். அது ஏற்கனவே வனாந்தரம் இல்லை, ஏற்கனவே குடியிருந்த தேசம். இப்பொழுது தன்னை மனம் செய்தது போல வாழ்ந்த ஜனங்கள் விட்டு போய்விட்டார்கள். இப்ப இந்த தேசம் ஒரு விதவை கோலத்துக்கு சமமாக இருக்கிறது. ஒரு கைவிடப்பட்ட விதவை, கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரியை போல இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்பொழுது திரும்ப வரும்பொழுது அந்த தேசத்தை பார்க்கும் பொழுது, தேசமே நீ கைவிடப்பட்ட தேசம், ஒரு விதவைக்கு சமமான தேசம் அப்படி கர்த்தர் சொல்லல. ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு பொண்ணை பார்க்க போகும்போதுல ஒரு கன்னியை எப்படி விவாகம் பண்றாங்களோ அதை போல இந்த தேசத்தை மறுபடியும் மாத்த போறேன்னு கர்த்தர் சொல்லுகிறா. அவங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? நீ செஞ்ச பழைய காரியங்கள் எல்லாம் மறந்துட்டு உன்னை ஃப்ரெஷ்ஷா கர்த்தர் பார்க்க விரும்புற. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க கையில் தட்டி கர்த்தர் அமைப்படுது. நீ செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறேன், நீ செய்யற அக்கிரமத்தை மன்னிக்கிறேன், உன்னுடைய மீறுதலை மன்னிக்கிறேன், உன்னுடைய மேட்டிமையை மன்னிக்கிறேன். நீ இப்ப மனம் திரும்பி வந்தா பழைய வாழ்க்கையை நான் பார்க்க மாட்டேன், உன்னை ஒரு கன்னிகையை போல பார்க்க விரும்புகிறேன். ஃப்ரெஷ்ஷா பார்க்கிற தெய்வம் உன்னை பழைய குற்றவாளியா பார்க்க மாட்டாரு, உன்னை ஃப்ரெஷ்ஷா ஒரு கன்னியை போல பார்க்க விரும்புறேன். ஆமென்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ரூபாவும் கார்த்திக்கும் திருமணம் செய்து ஒரு வருடம் உருண்டோடிவிட்டது. கார்த்திக்கின் முன்னோர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள். தாயின் மூலம் கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து கொண்ட கார்த்திக் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணம் செய்தான். கணவன் மனைவி இருவரும் நல்ல அன்பும் ஐக்கியமும் இருந்தாலும் ரூபா தன்னுடைய கணவனின் தாயோடு சரளமாக பேச அறியாதவளாயிருந்தாள். அவளுடைய அந்த அமைதி கணவனினுடைய தாயை துக்கப்படுத்துகிறது என்பதை அவள் அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. கார்த்திக் குடும்பத்தில் திருமணம் செய்து வந்த மற்ற மருமக்கள் அனைவருமே தங்கள் மாமியாரோடு மனம் திறந்து பேசும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தந்தையை இழந்த ரூபா அடிக்கடி தன்னுடைய அறையின் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாள். காரணம், அவளுக்கு இருந்த தன்னை குறித்த ஒரு குறைவான எண்ணம்தான். நான் பேசினால் அத்தை என்ன சொல்வார்கள் என்ற ஒரு பயம் தயக்கம் அவளை அழுத்திக் கொண்டே இருந்தது. அதே நேரம், ஏன் என்னுடைய மருமகள் என்னிடம் நன்றாக பேச மறுக்கிறாள், என் மேல் எதுவும் குறையை கண்டுபிடித்து விட்டாளோ என்று மாமியாரும் கலக்கத்தில் இருந்தார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆலயம் சென்ற பொழுது அவர்கள் கேட்ட செய்தி, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்பதே. செய்தியை கவனமாக கேட்ட மருமகள் அத்தையினிடத்தில் அதிகமாக பேசி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த தீர்மானித்தாள். அவளுடைய அத்தையும் மருமகள் வேறு ஒரு பெண் என்ற எண்ணம் இல்லாமல், என் மகளிடம் நான் பேசுவது போல் அவள் தயங்கினாலும் நான் பேசுவேன் என்ற தீர்மானத்தோடு வீட்டிற்கு வந்தாள். அன்று முதல் தன் அத்தையை மகிழ்விக்க ரூபா அடிக்கடி சின்ன சின்ன காரியங்களையும் அத்தையோடு பேச ஆரம்பித்தாள். தன்னுடைய மருமகளை மகளைப் போல நினைக்க ஆரம்பித்த அத்தை அடிக்கடி தன்னுடைய மருமகளை அழைத்து அவளுடன் பேசி மகிழ்ந்தாள். ஆம் நண்பர்களே, நாம் நல்ல உறவில் வளர தேவன் விரும்புகிறார். ஆனால் உறவு வளராமல் அமைதி எனும் வேதனை போர்வையால் மூட தீயவன் திட்டமிடுகிறான். நம் குடும்ப உறவுகளோடு நாமே அடிக்கடி மனம் திறந்து பேசி மகிழ்ச்சியான சாட்சியான வாழ்க்கை வாழ்வோமா? தாழ்வு மனப்பான்மையா அல்லது பெருமையான எண்ணமா? நல்ல உறவிற்கு தடையாயிருப்பது எது என்று கண்டறிந்து அதை தகர்த்து வெற்றி காண்போமா?

கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே திங்க் பண்ணுங்க. இத்தனை நாள் இத்தனையோ பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்தது, இத்தனையோ சில சத்துருக்கள் உங்களுக்கு எழும்பினாங்க, சில காரியம் நடக்காம கூட போச்சு, சில காரியம் தாமதமா கூட கிடைச்சது, சில கிடைக்காம கூட போச்சு, சில காரியத்துக்கு அலைஞ்சீங்க, சில காரியத்துக்காக நீங்க உயிரை கொடுத்தெல்லாம் நேசிச்சீங்க, டைம் எல்லாம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஆனா அதெல்லாம் நீங்க சகிச்சு அதெல்லாம் தாங்கி இன்னும் நீங்க இன்னைக்கு உயிரோடு நிக்கிறீங்கன்னு சொன்னா அது உங்க வேணா? இல்ல இல்ல, அதுதான் கர்த்தருடைய கிருபை, அதுதான் கர்த்தருடைய கிருபை. பவுல் சொல்கிறார், நான் இத்தனையும் சகித்து நான் நிற்பதும் நிர்மூலமாகாம இருக்கிறேனே, அது நான் என்னுடைய பலனோ இல்ல என்னுடைய சகிப்பு தன்மையோ இல்ல, நான் எனக்கு ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா இல்ல இல்ல இல்ல, அதுதான் கர்த்தருடைய கிருபை. அது இருந்ததுனாலதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும், டுடே டில் டுடே, இந்த நேரம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் இத்தனையும் சகித்து, இத்தனையும் இத்தனை நபர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுமின போதும், உங்களை தூஷணம் செய்த போதும், உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வர போதும் சகிச்சு நிற்கிறீங்கல்ல, எத்தனை பேர் சொல்ல முடியும், பாஸ்டர் நான் கர்த்தருடைய, இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, நான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனையும் தாண்டி வந்துட்டேன், என் பலத்துல இல்ல இல்ல இல்ல, அதுதாங்க கிருபை. நீங்க மட்டும் கிருபை இல்லைன்னா உங்களெல்லாம் என்னைக்கோ முடிச்சிருப்பாங்க, உங்களெல்லாம் என்னைக்கோ உங்களுடைய நீங்க எல்லாம் டிப்ரெஷன் ஆகி பைத்தியமாய் சுத்தி இருப்பீங்க. இந்த கிருபை இருந்ததுனாலதான் அத்தனை காரியத்துல நீங்க வெளியே வந்தீங்க, எத்தனையோ பேர்த்த நம்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்க நல்லா பேசிட்டு சுத்திக்கிட்டு இருந்தீங்களா, எல்லாரும் ஒரு டைம் வரும்போது உங்களை வேண்டாம் ஒதுக்கிட்டு போன போறது கூட அதை சகித்து ஒரு சின்ன சிரிப்போட நீ மூவ் ஆன் பண்ணி வந்து நின்று இன்னைக்கு கத்தரை ஆராதிக்கிற பாத்தியா, அதுதான் கிருபைன்னு சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்க.

நல்லவராக இருந்தார், உனக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார். மித்த மனுஷன் மாதிரி உனக்கும் தீமை செய்து உன்னை நட்டாட்டில் விட்டுட்டு போயிருந்தா இயேசு என்னைக்கோ போயிருப்பாருமா? தம்பி என்னைக்கோ போயிருப்பார். ஆனா உனக்கு நல்லவராக இருந்து உன் பாதையெல்லாம் செவ்வையாக்கி உன்னை வழி நடத்தினார்ல. யோசி, அது கையை வேண்டி ஒரு சரணம் உங்களுக்கு சொல்லித்தரேன்.

கையை தட்டி ஏசப்பாட அன்பை ருசிச்சு அவர் கொடுத்த கிருபாசனம் சொல்லதுல அவரை காலை தோறும் புதிதா இருக்கும். அதனாலதான் இன்னொன்று உயிரோடு இருக்கிற காலையில இருந்து அலாரம் சவுண்ட கேட்கிற அன்னைக்கு சபைக்கு வர உயர்த்தர கத்துற நேசிக்கிறார், கிருப வைத்திருக்கிறார். அதை மட்டும் நினைச்சு வான்.

അവളും ദേവയിലാണ്, അവളും ദേവല്ലേ, അവ വേണം, ഇവ വേണം, വേണ്ട. തൃപ്പി ഒരുത്തരെ കത്തരും വാഴ്ക്കയില വിട്ട് ദൂരെ വെച്ചിട്ടാരാ, തള്ളി വെച്ചിട്ടാരാ, തൃപ്പി അവളെ ചേർത്താതെ, തൃപ്പി അവളെ ചേർത്താതെ. ഒരു നന്മൻ ഉണക്ക് പിന്നാടി പേശി ഉനക്ക് ഉപദ്രവം ചെയ്ത് ഓടി പോയിട്ടാണാ, ഇല്ല വേറെ ചേർക്കൈ കൂട സുത്തിട്ടാണാ? ഞാൻ ക്ലോസ് ഫ്രണ്ട് എന്നോട് ഫ്രണ്ട് പാത്താ എനക്കേ അന്ത ഇന്നൊരു ആപ്പോസിറ്റ് ഫ്രണ്ട് കൂടെ ചേർന്ന്, ഇല്ല എന്നോട് മ്യൂച്വൽ ഫ്രണ്ട് കൂടെ ചേർന്നേ എന്നെ കവനിക്ക മാറ്റാൻ പാസ്റ്റർ, എന്നെ പാക്ക മാറ്റാൻ പാസ്റ്റർ, എന്നെ തൃപ്തി അവനെ ചേർത്താതെ, തൃപ്തി അവൻ കൂടെ ഇരിക്കാതെ. ഒരു വാട്ടി ഉണക്ക് അവർ തവറി ചെയ്ത് ഉണക്ക് ദ്രോഹം ചെയ്ത് വിളകി വിട്ടാർകളാ, തൃപ്തി അവൻ ഇല്ലെന്ന് അവങ്ങളെ ചേർത്തണം ചൊല്ലി ദൈവ ചെയ്ത്. മകനെ, മകനെ, തമ്പി, തങ്കച്ചി, നനയ്ക്ക പോണത് പോണതാ ഏർപ്പെട്ടു. കർത്തർ ഉനക്ക് പുതിയതാന കൃപയെ കൊടുക്കറ, അതുക്ക് മേലെ என்ன வேணும். போனவங்க போனதாவே இருக்கட்டும், போனவங்க போனவளாவே இருக்கட்டும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திருப்பி அவங்கள சேர்த்தணும்னு மட்டும் நினைக்காத. கர்த்தரா, உங்க இல்லாம நல்லா தான் இருக்கிறீங்க, சமாதானமா தான் இருக்கிறீங்க, ஒன்னும் உங்களுக்கு ஆசீர்வாத குறைவில்லையே, ஒன்னும் நீ ஒன்னு சோறு இல்லாம ரோட்ல திரியலையே, நல்லா சமா, அது காட்டிலும் அவங்க இருந்த போது காட்டிலும் இப்ப நல்லா தானே இருக்கிற. சோ டோன்ட் வரி, உன் கிருபை உன்னை நடத்தி வந்தார்ல, சுமந்து வந்தார்ல, அவர் உனக்கு நல்லவராக இருக்கிறார், உனக்கு நன்மை செய்வார். தைரியமா இருக்கு. எதற்காக ஜெபிச்சீங்களோ, எதற்காக அழுதீங்களோ, எதற்காக கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கீங்களோ, அந்த நாள் வரும். கவலையே படாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படி தெரியுமாங்க இருக்கணும்? ஏசாயா 40:31 வாசிக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அவருக்காக காத்திருக்கிறீங்க நீங்க. எவ்வளவு பார்த்து சொல்றேன், எனக்கு இயேசு செய்து முடிப்பார். அந்த மாதிரி ஒரு உபத்திரவமான நேரம், ஒரு அழுகையின் நேரம், இல்ல ஒரு அவமானத்தின் நேரம், இல்ல நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத நேரத்துல என்ன தெரியுமா சொல்லணும்? காத்திருக்கிறேன், எனக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கோ, புது பலனை அடைந்து ஒரு புது பலத்தோட காத்திருக்கணும். நீங்க காத்திருக்கிற டைம்ல தான் சோர்ந்து போயிடுறீங்க. நடக்குமா, நடக்காதா, செய்வாரா, செய்ய மாட்டாரா, அதை ஆண்டவர் வாய்க்க செய்வாரா, வாய்க்க பண்ண மாட்டாரா, சொல்லிட்டார்ல, செய்வார். நீங்க காத்திருந்த பெலத்தோட, ஏன்னா ஏன் பெலத்தோட காத்திருக்கணும்னா, அந்த காரியத்துக்கே ஜெபிச்சிருக்கிறீங்க. புரிஞ்சா? எதற்காக உங்களுக்கு தெரியும், எதற்காக எழுதிங்க உங்களுக்கு தெரியும். அந்த காரியத்தை இயேசு தரும்போது அதை நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு பலம் உள்ளவர்களா இருக்கணும், இல்ல சத்துவம் பெற்றவர்களா இருக்கணும், இல்ல அந்த காரியத்தை செய்தாட்டு கொடுத்துட்டார், அதை நான் பலவானா, அதை பலத்தோடு ரிசீவ் பண்ணிக்கணும்ல, அதுக்குள்ள பிரவேசிக்கணும்ல, அதுக்காக காத்துருங்க. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அவர் மனுஷன் மாதிரி பொய் சொல்கிறவர் அல்ல, சொல்லதை செய்து முடிப்பார். நீங்க என்ன தெரியாம பண்ணணும், உங்களுக்கு பெரிய வேலை கத்த கொடுத்துருக்காருமா, அங்கிள், ஆண்டி, தம்பி, தங்கச்சி, வெயிட் பண்ணுங்க. அது எப்படி? சந்தோஷமா, நான் காத்திருக்கிற காரியத்தை ஏசு தருவார். ரொம்ப அப்படியே துள்ளாதீங்க, அப்படியே அப்படியே பந்தாலாம் பண்ணாதீங்க, அமைதலா உட்காருங்க. தாவீது சொல்றான், என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது என் ஃப்ரெண்டால வராது, என்னுடைய சர்ச்சு விசுவாசியால வராது, பாஸ்டர்ஸால வராது, ஆமா ஆமா நீ நம்பினவங்களால வராது, உங்களுடைய உறவுகளால வராது. தாவீது சொல்றான், நான் நம்புகிறது அவரால் வரும். உங்க உங்களுக்கு ஆண்டவர் திரு, நீ எதை நம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அதனால உங்களை பார்த்து சொல்றேன், காத்துரு, பக்கத்துல பார்த்து சொல்ல, காத்துருமா, பொறுத்திரு, கத்தரையே நம்பியிரு, உன் காரியத்தை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? கார்ட்ஸ் மட்டும் கொடுப்பா சவுண்ட்.

0: பாருங்களா.
1: உன் சார்பில் செயலாற்றுவார்.
0: இப்படி இப்படி சொல்லுங்க.
1: என் காரியத்தை வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார்.
0: பள்ளமாக ஏற்றி ரவிவான்.

பார்த்த காரியத்தை பார்க்கிற வரைக்கும் பாஸ்டர், என்னென்ன காரியத்தை நான் ஜெபிச்சனோ இயேசுக்கு தெரியும்ல, நினைப்பதற்கு முன்பதாக அறிந்திருக்கிறார்னு வேதத்தில் வாசிக்கிறோம்ல. அப்புறம் பதறீங்க, அப்புறம் துள்ளுறீங்க, நடக்குமா நடக்காதான் ஏன் தூக்கம் எல்லாம் ஒவ்வொரு ராத்திரியும் புலம்பிட்டு இருக்கிறீங்க. காரியத்தை வாய்க்க செய்வேன் சொல்லிட்டார், ஒரு காரிய சக்தியா இருக்கிறார், சகலத்தையும் உனக்காய் செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரே ஒரு வேலை கொடுத்துருக்கிறாருமா, தம்பி தங்கச்சி அங்கிள் ஆண்டி காத்திரு பொறுத்து, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா உயர்த்துவார், கண்டிப்பா நடத்துவார். ஏதாவது ஒரு நாள் கத்திரனை உயர்த்துவார், நாள் வரும், அந்த நாள் வரும், கண்டிப்பா வரும் வரும். துள்ளாதீங்க, பதறாதீங்க, கத்தாதீங்க. எனக்கு தெரியும் கத்தர் வாய்க்க செய்வார். அந்த காரியம் நடக்க விடாம தீயவர்கள் எல்லாம், ஐயோ என் எதிரிகள் எல்லாம் உள்ள போய் சொல்லி தடுத்துருவாங்களா பாஸ்டர், என்னோட காலேஜ்ல சொல்லி எனக்கு எழுத எக்ஸாம் எழுத விடாம பண்ணிருவாங்களா, இல்ல என் வேலையில சொல்லி எனக்கு உயர்வு வர விடாம பண்ணிருவாங்களா, இல்ல ஊழியத்துல என்ன போய் தப்பா பேசி என் ஊழியத்தை கெடுத்து, இல்ல இல்ல இல்ல, எது செஞ்சாலும் தீயவன் செயல் குறித்து ஒரு போதும் பயப்படாத. சங்கீதம் 37 கடைசி 4 வசனங்களை வாசித்து பாருங்க, அவன் இல்லாமல் போய்விடுவான், உன் காரியமோ வாய்க்க செய்யும். கத்தருக்கு காத்திருக்கிறதுனால சொல்றீங்க, உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் பக்கத்தில் நின்று உனக்காய் செயலாற்றுவார். சோர்ந்தே போகாதீங்க, வேலை என்னன்னா காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். உன் வாய் காரியத்தை வாய்க்க செய்கிறவர் இயேசு உனக்காய் சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென்.

2 கொரிந்தியர் 1 அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவளாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதலடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலம் செய்கிறது. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவளாயிருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மருத்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாயிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்து கொண்டும் இருக்கிற காரியங்களே அன்றி வேறொன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை. முடிவு பரியந்தமும் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பியிருக்கிறேன். கர்த்தராய் இயேசுவுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாயிருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாயிருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே. நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறபடியினால் உங்களுக்கு இரண்டாம் திறமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும், பின்பு உங்கள் ஊர்வழியாய் மக்கெதுனியா நாட்டுக்கு போகவும், மக்கெதுனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்துக்கு வரவும், உங்களால் யூதேயா தேசத்துக்கு வழிவிட்டு அனுப்பப்படவும் யோசனையாயிருந்தேன். இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ? அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்திலே இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனா? நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆமென்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. உங்களுடைய கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். மேலும் நான் உங்களை தப்ப விடும்படிக்கே இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்துக்கு வராதிருக்கிறேன் என்றும் என் ஆத்மாவின் பேரில் தேவனையே சாட்சியாக கோருகிறேன். உங்கள் விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரியாயிராமல்
உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயராயிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலைநிற்கிறீர்களே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். நெகேமியா 8:10. அமெரிக்காவில் வாழும் கருப்பின மக்களின் சம உரிமைக்காக போராடியவர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவர்களுடைய குடும்ப நண்பராகிய போதகர் ஒருவர் அவருடைய தாய் தகப்பனை ஆறுதல் படுத்தும்படி அட்லாண்டாவில் இருந்த அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார். அதன் பின்பு 2 வருடம் கழித்து மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் சகோதரன் ஏடி வில்லியம்ஸ் தண்ணீரில் மூழ்கி மறித்து போனார். அப்போதும் இந்த போதகர் அட்லாண்டாவில் இருந்து அவர்கள் வீட்டிற்கு சென்று அவருடைய தாய் தகப்பனை ஆறுதல் படுத்திவிட்டு வந்தார். அதன் பிறகு ஆலயத்தில் ஆராதனை நேரம் பியானோ வாசித்துக் கொண்டு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் தாய் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போதும் அந்த போதகர் அவருடைய தகப்பனை ஆறுதல் படுத்தும்படி அங்கே சென்றார். ஆறுதலாக என்ன வார்த்தை சொல்வது என்று அவருக்கு தெரியவில்லை. வீட்டில் ஜூனியரின் தகப்பனை தவிர வேறு யாரும் இல்லை. அவர் அனைத்து உறவுகளையும் இழந்து போயிருந்தார். இந்த போதகர் பெட்ரூமில் இருந்த அந்த தகப்பனை பார்ப்பதற்கு சென்றார். போதகரை பார்த்ததும் அவரே வெளியே வந்து போதகரை வரவேற்றார். மேலும் அவர் அந்த போதகரை பார்த்து, நான் இப்போது இங்கே இருப்பதை குறித்து சந்தோஷப்படுகிறேன், மேலும் என்னோடு மீதம் இருப்பவைகளுக்காக தேவனை துதிக்கிறேன் என்றார். இவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த போதகருக்கு விளங்கவில்லை. எனவே போதகர் அவரிடம், இன்னும் உங்களிடம் என்ன மீதம் இருக்கிறது, அனைவரும் மறித்து விட்டார்களே என கேட்டார். அதற்கு அந்த தகப்பன், என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகத்தின் உறவுகள் மாறி போனாலும் நம்மை விட்டு பிரியாதவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஒரு சிறிய இழப்பு வந்தாலோ, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டாலோ மனிதர்கள் தங்களை மாய்த்துக் கொள்கின்றனர். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கோ அந்த சூழ்நிலையில் தேவன் தம்மில் நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதுவே நமது பலன். நமக்கு முன்னோடின பரிசுத்தவான்களும் வேதாகம புருஷர்களும் இழப்பின் போதும் தோல்வியின் போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருந்தும் கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்திக் கொண்டும் இருந்ததால் அவர்கள் இழந்தவைகளை மீண்டும் பெற்றார்கள். யோபுவின் இழப்பு மிகப்பெரிய இழப்பு. எல்லாவற்றையும் யோபு இழந்து போனாலும் கர்த்தருக்குள் தனக்கு இருந்த விசுவாசத்தை யோபு இழந்து போகவே இல்லை. ஆகவே யோபு இழந்த அனைத்தையும் இரட்டிப்பாக தேவன் அவருக்கு தந்து அவரை ஆசீர்வதித்தார். தாவீதின் உடைமைகள், அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள் அனைவரையும் அமலேக்கியர் சிறைப்பிடித்து சென்றார்கள். தாவீது மிகவும் அழுதான். ஆனாலும் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டதால் இழந்து போன அனைத்தையும் திருப்பிக் கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, கடினமான சூழ்நிலைகளில் நாம் நம்மை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவே நமது பலன். நம் தேவன் நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அவர் நம்மை வழி நடத்துவார், மீட்டு தருவார். பேதுரு கடல் மீது நடந்தபோது மூழ்க தொடங்கினார். தான் மூழ்கி போய் விடுவேனோ என்று பயந்தபோது இயேசு கிறிஸ்து அவரை கைப்பிடித்து தூக்கிவிட்டு கடல் மீது மீண்டும் நடக்க வைத்தார். அந்த தேவன் நம்மோடும் இருக்கிறார். நம்மையும் மூழ்கி போக அனுமதிக்க மாட்டார். நம்மை மீண்டும் நிலைநிறுத்துவார். ஆகவே நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்போம்.

கல்வாரி சிலுவையிலே நம்முடைய நோய்களையெல்லாம் சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, எண்ணெய் எதற்கு? ஒய் ஆயில். யாக்கோபு வாசிக்க வேண்டிய பகுதி, யாக்கோபு 5:13-18. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சுகமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. மனப்பாட வசனம் யாக்கோபு 5:15. விசுவாசம் உள்ள ஜெபம் நோயுற்றவனை குணமாக்கும். ஆண்டவர் அவனை எழுப்பி விடுவார். அவன் பாவம் செய்திருந்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். The prayer offered in faith will make the sick person well. The Lord will raise him up. If he has sinned, he will be forgiven. யாக்கோபு 5:14 வியாதி உள்ளவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்பதை திருமறை கூறுகிறது. இதை சுட்டி காட்டி ஜெப எண்ணெய் என்று இப்பொழுது பாட்டில்களில் அடைத்து பிரசங்கிகளால் விற்கப்படுகிறது. இக்காரியத்தை குறித்து வேதம் என்ன கூறுகிறது என்று உண்மை கிறிஸ்தவர்கள் அறிய விரும்புகின்றனர். அதை நாம் கவனிப்போம். மகிழ்ச்சிக்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசனை தைலங்கள் பயன்படுத்தப்பட்டன. துக்க நேரத்திலோ அவை அகற்றப்பட்டன. திருமறை காலங்களில் மருத்துவ சிகிச்சைக்காகவும் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது. ஒரு சில வசனங்கள் ஏசாயா 1:6, உள்ளன்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீழ் புதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இன்னொரு வசனம் எரேமியா 8:22, கிலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியம் அங்கு இல்லையோ, பின்னையே என் ஜனமாகிய குமாரத்தி சுகமடையாமல் போனாள். சுகமளிக்கும் ஊழியத்திற்காக புறப்பட்டு சென்ற போது இயேசுவின் சீடர் இந்த யூத பழக்கத்தை தொடர்ந்து கையாடினர். அதைத்தான் மார்க் 6:13 வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு முக்கியமாக யாக்கோபு எழுத கடிதம் வியாதியுள்ளோருக்கு எண்ணெயை பயன்படுத்த சொல்கிறது. நான் வாசித்த பகுதியிலே இவ்வித சம்பவங்களில் பூசி, எண்ணெய் பூசி என்று தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ள அலைஃபோ என்னும் கிரேக்க சொல்லுக்கு உடலில் தேய்ப்பது என்று பொருள். வியாதி உள்ள விசுவாசிகளுக்கு ஜெபமும் சிகிச்சையும் தேவை என்பதையே இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, உன் வயிற்றிலே அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காக தண்ணீரோடு திராட்சரசமும் சேர்த்துக்கொள். மேலும் எண்ணெய் என்பது வேதத்தில் தூயாவியானுக்கு ஒரு அடையாளம். தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், அரசர்கள், ப்ராபட்ஸ், பிரீஸ்ட் அண்ட் கிங்ஸ் இவர்களெல்லாம் அந்த பணிக்காக நியமிக்கப்பட்ட போது எண்ணெயால் அபிஷேகிக்கப்பட்டன. எனவே நோயுற்றோருக்கு ஊழியம் செய்கையில் அவர்களுடைய நம்பிக்கையை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணெயை ஒரு தொடுதலின் அடையாளமாக, எ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பயன்படுத்துவதில் தவறேதும் இல்லை. ஆனால் ஜெபிக்கப்பட வேண்டியதோ அபிஷேகிக்கப்பட வேண்டியதோ எண்ணெய் அல்ல. அப்படி செய்வது சிலை வணக்கம், விக்கிரகாராதனை. எண்ணெயில் எந்த வல்லமையும் இறங்குவது இல்லை. ஜெபம்தான் நோயுற்றவரை குணமாக்கும். புதிய உடன்படிக்கையில் கடவுள் எந்த பொருளையும் அபிஷேகிப்பதோ பரிசுத்தப்படுத்துவதோ இல்லை. அபிஷேகமானது மாம்சமான மக்கள் மீது மட்டுமே இறங்கும். சுகமடைப்பு ஊழியம் செய்ய வேண்டிய பொறுப்பு முக்கியமாக உள்ளூர் சபை மூப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக.
அடுத்து விசுவாசிகள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். அதே அத்தியாயம் 16 வசனத்திலே நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஜெபமனுங்கள் என்று இருக்கிறது. சுகமளிப்பு ஊழியர்கள் கிறிஸ்தவர்களை ஜெபத்திற்காக உடனே தங்களுக்கு கடிதம் எழுதவும் தொலைபேசியில் தெரிவிக்கவும் கூறாமல், துணி எண்ணெய் போன்றவற்றை பார்சலில் அனுப்பாமல், விசுவாசிகளையும் மேப்பர்களையும் உள்ளூர் சூழலிலேயே ஜபித்து சுகமளிப்பு ஊழியத்தை வளர்ப்பிக்க அவர்கள் ஊக்குவிக்க வேண்டும். இப்படி செய்தால் குணமளிக்கும் வரங்களை பயன்படுத்துவதில் உள்ள நெறிகட்ட இன்றைய முறைகளுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்கலாம். மதுரையைச் சேர்ந்த லா பொன்னுசாமி ஐயர் அவர்கள் பாடிய ஒரு கீர்த்தனையிலிருந்து இரண்டு வரிகளை வாசிக்கிறேன். பிணியாளிக்கு நம்பிக்கை தாருமே, மருந்தோடே உமது பேரதிசய கிருபை கூறுமே பரம வைத்தியா. விசுவாசமுள்ள ஜபம் நோயுற்றவனை குணமாக்கும். ஆண்டவர் அவனை எழுப்பி விடுவார். அவன் பாவம் செய்திருந்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எங்கள் பரம வைத்தியரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இந்த வேளையிலே வருகிறோம். நீர் அனுப்பியுள்ள குணமளிக்கும் வரங்களுக்காக, எங்களுக்கு தந்துள்ள குணமளிக்கும் வரமுள்ள ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சி செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களிலே சுகவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வல்லமை மாறி போகவில்லை. அற்புதம் செய்ய எப்பொழுதுமே உமக்கு காலம் பிந்தி போகவில்லை. இப்பொழுதும் நீர் அற்புதங்களை செய்கிறீர். உம்முடைய வல்லமை, உம்முடைய வார்த்தையினுடைய வல்லமை என்று போல் இன்றும் உள்ளது. கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும், இவர்கள் எல்லாரும் இப்பொழுது சுகமாக எழுந்திருப்பார்கள். கர்த்தாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கரம் நீட்டி தொட்டு பரிசுத்தாவியானவரின் வல்லமையின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரமுள்ள நாமத்தினால், அவருடைய தலைமுகளால் நீர் இவர்களை குணமாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானித்த 101 சங்கீதம் 8 வசனங்கள் இருக்கிறது. இந்த 101 சங்கீதத்துக்கு நான் கொடுக்கிற பெயர் தாவீதின் உன்னத வாழ்க்கை. தாவீதின் உன்னத வாழ்க்கை. சில வார்த்தைகளை முதலாவது கோடிடுவோமா? ஒரு மனிதன் உன்னத வாழ்க்கை வாழ்வதற்கு நான் எப்படி இருப்பேன், நான் செய்வேன், ஏன் நான் செய்ய வேண்டும், எதற்கு நான் மாற வேண்டும் என்றல்ல, நான் என்ன செய்வேன் என்று தாவீது சொல்லுகிறார். அந்த சில சொற்களை மட்டும் முதலாவது கோடிடுவோம். முதலாம் வசனம், முதலாவது கீர்த்தனம் பண்ணுவேன், கீர்த்தனம் நான் பண்ணுவேன். இரண்டாம் வசனம், இரண்டாவது உத்தமமான வழியில் விவேகமாய் நடப்பேன். அண்டர்லைன் பண்ணுங்கள், விவேகமாய் நான் நடப்பேன். இரண்டாம் வசனம் கடைசி, உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன். மூன்றாவது உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன். அண்டர்லைன் பண்ணுங்க. மூன்றாம் வசனம் நான்காவது, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். என் உன்னத வாழ்க்கைக்கு எந்த தீங்கான காரியத்தையும் என் கண் முன்னாடியில் அவன் நான் வைக்க மாட்டேன். அஞ்சாவது, வழி விலகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். மூணாம் வசனத்தில் அண்டர்லைன் பண்ணுங்கள், நான் வெறுக்கிறேன். யாரெல்லாம் வழி விலக செய்கிறாங்களோ நான் அவங்கள வெறுக்கிறேன். ஆறாவது, நான்காம் வசனம், பொல்லாதவனை அறிய மாட்டேன், பொல்லாதவனை அறிய மாட்டேன். ஏழாவது, ஐந்தாம் வசனம், பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், நான் சங்கரிப்பேன். யாரெல்லாம் அவதூறு பேசுறாங்களோ அதை நான் சங்கரிப்பேன். எட்டாவது, ஐந்தாம் வசனம், மேட்டிமை கண்ணையும் பெரும் நெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். என்னால் இதெல்லாம் பொறுக்க முடியாது, ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா பொறுக்க முடியாது. இப்படி 8 காரியங்கள், நான் இப்படித்தான் இருப்பேன், என் லைஃப் இப்படித்தான் இருப்பேன் சொல்லி யாரையும் குற்றம் சாட்டாதபடி வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி அவன் வாழ்கிறான் பாருங்க. அதுக்கு தான் ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை அவன் அடைகிறான். இப்போ நீங்கள் கொஞ்சம் என்னோட கவனிங்க, இந்த உன்னத வாழ்க்கைக்கு தாவீதுடைய சில குணங்கள் 101 சங்கீதத்திலே. முதலாவது அவனுடைய உத்தம இதயம். ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது கடைசியில், ரெண்டாம் வசனம் கடைசி, என் வீட்டில் உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன், உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன். நான்காம் வசனம், மாறுபாடான இதயம் என்னை விட்டு அகல வேண்டும், அகல வேண்டும், அகல வேண்டும். யாரை குறித்து அவன் பேசல, மக்கள் அப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் அவர்கள் என்று சொல்லல. ஏன் இருதயம் மாறணும்? ஏன்னா இருதயம் தான் முக்கியம். மத்தையில் சொல்லுது, வாய்க்குள் போறது ஒரு மனுஷன் தீட்டுப்படுத்தாது, இருதயத்திலிருந்து வருகிறவைகள் ஒரு மனிதனை வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும். இப்போ என் வாழ்க்கையை பிசாசு கெடுத்தான், சூனியை கெடுத்தாங்க, அந்த பிரதருக்கு எடுத்தாங்க, இல்லை இல்லை, என் இருதயம், அதாவது நான் கெட்டதுக்கே என் வாழ்க்கை தீட்டுப்பட்டதுக்கே காரணம் என் இருதயம். என் இருதயத்துக்குள்ள வருகிற பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கசப்பு, வைராக்கியம் தான் கெடுத்ததே தவிர பிசாசு வெளியே இருந்து கெடுக்க இல்லை. அப்போ இருதயம் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். அதைத்தான் இயேசு 13 அதிகாரத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் உங்களை ஆரோக்கியமாக்க கூடாதபடிக்கு உங்களுடைய இருதயம் கொழுத்து போயிருக்கு. நான் ஆரோக்கியம் பண்ண வந்தேன், நான் பணம் கொடுக்க வந்தேன், சுகம் கொடுக்க வந்தேன், ஆனால் உன் இருதயம் சரியில்லையே. அதனால தான் ஏசாயில் சொல்லும் போது அவர்கள் உதடினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயம் தூரமாக போயிட்டுப்பா, இருதயம் நல்ல இல்லை. ஆண்டோட வேதனை அதுதான், இருதயம், இருதயம், இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அதுக்குள்ள தான் ஜீவ நதி வருது, ஜீவ ஊற்று எடுக்கும். அப்போ சில 5 பேதுரு சொல்லும் போது, பரிசுத்த ஆவியானிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
அப்ப இருதயத்தை பிசாசு நிரப்புறான். இன்னைக்கு இருதயத்துல 1000 பேர் நம்ம ஒரே இடத்துல நிக்கலாம், ஆனா அதுல எத்தனை இருதயம் ஒருமனப்படுது. இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோம், உட்காடுறோம், பாஸ்டர் பத்தி பேசுறோம், விசுவாசிகளோட பேசுறோம், ஆனா இருதயத்துல ஒருமனம் இருக்கா? ஒரு உன்னத வாழ்க்கைக்கு இருதயம் நமக்கு சரியா இருக்கணும். ரெண்டாவது தாவீதுடைய காரியம், நல்ல எண்ணம், எண்ணங்கள் நன்றாயிருக்கணும். 10:3 சொல்லுகிறார், தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். எண்ணங்கள் ஒரு மனிதன் தவறும் போது வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் தவறுகிறான். இப்போ நம்ம பொதுவாக எதுவும் சொல்றது இல்லை, அவன் நல்ல இல்லை, இவன் நல்லல, எதுக்கு அவனை பயன்படுத்தணும். ஆனால் எண்ணத்தில் நம்ம அப்படி வந்துடுறோம், எண்ணத்தில் டிசைட் பண்ணுறோம். வேண்டாம், ஒரு பொறாமை எண்ணத்தில் தான் வருது. ஒரு உன்னத வாழ்க்கைக்கு தாவீது சொல்ல, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், அந்த மைண்டில் கூட எனக்கு வைக்க மாட்டேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை போட்டி வைக்க மாட்டேன். திருச்சபையிலும் ஊழியத்திலும் நல்ல எண்ணங்கள் வேண்டும், ஒருவருக்கொருவர் நல்ல எண்ணங்கள். தவறான காரியத்தை வைத்து பேசுவது பழகும் போதே ஒரு மைண்டில் ஒரு தப்பான ஒரு எண்ணம், பொறாமையின் எண்ணங்கள், வைராக்கியம். அப்ப ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு எண்ணம் தேவை, சரியான எண்ணம் தேவை. 3வது, வெற்றி வாழ்க்கைக்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தேவை. யாரோடு சேர வேண்டும், யாரோடு சேரக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது, வழி விலகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். யாரெல்லாம் வழி விலகிறார்களோ அவருடைய செய்கையை விலக்கிறேன், அது என்னை பற்றாது. 7வது, கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பது இல்லையா, வீட்டில் இருக்க மாட்டேனா. இன்னைக்கு வழி விலக செய்கிறோடு தான் நம்ம பேசுகிறோம், வழி விலக செய்கிறாங்க, யாரெல்லாம் ஆண்டர் விட்டு விலக செய்கிறாங்க, தவறான உபதேசங்கள், தவறான காரியங்கள் வியாபாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வழி விலக செய்கிறது. சர்ச்சுக்குள்ள பாருங்கள், வழி விலக செய்கிறாங்க பாருங்கள், அவர்களோடு ஒரு தொடர்பு வைக்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்கிறார், வழி விலகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். கபடு செய்கிறன் வீட்டில் நிலை நிற்பதில்லை, அவன் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண் முன்னாடி நிலைப்பதில்லை. கண் முன்னாடி கூட இருக்கக்கூடாதா? ஆண்டு விட்டு விலகி போய் துன்மார்க்கமாய் போகிறோடு நீங்கள் எந்த தொடர்பும் வைக்க வேண்டாம். அவர்கள் உங்கள் விருந்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? அவர்களை நீங்கள் அழைத்து அவர்களோடு சந்தோஷமாக இருந்து என்ன பிரயோஜனம்? அவர்கள் போதகரோடு ஐக்கியமாக இருக்கிறார்களா, தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறார்களா, சபையோடு ஐக்கியமாக இருக்கிறவரை பார்த்து கொள்ள வேண்டும். ஆகையால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, எவைகளை நான் பிரிக்க வேண்டும், எவைகளை விட்டு வர வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கும் போது அவன் உன்னத வாழ்க்கை வாழ்கிறான். அடுத்தது 4வது, தன்னுடைய குடும்ப வாழ்க்கை. அவன் எப்படி வாழ்கிறான்? 2வது சொல்லும் போது அங்கே சொல்லுகிறார், உத்தமமான வழியில் விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடப்பேன், என் வீட்டில் உத்தம இதயத்துடன் அனுப்பேன், என்னோடு வாசம் பண்ணும்படி. அங்கே கவனிங்க, தன்னுடைய வீட்டுக்கு ஆண்டவரை அழைக்கிறார். குடும்ப வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, குடும்பம் தேவனோடு வாழ வேண்டும். அதே போல என் வீட்டில் நான் எப்படி நடந்து கொள்வேன் என்றால், உண்மையாய் நடந்து கொள்வேன். ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் குடும்பத்தை உண்மையாய் நேசித்து உண்மையாய் உபசரித்தால் எந்த பிரச்சனை வராது. அங்கே சொல்லுகிறார், எப்பொழுது எங்கள் வீட்டுக்கு வருவீர். அப்போ தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற வீடு. அடுத்ததாக 5வது, தாவீதின் உன்னத வாழ்க்கைக்கு அவர் செய்தது என்னென்றால், தீய வார்த்தைகள், துர்ச்செய்தி, அவதூறு பண்ணுகிற வார்த்தைகளை விட்டு தன்னை விலக்கி காத்து கொண்டான். 5வது, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். பிறரை அவதூறு பண்ணுகிறவர்கள், பிறரை கேலி பண்ணுகிறவர்கள்,
அவர்களை விட்டு வெளியே வருவேன். அவிசுவாசமாய் பேசுகிறவர்கள், பொய் பேசுகிறவர்கள், அவதூறாய் பேசுகிறவர்களை விட்டு நான் வெளியே வருவேன். நான் அவதூறு பேச மாட்டேன், நான் அவதூறு பேச மாட்டேன். நான் யாரை குறித்து, மூன்றாவது நபரை குறித்து பேச மாட்டேன். அதுதான் உன்னத வாழ்க்கை. ஆறாவது, பெருமையற்ற வாழ்க்கை. பெருமையற்ற வாழ்க்கை, ஐந்தாம் வசனம், மேட்டிமை கண்ணையும் பெரும் நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். மேட்டிமை, அகந்தை, பெருமை உள்ளவருக்கு நான் அவன் எது அவரே எதிர்த்து நிற்கிறாரு. பெருமையுள்ளவருக்கு தாவீதே எதிர்த்து நிற்கிறாரு. பெருமையான பேச்சு, பெருமையான காரியம். இந்த காரியங்களை தியானிங்கள், உன்னத வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆசீர்வாதமாக இருந்தால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அது பிரயோஜனமாக இருக்கும். காட் பிளெஸ் யூ.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ரூபாவும் கார்த்திக்கும் திருமணம் செய்து ஒரு வருடம் உருண்டோடிவிட்டது. கார்த்திக்கின் முன்னோர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள். தாயின் மூலம் கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து கொண்ட கார்த்திக் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணம் செய்தான். கணவன் மனைவி இருவரும் நல்ல அன்பும் ஐக்கியமும் இருந்தாலும் ரூபா தன்னுடைய கணவனின் தாயோடு சரளமாக பேச அறியாதவளாயிருந்தாள். அவளுடைய அந்த அமைதி கணவனினுடைய தாயை துக்கப்படுத்துகிறது என்பதை அவள் அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. கார்த்திக் குடும்பத்தில் திருமணம் செய்து வந்த மற்ற மருமக்கள் அனைவருமே தங்கள் மாமியாரோடு மனம் திறந்து பேசும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தந்தையை இழந்த ரூபா அடிக்கடி தன்னுடைய அறையின் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாள். காரணம், அவளுக்கு இருந்த தன்னை குறித்த ஒரு குறைவான எண்ணம்தான். நான் பேசினால் அத்தை என்ன சொல்வார்கள் என்ற ஒரு பயம் தயக்கம் அவளை அழுத்திக் கொண்டே இருந்தது. அதே நேரம், ஏன் என்னுடைய மருமகள் என்னிடம் நன்றாக பேச மறுக்கிறாள், என் மேல் எதுவும் குறையை கண்டுபிடித்து விட்டாளோ என்று மாமியாரும் கலக்கத்தில் இருந்தார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆலயம் சென்ற பொழுது அவர்கள் கேட்ட செய்தி, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்பதே. செய்தியை கவனமாக கேட்ட மருமகள் அத்தையினிடத்தில் அதிகமாக பேசி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த தீர்மானித்தாள். அவளுடைய அத்தையும் மருமகள் வேறு ஒரு பெண் என்ற எண்ணம் இல்லாமல், என் மகளிடம் நான் பேசுவது போல் அவள் தயங்கினாலும் நான் பேசுவேன் என்ற தீர்மானத்தோடு வீட்டிற்கு வந்தாள். அன்று முதல் தன் அத்தையை மகிழ்விக்க ரூபா அடிக்கடி சின்ன சின்ன காரியங்களையும் அத்தையோடு பேச ஆரம்பித்தாள். தன்னுடைய மருமகளை மகளைப் போல நினைக்க ஆரம்பித்த அத்தை அடிக்கடி தன்னுடைய மருமகளை அழைத்து அவளுடன் பேசி மகிழ்ந்தாள். ஆம் நண்பர்களே, நாம் நல்ல உறவில் வளர தேவன் விரும்புகிறார். ஆனால் உறவு வளராமல் அமைதி எனும் வேதனை போர்வையால் மூட தீயவன் திட்டமிடுகிறான். நம் குடும்ப உறவுகளோடு நாமே அடிக்கடி மனம் திறந்து பேசி மகிழ்ச்சியான சாட்சியான வாழ்க்கை வாழ்வோமா? தாழ்வு மனப்பான்மையா அல்லது பெருமையான எண்ணமா? நல்ல உறவிற்கு தடையாயிருப்பது எது என்று கண்டறிந்து அதை தகர்த்து வெற்றி காண்போமா?